நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், ரெயின்போ பண்பலை 102.1 இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 4 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடி மாதம் 10 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இனி கேட்கலாம் கோகிலப்பிரியா ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை கோகிலப்பிரியா ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி
1: குறளமுதம் விருந்தோம்பல் 9 5 குரட்பா.
2: வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பேமிச்சில் விசைவான் போலோ.
1: வந்த விருந்தினரை முதலில் உண்ணச் செய்து மீதி உணவை உண்ணுகின்றவருடைய விளைநிலத்தில் விதைக்காமலே பயிர் விளையும்.

0: போலும்
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம். இன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை, தொடர்ந்து அதன் தமிழாக்கம் கேட்கலாம். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மீண்டும் 8 மணிக்கு மனதின் குரலாக ஒலிக்கும். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். 6:35 RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இன்றைய நிகழ்ச்சியில் வணிக வேளாண்மை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். இன்று காலை 7 மணிக்கு மலரும் காலை மலர், இதில் அறிவியல் தகவல்களை தாங்கி வாமா மின்னலு, சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தஞ்சை மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷா நந்தினி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன கேட்கலாம். 7:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இன்று காலை 8 மணிக்கு இதய ராகம். 8:30 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் கார்கில் வெற்றி தினம். ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு, குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். காலை 10 மணிக்கு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி நிகழ்வுகள், தொடர்ந்து போடு ஆட்டம் போடு.

10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் விடமுண்ட கண்டன் எழுத்தாளர் மாலன் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவில் இருந்து சில பகுதிகள் கேட்கலாம். பகல் 12:00 சூரியகாந்தியில் தொழில் தர்மம் நாடகம், எழுதியவர் குத்தாலம் ராதா சம்பத் அவர்கள். தொடர்ந்து SP முருகேசன் அவர்கள் எழுதிய உண்மை மனிதன் நாடகம் கேட்கலாம். 12:50 பாப் கார்னர், 1:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் உயிரியல் காரணிகள் மூலம் தென்னையில் சுருள் வெள்ளை பூச்சி மேலாண்மை கருத்தரங்க வானொலி தொகுப்பு, 2:30 செய்தி மலர், 3:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல், 4:00 வண்ண கோலங்கள் வழங்குவோர் வசந்தன்கோ, 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள், 5:00 பொன் மாலை, 6:00 ஆரவாரம், 6:15 உணவை மருந்து, தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ சித்தர் அவர்கள் தரும் தகவல்களுடன், 6:30 மாநில செய்திகள், 6:45 மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 7:00 சிறுகதை நேரம், லட்சுமி அவர்கள் எழுதிய தகுந்த தண்டனையா சிறுகதையின் முதல் பகுதி கேட்கலாம், 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் எல் நினோ எதிர்கொள்ளலாம் உழவர் பெருமக்களே, நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் திருமுருகன் அவர்கள். 8:30 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம் கேட்கலாம், எழுதியவர் கே ஜெயராமன் அவர்கள், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி. 9:00 சைபர் பாதுகாப்பு நிபுணர் டாக்டர் பவன் டக்கல் பங்கேற்கும் ஒலித்தொடர் கேட்கலாம், 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 9:00 இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் சாத்தூர் AG சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம், வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், திண்ணியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:45 தேசபக்தி பாடல்கள், 3:00 விடுமுறை விருப்பம் நேயர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. மாலை 4:00 வேலைக்காரி வானொலி நாடகம் கேட்கலாம், 7:10 வேலூர் மாவட்ட செய்திமடல், 10:00 ரவிவாசரியா அகில பாரதிய சங்கீத் சபாவில் விதுஷி வர்ஷா அகர்வால் சந்தூர். இதுவரை நாம் கேட்டது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: நாள்தோறும் நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்தே இருங்கள்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வெளிப்படையான மற்றும் தொழிலாளர்களை மையமாக கொண்ட நடைமுறைகள் மூலம் 30 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த சேவைகள் சார்ந்த குறைபாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டம்

0: உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. காவிரி மற்றும் மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போரில் வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இரண்டு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களுக்கான வெறிநோய் தடுப்பூசி செலுத்தும் முகாமை ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு செய்தார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: காவிரியின் வானம் பாடி இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு ஒலிக்கிறது பாரதீபன்.

0: பெற்று அதனுடைய முகத்தை பார்க்கும் நேரத்தில் அடையக்கூடிய இன்பம், இந்த இன்பங்களுக்கெல்லாம் ஈடு இணை கிடையாது என்று சொல்லலாம். துன்பங்களில் பல வகை உண்டு. பொருள் இல்லாமை, நோய், உறவுகள் இழப்பு, வறுமை, முதுமை போன்றவற்றால் துன்பம் ஏற்படும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பம் உண்டு என்பார்கள். இன்பமும் துன்பமும் கலந்தும் இணைந்தும் கைகோர்த்து கொண்டு வரும் இத்தகைய வாழ்வில் குழந்தை பெறும் வரை துன்பம், பெற்றதும் மகிழ்ச்சி, பிள்ளைகளின் வளர்ச்சியைக் கண்டு மகிழ்ச்சி, கல்வி கற்பிப்பதில் மகிழ்ச்சி, திருமணம் நடத்தி வைக்கையில் மகிழ்ச்சி, அவர்களை அலுவலகத்தில் பொது வாழ்வில் பொறுப்பில் புகழடையும் பொழுது மகிழ்ச்சி என பல்வேறு துன்பங்களுக்கிடையே மகிழ்ச்சி அடைவது உலகத்து இயற்கை. பல்வேறு துன்பங்களை தாண்டி மதி நுட்பத்துடன், மன துணிவுடன், குறிக்கோளை நோக்கி பாடுபட்டு எப்படி செல்கிறான், வெற்றி கொடியை எப்படி நாட்டுகிறான் என்று நினைக்கும் பொழுது மனித உணர்வின் பலம் தெரிய வருகிறது. ஒவ்வொருவருக்கும் தான் வாழ்ந்தால் மட்டுமே போதாது, அனைவருமே இன்புற்று வாழ வேண்டும் என்ற பெருநோக்கு வேண்டும். சான்றோர் கூறிய அறிவுரைகளை கேட்ட மன்னர்கள் நல்லாட்சி புரிந்து குடிமக்களின் நலனை காத்தார்கள் என்கிறது நம்முடைய பழமையான இலக்கியங்கள். இயற்கையும் அறிவும் போட்டி போட்டு கொண்டு நம் கண்முன்னே வளர்ந்திருக்கிறது அழகு. இன்பம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என வியர்க்கிறான் கவிஞன். எண்ணற்ற துன்பங்களுக்கிடையில் பெறுகின்ற இன்பத்தால் இயல்பையும் இயற்கையின் பேர் ஆற்றலையும் உணர்ந்து செயல்பட முடியும். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்கிறார் அப்பர் பெருமான். ஒரு பக்கம் துன்பம் அழகாக, மற்றொரு பக்கம் மகிழ்ச்சி சிரிப்பு, இதுதான் வாழ்க்கை. இதை உணரும் பக்குவம் வேண்டும். எண்ணிலையிலும் மனம் கலந்த நிலையை பெறுவது அரிது, இருப்பினும் அதை பெறும் மன உறுதி உடையவராக இருத்தல் வேண்டும். மன உறுதி தளர்ந்தால் மன வலிமை குன்றும். மன வலிமை குன்றினால் செயலின்மை தோன்றும். அது பல்வேறு இழப்புக்கும் தொல்லைகளுக்கும் துன்பத்திற்கும் நம்மை ஆளாக்கும். இவற்றையெல்லாம் தவிர்க்க துன்பம் கண்டு துவளாத நிலையை பெறுதல் வேண்டும். இன்பத்தில் மயங்கி அறிவை இழக்காமல் இன்ப துன்பத்தை சரிசமமாக பார்க்கும் நிலையை அடைதல் வேண்டும். சோர்வில்லாமல், காலம் தாழ்த்தாமல், விடாமுயற்சியுடன், ஆர்வமும் செயலாற்றும் திறனும் கொண்டு துணிவுடன் செயல்பட்டால் அடுக்கடுக்காக வரும் துன்பங்களும் தெரித்து ஓடும் என்று சொல்லலாம். இன்னாத அம்மை இவ்வுலகம் இனிய காண்கிதன் இயல்புணர்ந்தோரே என்கிறார் பக்குடுக்கை நக்கனியார். இனியவற்றை இனிமையாக காண்பதை காட்டிலும் இன்னாதவற்றை இனிமையாக காணுதல் வேண்டும் என்கிறார். இன்னாத அம்மை இவ்வுலகம் இனிய காண்கிதன் இயல்புணர்ந்தோரே, இந்த இயல்பை உணர்ந்து இன்னாதவற்றையெல்லாம் இனிமையாக கண்டு வாழ்க்கையில் இனிமையை அடைவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

நாம் விதைக்கக்கூடிய எண்ணங்கள் நம்மிடமே வந்து சேரும். நன்மை, தீமை, அறம், உண்மை, சினம், அன்பு, இப்படி எந்த எண்ணங்கள் விதைத்தாலும் நாம் அதுவாகவே மாறுகின்றோம். இந்த நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்களோடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் பக்தி பாடல்களின் அணிவகுப்பாய் இது ஆனந்த ராகம். கேட்கலாம் திருத்தணியின் சுவாமிநாதன் பாடியுள்ள பாடலை.

திருச்சி பாலக்கரை உலக மீட்பர் பசலிக்கா சகாய மாதா திருத்தல பேராலய 146 ஆண்டு பங்கு பெருவிழாவில் இன்று முற்பகல் 11:15 எதை தேடுகிறீர்கள், எதை விற்கப் போகிறீர்கள் என்னும் தலைப்பில் மறையுறை கருத்துக்கள். மாலை 5:45 திருவிழா திருப்பலி, இரவு 7 உலக மீட்பரின் மின்னலங்கார தேர்பவனி. இனிமையான காலை வேளையில் இதம் தரும் பக்தி பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் ஆனந்த ராகத்தில். இனி கேட்கலாம் சாரா நவ்ரோஜி பாடிய பாடலை.

குமாரபாளையம் தென்பண்டரிபுரம் விட்டலபுரி அருள்மிகு பாண்டரங்கர் திருக்கோவில் 99வது ஆண்டு ஏகாதசி மகோத்சவத்தில் காலை 7 மணிக்கு காவிரி தீர்த்தம் கொண்டு வருதல், கருட தரிசனம், மதியம் 12 மணிக்கு அபிஷேகம், ஆராதனை. ஆனந்த ராகத்தில் இனி கேட்கலாம் எல்லார் ஈஸ்வரி பாடியுள்ள பாடலை.

0: ஒலித்த இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய ஆனந்த ராகம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6:15. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ.
1: நேரம் 6:35. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்களினை கேட்கலாம்.
2: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போது கேட்கலாம் வணிக வேளாண்மை. வேளாண் பெருமக்கள் தான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை தானே மதிப்பு கூட்டி நேரடியாக நுகர்வோரிடம் கொண்டு சேர்க்கும் போது எதிர்பார்க்கக்கூடிய லாபம் யதார்த்தமாக கிடைக்கும் என்பதை வலியுறுத்தி கூறுகிறார் திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கல் சசிகாந்த் காமராஜ் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில ஒரு வித்தியாசமான இளைஞரை சந்திக்க போறோம். வணக்கம் சசிகாந்த்.
4: வணக்கம் சார்.
3: என்ன படிச்சிருக்கீங்க சசிகாந்த்? நீங்க
4: பிஇ முடிச்சிருக்கேன் சார், 2016 முடிச்சேன். முடிச்சிட்டு பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கொரோனா பீரியடுக்கு அப்புறம் தான் சார் சின்ன ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு வீட்டுல நடந்துச்சு. பரம்பரை பரம்பரை விவசாய குடும்பம் தான். ஊரு பக்கத்து உள்ள திருக்கோவிலூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து உளுந்து வந்து ஒரு 4 மூட்டை வந்து கிடைச்சது. நம்ம அறுவடை பண்ணோம். அதுல அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சரி போயிட்டு கம்பெனில போயிட்டு போட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. உளுந்து போட்டுட்டு வெளியில வரும்போது அம்மா போன் பண்ணி என்ன சொன்னாங்க, உளுந்து இப்பதான் புதுசா அறுத்திருக்கும், அதை நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது, வரும்போது ஒரு 2 கிலோ உளுந்து கடையில வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் வந்து கருப்பு உளுந்தா கொடுத்தது கிலோ 60 ரூபாய்னு கொடுத்தேன் கம்பெனில. அதே உளுந்து நான் வெள்ளையா கடையில வாங்கும்போது

0: 20 ரூபான்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் கிலோவுக்கு. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, வாங்கி சாப்பிடற மக்களுக்கும் தெரியாம, அதை விளைவிக்கிற விவசாயிகளுக்கும் தெரியாம, இடையில கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபாய் வந்து ஒரு பிளாக் கோல்டு போல வந்து மறைமுக ஒரு வியாபாரம் நடக்குது. அந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். சரி, அப்ப இதை ஏன் நம்ம வந்து ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஆரம்பிச்சதுதான் நிலம் அது.
1: இப்ப நிலா அமுது தொடங்கின பிறகு நீங்க நேரடியாக விற்பனை செய்யறீங்களா? ஏன்னா அந்த 60 ரூபாய் 120 ரூபாய் அந்த வித்தியாசம் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு 60 ரூபாய் தான் உங்க மனசுல ஒரு பெரிய ஒரு என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாற்றத்தை எப்படி குறையா சரி பண்ணிக்கிட்டீங்க, என்ன பண்ணீங்க?
0: நம்ம வந்து டைரக்டா விவசாயிகள்கிட்டே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம். அறுவடை பண்ணி அவங்க கொடுத்தா மட்டும் போதும், அவங்களுக்கு வந்து வண்டி சார்ஜும் எந்த ஒரு இதுமே இல்லை.
1: ஒவ்வொரு விவசாயியும் வியாபாரியா மாறணும் இல்லீங்களா?
0: கண்டிப்பா சார்.
1: அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இன்னொரு போஸ்டர் ஒண்ணு பார்த்தேன், பேக்கேஜ் மாதிரி எல்லாம் வேற போடுறீங்க.
0: ஒண்ணு இல்லைங்க சார், இப்போ சின்ன ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கட்டும், அவங்களோட பிரான்சைஸ் குடுக்கற மாதிரி இருந்தா குறைஞ்சபட்சம் முதலீடு நீங்க 2 லட்சம் ரூபாய் பண்ணணும் சொல்லுவாங்க இல்லைங்க சார். அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாதுல்ல சார். 2 லட்சம்ன்றது குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய் இருந்தா நம்மளும் ஒரு தொழில் முனைவரா மாறணும்ன்ற ஒரு இதை ஏன் நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போக கூடாதுக்காக தான் சார் அந்த இதை நான் ஆரம்பிச்சேன்.
1: என்னங்க 1000 ரூபாய்க்கு என்னென்ன பேக்கேஜ்?
0: மாப்பிள சம்பா வந்து கிலோ 65 ரூபாய் கிடைக்கும் சார். கருப்பு கவனி வந்து கிலோ 75 ரூபாய் சார்.
1: என்ன ரொம்ப கம்மியா சொல்றீங்களா? விலை கம்மியா இருந்துச்சுன்னா தரமானதா இருக்குமான்னு ஒரு சந்தேகம் வந்துருது.
0: அதுக்கான விளக்கத்தையும் நான் கொடுக்கணும்னு கடமைப்படுறேன் சார்.
1: சொல்லுங்க.
0: என்கிட்ட நெல் இருக்குங்க சார். நெல் வந்து நானே இங்க பக்கத்துல மில்லில் வந்து அரைச்சுதான் கொடுக்குறேன்.
1: அந்த மதிப்பு கூட்டல நீங்களே பண்றீங்க?
0: நானே பண்ணி கொடுக்குறேன் சார்.
1: 1000 ரூபாய்க்கு இப்ப மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவனி எத்தனை கிலோங்க? அதே மாதிரி சாப்பாடு அரிசி அந்த பேக்கேஜ் குள்ள இருக்கு.
0: சாப்பாடு அரிசி வந்து நம்ம அன்றாட வெள்ள சாதத்துக்கு வந்து தூய மல்லி இருக்குங்க சார், மைசூர் மல்லி இருக்குது, பூங்காறு அரிசி இருக்குது, சிவன் சம்பா, தங்க சம்பா இருக்குது சார். இது எல்லாமும் வந்து என்கிட்ட கிலோ 100 ரூபாய்க்குள்ளதான் சார் நான் சேல்
1: பண்றேன். சாத்தியப்படுது. இது ஒரு வகையான விற்பனை யுக்தின்னு சொல்லலாம்.
0: விற்பனை யுக்தியும் தானே சார் சின்ன ஒரு திட்டம் வச்சிருங்க, சொல்லாமா சார்?
1: சொல்லுங்களேன்.
0: நீங்க மாப்பிள்ளை சம்பா 1 கிலோ 70 ரூபாய் நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுங்க சார். 70 ரூபாய்னா சார் நீங்க 1 கிலோக்கு வந்து நீங்க 70 ரூபாய்லாம் விற்க தேவையில்ல சார். அது வந்து உங்களுக்கு நஷ்டம் அடையும். அதை வந்து நீங்க 250 கிராம் 250 கிராம் 1 கிலோ 4 பங்கா பிரிங்க சார். அப்ப நீங்க வந்து சார் நீங்க 1 கிலோ என்கிட்ட நீங்க 70 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா வச்சுங்க சார், 4 கிலோ வந்து நீங்க வெறும் 25 ரூபாய்க்கு விற்கலாம் சார். அப்ப அந்த 4 போர்ஷனை வந்து நீங்க 25 ரூபாய் உங்களுக்கு வந்து 100 ரூபான்னு வருமா சார். அப்ப வந்து நீங்க என்கிட்ட வந்து நீங்க 70 ரூபாய்க்கு வாங்கி நீங்க 100 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் 10 ரூபாய் கழிச்சா கூட நிகர லாபமா 20 ரூபாய் நிக்குமா சார்.
1: எல்லா விவசாயிகளும் உங்களை மாதிரி கொஞ்சம் வியாபாரியா யோசிக்கணும், இது ரொம்ப முக்கியம்.
0: கார்பரேட் கம்பெனி எங்க கிட்ட இருந்துதான் பொருள் வாங்கிதான் அவங்க அதை வேல்யூ அடிஷன் பேர்ல வந்து பாலிஷ் பண்ணி புது பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி தான் சேல் பண்ண. அவங்க கிட்ட போறவங்க ஏன் எங்களை போல விவசாயிகள் கிட்ட வந்து வாங்குறதுல தயக்கம் கட்டுறாங்கன்றதான் சார் தெரியல.
1: ஒரு நல்ல முயற்சி. உங்க வயது என்னங்க சசிகாந்த்?
0: 33ங்க சார்.
1: 33 வயதுல இவ்வளவு தூரம் ஆர்வத்தோட இந்த தொழில இறங்கி செஞ்சிட்டு இருக்கீங்க. நிச்சயமா நீங்க இன்னும் மேலும் இந்த துறையில நீங்க வளரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசைங்க. உங்களுடைய கைபேசி என்ன நேர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இல்ல தேவை இருந்தா அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேர்களே, திருவண்ணாமலை சசிகாந்த் அவங்களுடைய கைபேசி எண் 95 97 94 64 67. இது வந்து சசிகாந்த் அவங்களுடைய கைபேசி எண் 95 97 94 64 67. திருவண்ணாமலையில இருந்தாலும் தொலைபேசியில் அழைத்தவுடன் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப நன்றிங்க சார்.
2: உழவர் பெருமக்களே, உற்பத்தியில் எந்த அளவிற்கு நாம் கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவிற்கு விற்பனையிலும் கவனம் செலுத்தினால் விண்ணை தொடும் அளவு லாபம் சம்பாதிக்கலாம் என்பதை வலியுறுத்தி கூறியது திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கல் சசிகாந்த் காமராஜ் அவர்கள் பங்கேற்ற வணிக வேளாண்மை நிகழ்ச்சியில். இதுவரை வணிக வேளாண்மை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் நாளை திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை 3 நாட்கள் வெண்பன்றி வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. இதில் வெண்பன்றி பண்ணையாளர்களின் வாழ்வாதாரம், ஊட்டச்சத்து தேவையை உறுதி செய்ய அறிவியல் ரீதியிலான வெண்பன்றி வளர்ப்பு மற்றும் உடல் நல மேலாண்மை முறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதில் வெண்பன்றி வளர்ப்பு சார்ந்த அனைத்து தகவல்கள், பண்ணையாளர்களுடன் நேரடி கலந்துரையாடல், பண்ணை மேலாண்மை, நோய் தடுப்பு முறைகள், ஊட்டச்சத்து மற்றும் உணவளிப்பு மேலாண்மை, புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் சந்தை வாய்ப்புகள் தொடர்புடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் நேரடியாக தெளிவான விளக்கம் கொடுக்கப்படும். இந்த பயிற்சியில் புதிதாக வெண்பன்றி வளர்ப்பை தொடங்க விரும்புவோர், சிறிய மற்றும் நடுத்தர பண்ணையாளர்களும் கலந்து கொள்ளலாம். பயிற்சியின் சிறப்பு அம்சமாக தங்கும் வசதி, உணவு ஏற்பாடு செய்து தரப்படும், பங்கேற்பு சான்றிதழும் வழங்கப்படும். மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள 86 67 39 54 22. என் மீண்டும் ஒருமுறை 86 67 39 ஐம்பது

4422. இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி வளம்குன்றா நீர் உயிரி வளர்ப்பு மையம் ஜீயபுரத்தில் நாளை 27ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் வரும் புதன்கிழமை வரை 3 நாட்களுக்கு நன்னீர் மீன் வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. பயிற்சி கட்டணம் 500 ரூபாய். ஆர்வமுள்ள உழவர் பெருமக்கள் 97 90 59 76 02. ஏன் மீண்டும் ஒருமுறை 97 90 59 76 02 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு இம்மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார். ஆடிப்பட்டத்தில் மானாவாரியில் பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தரமான விதைகளை விதைப்பதற்கு ஒரு நாள் முன்பாக 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் 6 மணி நேரம் ஊற வைத்து பின் நிழலில் 16 மணி நேரம் உலரவிட்டு விதைப்பை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலம் விதை கடினத்தன்மையுடன் போதுமான ஈரம் மண்ணில் கிடைத்த பின்பு முளைத்து வளரும் தன்மையை பெறும். இவ்விதை கடினப்படுத்துதல் நேர்த்தி மூலம் சீரான முளைப்பு திறனையும் வளர்ச்சியையும் இளம் நாற்றுகள் பெறுவதோடு வீரிய நாற்றுகளாக உருவெடுக்கும். இந்த செய்தியினை புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது. அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் உயிரியல் காரணிகள் மூலம் தென்னை சுருள் வெள்ளைப்பூச்சி மேலாண்மை கருத்தரங்கத்தின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். இன்று 7:25 உழவர் உலகத்தில் எல் நினோ எதிர்கொள்ளலாம் உழவர் பெருமக்களே நேர்முகம். பங்கேற்கிறார் கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் திருமுருகன் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக. நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் புதுமை கண்டுபிடிப்புகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், குறைந்த செலவில் சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்வது போன்ற நடவடிக்கைகள் மருந்து உற்பத்தி துறையை இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக உருவெடுக்க செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி, பொது பெயரிலான மருந்து உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் இந்தியா உலகின் மிகப்பெரிய நாடாக உருவெடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.

0: உள்ளார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மருந்துகள் நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் உலகின் நம்பகத்தன்மை கொண்ட நாடாக இந்தியாவை நிலைநிறுத்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக புதுதில்லியில் மருந்து உற்பத்தி தொடர்பான மாநாட்டை திரு ஜே பி நட்டா தொடங்கி வைத்தார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மக்களுக்கு தடையின்றி பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆழ்துளை கிணறுகள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளின் பயன்பாட்டை கண்காணிக்க வேண்டும் என்றும், பழுதடைந்த குடிநீர் குழாய்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்டா மாவட்ட விவசாய சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து உரிய முடிவை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கர்நாடக அணைகளில் போதிய அளவு தண்ணீர் இருந்தும் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீரை உரிய நேரத்தில் வழங்காத கர்நாடக மாநில அரசின் செயல்பாடுகள் கண்டனத்துக்குரியது என்று கூறியுள்ளார். காவிரியில் தமிழகத்திற்குரிய தண்ணீரை திறந்துவிட வலியுறுத்தி தஞ்சையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி பிஜேபி சார்பில் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் கூவம், அடையாறு, கொசஸ்தலையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய், ஒக்கியமடுவு போன்ற வடிகால்களும், வேளச்சேரி, புழல், நாராயணபுரம், ஆதம்பாக்கம், கோவிலம்பாக்கம் ஏரிகளும், முட்டுக்காடு போன்ற முகத்வாரங்களும் தூர்வாரி பராமரிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருநிறுவனங்கள், தன்னார்வலர்களின் பங்கேற்பு நீர்நிலைகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இம்மாவட்டத்தில் உள்ள 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மரம் வளர்த்தல் குறித்த நிகழ்ச்சி வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பசுமை தத்துவம் முன் முயற்சியின் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை அனைத்து மாவட்டத்தில் உள்ள 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகளில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மரம் வளர்த்தல் நிகழ்வு கொண்டாடப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி பள்ளி வளாகங்களில் மாணவர்கள் மரக்கன்று நடுதல், நீர் ஊற்றுதல் மற்றும் பராமரித்தல் பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர். சிறப்பாக பங்கேற்கும் மாணவர்களுக்கு பசுமை பேட்சுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றனர். இளம் மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இதன் நோக்கமாகும்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகத்தில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அந்த

0: மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஸ்பெயினில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் கவலையளிப்பதாக உள்ளது என்று மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. சீனாவின் குவாங்டாங் நகரில் வீசிய நோல் சூறாவளி காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் 340,000 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் இதுவரை 66,00,000 பேர் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைலாஸ் மான்சரோவர் புனித யாத்திரையை நிறைவு செய்த யாத்ரீகர்களின் 5வது குழு நாதுலா பாதை வழியாக சிக்கிம் மாநிலம் கேங்டாக் வந்தடைந்துள்ளனர். ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் பிரசித்தி பெற்ற தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களுக்கான வெறி நோய் தடுப்பூசி செலுத்தும் முகாமை ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மரம் வளர்த்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கான அரசு சேவைகள் நலத்திட்ட முகாம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹாத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். கனடாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-3, 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ருக்கையா சலமை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இது அவரது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 90 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 5 விக்கெட் இழப்பிற்கு 219 எடுத்தது. 220 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 17.5 129 ஆட்டம் இழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒளிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹாத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: வானில் நீந்தும் நிலவுக்கு செல்லும் திட்டத்தை சாத்தியமாக்கியது அப்பல்லோ திட்டங்கள். நிலவினை ஆராயும் விண் பயண திட்டத்தில் 9வது மனிதரை ஏற்றிச் சென்ற 4வது திட்டம் அப்பல்லோ 15 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் இன்று. ஆண்டு 1971 ஜூலை 26 தொடங்கிய இத்திட்டம் ஆகஸ்ட் 7 நிறைவுற்றது. இதுவே மனிதர் பயணித்த விண் திட்டங்களில் பெருத்த வெற்றியை அளித்த திட்டம் என்று நாசா கூறியது. எழுத்தாளர் வாசந்தி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1941 நாவல்கள், சிறுகதை தொகுப்புகள், பயணக் கட்டுரைகள் என 50 மேற்பட்ட நூல்களை எழுதியவர். இந்தியா டுடேயின் தமிழ் பதிப்பின் ஆசிரியராக 9 வெற்றிகரமாக பணியாற்றி துணிச்சலான பத்திரிகையாளர் என்ற முத்திரையை பதித்தவர். பல வெளிநாட்டு இலக்கிய அமைப்புகள், எழுத்தாளர் மாநாடுகள், சொற்பொழிவுகளில் கலந்து கொண்டு இந்திய நாட்டின் கலை கலாச்சாரத்தை சிறப்பாக பரப்பியவர். வாசந்தியின் சிறுகதைகள் தமிழக அரசின் விருது பெற்றுள்ளது. மௌனப்புயல், ஆகாச வீடுகள் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளன. இலக்கியத்துக்காக நோபல் பரிசு, பிக்மாலியன் என்ற படத்தின் திரைக்கதைக்காக ஆஸ்கர் விருது என 2 பிரதான விருதுகளையும் பெற்ற ஒரே படைப்பாளியான ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1856 இவரது அனைத்து படைப்புகளுமே சமூகத்தில் நிலவி வரும் சிக்கல்களை பிரதிபலித்தன. நாவலாசிரியர், கதாசிரியர், விமர்சகர், கடிதவியலாளர் என

பன்முகத்திறன் கொண்ட ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா தள்ளாத வயதிலும் படிப்பதையும் எழுதுவதையும் நிறுத்தவில்லை. இந்திய திரையுலகின் முன்னணி பிதாமகர்களில் ஒருவரான பி ஆர் பந்துலுவின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1911. அவரது இயக்கத்தில் உருவான வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், கர்ணன் ஆகியவை காலத்தால் மறக்க முடியாதவை. வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் கலர் படமாகும். அதேபோல கன்னடத்தின் முதல் வண்ணப்படமான ஸ்ரீ கிருஷ்ணதேவராயலு படத்தையும் பந்துலுவே தயாரித்து இயக்கினார். சிவாஜியும் அவரும் இணைந்து கொடுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், கர்ணன், சபாஷ் மீனா, பலே பாண்டியா, முதல் தேதி, தங்கமலை ரகசியம் ஆகிய படங்கள் பெரும் வெற்றி பெற்றவையாகும். எம்ஜிஆருடன் இணைந்து ஆயிரத்தில் ஒருவன், ரகசிய போலீஸ், 115, தேடி வந்த மாப்பிள்ளை, மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஆகிய படங்களை கொடுத்தவர் பி ஆர் பந்துலு. பிறமொழி இயக்குநர் ஒருவர் தமிழில் சுதந்திர போராட்ட வரலாற்றை மிகச்சரியாகவும் சிறப்பாகவும் வெளிப்படுத்தியுள்ளார் என்பது வியப்புக்குரியது. கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தை பார்த்த பிரதமர் இந்திரா காந்தி நெகிழ்ந்து போய் இந்த படத்துக்கு நிரந்தர வரிவிலக்கு அளிக்க உத்தரவிட்டார். கார்கில் போரின் வெற்றி திருநாள் இன்று. பாரதம் தாங்கிய விழுப்புண், கார்கில் யுத்தம் முடிந்து பல ஆண்டுகள் உருண்டோடிவிட்டாலும் நேற்று நடந்தது போல நிகழ்வுகள் அனைத்தும் இன்னும் நம் கண்முன்னே நிழலாடுகிறது. கார்கில் லடாக் பகுதியில் ஊடுருவிய பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை விரட்ட இந்தியா அமைத்த திட்டம் ஆபரேஷன் விஜய் உயரமான மலைத்தொடர்களில் மிகுந்த சவால்களை எதிர்கொண்டு 527 இந்திய வீரர்கள் வீர மரணமடைந்தார்கள். இந்தியா வெற்றி வாகை சூடியது. நாட்டுக்காக கார்கிலில் இன்னுயிர் தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூறும் நாள் இன்று. கார்கில் வெற்றியை கொண்டாடும் நாள் இன்று.

0: மாணவ சக்தி பெற வேண்டும், ஆர்வாட்டு அலை ஓசை வர வேண்டும். எல்லோருக்கும் வாழ்வென்னும் கர்ம வீரர் பின்னாலே இந்நாட்டின் இளைஞர்கள் எழ வேண்டும்.
1: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.

அமைந்திருக்கும் இந்நாளை மேலும் இனிய நாளாக மாற்ற மலர்கிறது காலை மலர் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

0: வணக்கம், வந்தனம், நமஸ்கார்.
1: வாமா மின்னல்,
0: வாமா மின்னலு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சில்லுன்னு வீசுற காத்து, மண்ணோட வாசம், கருத்த மேகம், நின்னு புளியற மலை, இதுதான் மழைக்காலத்துல நாம பார்த்து அனுபவிச்சது. முன்பெல்லாம் மழை பெஞ்சுனா 3 to 4 நாட்களுக்கு நின்னு சோன்னு பெஞ்சிட்டே இருக்கும். நாமளே பெரும்பாலும் யோசிப்போம், அடிச்சா கட கடன்னு மழை பெஞ்சு நின்னுட வேண்டியது தானே. இப்படி நச நசன்னு பெஞ்சிட்டு இருந்தா எப்படி வேலையில செய்யறது? இப்படி நாம பேசினது மேகங்களுக்கு கேட்டுடுச்சு போல. அதான் அதுங்க எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்துருச்சுங்க. மேகங்களுக்கான மீட்டிங்ல ஒரு குட்டி மேகம் சொல்லி புலம்பி இருக்குது. என்னன்னா, இந்த மனிதர்கள் இயற்கைக்கு முரணா எல்லா வேலையையும் செஞ்சு விட்டு மழைய சீக்கிரமா வேற பெய்ய சொல்லி டார்ச்சர் பண்றாங்கயா. அதுல வேற புவிய வெப்பமடைய வச்சுட்டாங்க, வளிமண்டலத்துல ஈரப்பதத்தையும் அதிகரிச்சுட்டாங்க, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் இந்த மாதிரியான வாயுக்களுடைய அளவையும் அதிகரிச்சுட்டாங்க. மேகங்களுக்கு புழுக்கமும் அதிகமாயிடுச்சு, வெப்பமும் அதிகரிச்சிடுச்சு. இந்த புழுக்கத்தை போக்க ஒரே வழி, எல்லா தண்ணியையும் அண்டாவை கவுக்குற மாதிரி கவுத்து கொட்டிட்டு அமைதியா இருக்கிறது தான். அப்படி குட்டி மேகம் சொல்ல மத்த எல்லா மேகங்களும் ஆமா ஆமா

அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் போடுச்சுங்க. இப்படித்தான் அங்க இருந்த குமுலோநிம்பஸ்ங்கிற ஒரு மேகம் சொல்லி இருக்குது, நான் பாட்டுக்கும் அமைதியா தான் நிம்போ ஸ்டேட்டஸ்ங்கிற பேர்ல தவழ்ந்து போயிட்டு இருந்தேன். அப்ப பார்த்து தரையிலிருந்து வெப்பமான காத்து குப்புன்னு மேல அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய தூவி விடலாம்னு நினைக்கலதான் இந்த மாதிரி நடந்துச்சு. அவ்வளவு ஏன் நான் மேல இருந்து தூவுன தண்ணி திரும்பவும் எனக்குள்ளே வந்து சேர்ந்துடுச்சுங்க. இது எவ்வளவு பெரிய காண்டை ஏற்படுத்தும். அதனாலதான் சூடு தாங்க முடியாம நான் வந்து குமுலோ நிம்பஸ்ங்கிற ஒரு மேகமா உயிர் பெற்று அந்த தண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே இடத்துல கொட்டிட்டேன். இப்ப நிம்மதியா இருக்கேயா அப்படின்னு சொல்லுதுங்க. அதாவது ஒரு அகலமான பாட்டுல மலை அடிக்கும் போது வச்சுட்டோன்னு அந்த மழை நீர் வந்து எவ்வளவு சேகரமாகிறது அப்படிங்கறத அந்த பாட்டில வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். அப்படி மெஷர் பண்ணும் போது 10 சென்டிமீட்டருக்கு மேல அதிகமா இருந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம வந்து கிளவுட் பஸ்ட் அப்படின்னு சொல்றோம். நம்மளுக்கு செல்லப்பிள்ளையா இருந்த மேக கூட்டங்கள் நாம கடுப்பேத்தி விட்டதால வந்த விளைவு நிறைய நேரங்கள்ல பெருமேக வெடிப்பை ஏற்படுத்தி வெள்ளப்பெருக்காகவும் நிலச்சரிவையும் ஏற்படுத்தி மனித இழப்பையும் பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்துதுங்க. இந்த மேக வெடிப்பு பெரும்பாலும் மலைப்பாங்கன பகுதிகளில் ஏற்படும். இப்பெல்லாம் சமவெளி பகுதிகளிலையும் இது சாத்தியமாகி இருக்குதுங்க. இதுக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டே கொடுக்க முன்வந்தாலும் அதை வாங்க இந்த மேகங்கள் வந்து முன்வர்றது இல்லைங்க. இந்த மேக வெடிப்பு மாதிரியான கோபம் எல்லாம் எப்பப்ப நடக்கும்னு தெரிஞ்சுக்க இந்தியா பூமியிலிருந்து 35,786 கிலோமீட்டர் உயரத்துல புவி நிலை சுற்றுப்பாதையில இன்சாட் 3D R 3DS செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தி இருக்குதுங்க. அது மேகத்தோட வெப்பநிலை, அதோடைய உயரம், சூரிய ஆற்றலுடைய அலைநீள கற்றை அளவீடு செய்யுதுங்க. இஸ்ரோவுடைய நேத்தா அல்காரிதம் மேகத்தோடைய கூலிங் ரேட்டை வந்து கணக்கிட்டு மேக வெடிப்புக்கு முன்னாடியே முன்னறிவிப்பு செய்ய உதவுதுங்க. என்னதான் செஞ்சாலும் மேகத்தோட கோபத்தை குறைக்கணும்னா நாம இயற்கையா வச்சுக்கிடணும். சோன்னு பெஞ்சுகிட்டு இருந்த மேகம் மெதுவா குறைஞ்சு ஒரே நேரத்துல கொட்டிச்சு. ஆனா இப்ப அதனுடைய நிலை வந்து மாறிடுச்சுங்க. இந்த மலையை நம்பி மனிதர்களும் மிருகங்களும் பறவைகளும் தாகத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். பூமியானது வறட்சியை தாங்க முடியாமலும் மரம் செடி கொடிகள் எல்லாம் தண்ணீர் பார்க்காமலும் தவிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதனால அண்ணன் வந்திருக்காக, அண்ணனுடைய முன்னோர் குரங்கு வந்திருக்காக, அவங்களுடைய முன்னோர் பலரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாமா மின்னலு.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சிரியாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் பழம்பெரும் வாய்ந்த சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடிய தருணம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், சார்நாத் தலம் அமைதி, ஞானம் மற்றும் கருணையின் அடையாளமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தலம் நாட்டின் தத்துவ பாரம்பரியத்தையும் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வையும் உணர்த்துவதாக அமைந்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த தலம் சேர்க்கப்பட்டுள்ளது நாட்டின் நாகரீக மரபுகளுக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் என்று திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள சார்நாத் தலம் உலக பாரம்பரிய பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது நாட்டின் கலாச்சார பெருமையை எடுத்துரைக்கும் வகையில் உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பகவான் புத்தருடன் இணைந்த நாட்டின் பழம்பெருமை வாய்ந்த கலாச்சார மரபுகளை பறைசாற்றும் வகையில் இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். புத்தரின் போதனைகள் பெருமளவிலான மக்களை

0: சென்றடைய செய்வதற்கு இது வழிவகுக்கும் என்று திரு அமித் ஷா கூறியுள்ளார். தொழிலாளர் அமைப்புகள் மூலம் தொடர் பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய பணியாளர் மற்றும் பொது குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அஞ்சலக ஊழியர்கள் கூட்டமைப்பு பிரதிநிதிகளுடன் நேற்று அவர் கலந்துரையாடினார். இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர், வெளிப்படையான மற்றும் தொழிலாளர்களை மையமாக கொண்ட நடைமுறைகள் மூலம் 30 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த சேவைகள் சார்ந்த குறைபாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறினார். பொது நிர்வாக நடைமுறைகள் பொறுப்புணர்வு குறித்த நேரத்தில் முடிவுகளை மேற்கொள்வது, நிலையான நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. திரு தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அவருக்கு இந்த கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வகையிலும், இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கு ஏதுவாக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ள வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த மசோதாவை மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா மக்களவையில் அறிமுகம் செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரயில்வேக்கு சொந்தமான நிலங்களில் அத்துமீறி திடக்கழிவுகள் கொட்டப்படும் இடங்களை கண்டறிந்து அவற்றை தூய்மைப்படுத்துவதற்கான விரிவான செயல் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ரயில்வே இணையமைச்சர் திரு சோமண்ணா வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கட்டிட கழிவுகள் உட்பட குப்பைகளை அகற்றி தூய்மையான பராமரிப்பதற்கான நடவடிக்கைகளில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ரயில்வே நிலங்களில் குப்பைகள் மற்றும் திடக்கழிவுகளை கொட்டுபவர்களுக்கு அபராதம் விதிப்பது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1999 நடந்த கார்கில் போரில் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடுருவலை முறியடிக்க இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் விஜய் நடவடிக்கையை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் July 26 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாத்த வீரத்தையும் போற்றும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி லடாக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார். கார்கில் போரில் இந்திய வீரர்கள் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று முன்னாள் கேப்டன் சுகுமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: கார்கில் வார் டைம்ல நான் கேப்டனா 2121 ஃபீல்ட் ஹாஸ்பிடல் கார்கில் இருந்துச்சு. அப்போ அதுல ஜாயின் பண்ண நிறைய பலிதியாகம் பண்ணி நம்ம கடைசியில கார்கில் போர வந்து அந்த 26 ஜூலை 1999 பெரிய வெற்றி பெற்றோம். கார்கில் திவசான இன்றைக்கு இந்திய ராணுவத்தை சேர்ந்த இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சர்விங் சோல்ஜருக்கும் ரிட்டையர்டான வெட்டரனுக்கும் மிகப்பெரிய சல்யூட்.
0: இந்த போரில் இந்திய ராணுவத்தின் சார்பில் பங்கேற்றதை பெரும் பாக்கியமாக கருதுவதாக முன்னாள் ராணுவ அதிகாரி திரு சுந்தரம் எமது செய்தியாளரிடம் கூறினார்.
3: இன்னைக்கு வந்து 27வது கார்கில் திவஸ் ஆர்சி கேண்டீன் சேர்ந்து நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து 53rd ரெஜிமெண்ட்ல சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ 99 எங்களோட டாஸ்க் வந்து கிடைச்ச வந்து ஏர்போர்ட் செட்டுன்னு சொல்லி நல்லபடியா இது கிடைச்ச பெரிய பாக்கியமா கருதுறேன்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது.

0: செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், குஜராத், கொங்கன், கோவா உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமுதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஆந்திர கடலோரப் பகுதிகள், கிழக்கு மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், இமாச்சலப் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், ராஜஸ்தான் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் பரவலாக இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு சூறை காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் மழை குறைந்துள்ளதை அடுத்து வெள்ளநீர் தேங்கியுள்ள தாழ்வான பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலத்தில் இதுவரை 52% அளவிற்கு மழை பொழிவு பதிவாகியுள்ளதாகவும் இதன் காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளில் நீரின் அளவு குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதனிடையே அம்மாநில வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சிரியாவில் டமஸ்காஸ், டேர் எல் ஜோர் இடையேயான நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். 12க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இந்த நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்து நடந்த இடத்தில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்நாட்டு ராணுவ ஹெலிகாப்டர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஈரான் நாட்டைச் சேர்ந்த நீதிபதிகள் மீது ஐரோப்பிய யூனியன் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் கண்டனத்துக்குரியது என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐரோப்பிய யூனியனின் வெளியுறவு விவகாரங்களுக்கான உயர் பிரதிநிதி திரு காஜா கல்லாஸ் புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்திருப்பது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. மஸ்கட்டில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 3-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தான் அணியை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் உலகக்கோப்பை இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டிக்கு இந்திய ஆடவர் அணி தகுதி பெற்றுள்ளது. ஒமானில் நடைபெற்ற மகளிர் இறுதிப் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாரநாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சிரியாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: திருச்சிராப்பள்ளி முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்களின் தொடர்ந்து கேட்கலாம் காலை மலர்.

நேர்களுக்கான அறிவிப்பு. திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் இயங்கி வரும் தன்னார்வ பயிலும் வட்டத்தில் பயிற்சி வகுப்புகள் நடத்திட முன் அனுபவம் உள்ள தமிழ் மற்றும் ஆங்கில வழிகளில் பயிற்சி வகுப்புகள் எடுக்க தெரிந்த நபர்கள் மண்டல அளவிலான குழு மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளனர். விருப்பமுள்ள பயிற்றுநர்கள் பயனடையும் வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் ஒப்புதல் பெறப்பட்டுள்ள செய்தி குறிப்பு

திருவாவர் திருவாரூர் இறை சண்முக வடிவேல் எழுதிய நினைவின் நிழல்கள் நூல் அறிமுக விழா திருச்சிராப்பள்ளி உறையூர் அரபிந்தோ இன்டர்நேஷனல் பள்ளியில் இன்று மாலை 6:30 நடைபெற இருக்கிறது.

0: கிருஷ்ணப்பள்ளி முதல்நிலை வரிசை 936 கிலோ வரிசையில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் காலை மலர் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம். இனிமையான பாடல்களை காலை மலர்ல கேட்டு உற்சாகமா இருக்கீங்களா? உங்க உற்சாகத்தை இன்னும் அதிகமாக்க காலை மலர்ல இப்ப வருது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள். வணக்கம் டாக்டர். மனச்சிதைவு நோய்ங்கிறது என்ன, அந்த நோய்க்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும், மனச்சிதைவு நோயை குணப்படுத்துறதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்?
1: ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்னு பாக்குறோம்னா மனச்சிதைவு நோய்னு சொல்லுவாங்க. சோ இந்த நோய் தான் வந்து தீவிர மனநோயின் வகையில முக்கியமான ஒரு நோய். இந்த நோய் வர ஒரு பர்சனுக்கு தனக்கு நோய் இருக்கு அப்படின்ற உணர்வு இருக்காது, இன்சைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போய் எனக்கு காய்ச்சல் தலைவலினா எனக்கு காய்ச்சலா இருக்கு, எனக்கு தலைவலியா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா ஸ்கிசோஃப்ரினியா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த உணர்வுன்றது கண்டிப்பா இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நார்மல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்களோட உலகமே மாறி போயிருக்கும். என்ன ஆயிருக்கும்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே நம்மளை சுத்தி தான் நடக்குதுன்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். அதனால நம்மளையே எல்லாரும் டார்கெட் பண்றாங்கன்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கிறதுனால நம்மளை யாரோ ஃபாலோ பண்றாங்க, நமக்கு எதிர்ப்பா சதி நடக்குது, நமக்கு எதிர்ப்பா செய்வினை வச்சிருக்காங்க. செய்வின கோளாறுன்னு சொல்லுவாங்க சில கிராமத்துல இருந்து வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்குள்ள கடவுள் இருக்காங்க, இல்ல நான் தான் கடவுள், நான் இப்படி எல்லாம் பண்றேன், என்னை இதுக்காக தான் டார்கெட் பண்றாங்க, கவர்மெண்ட் என்னையவே டார்கெட் பண்ணிட்டு இருக்கு, எனக்கு பாடிக்குள்ள ஒரு சிப் வச்சிருக்காங்க, அதை வச்சு என்னை மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏலியன்ஸ் எல்லாம் என்னை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, என்னோட உடம்புல இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் சாதாரணமா நம்ம பிசிஜி இன்ஜெக்ஷன் எல்லா குழந்தைங்களுக்கும் போட்டு நம்ம எல்லாருக்குமே அந்த தழும்பு இருக்கும், அந்த தழும்பை காமிச்சு பாத்தீங்களா இந்த தழும்புக்குள்ளதான் அந்த ஊசியை போட்டு அதை வச்சுதான் என்னை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதாகட்டும். இத மாதிரி நிறைய டெலியூஷன்ஸ் வரும். இது டெலியூஷன் சொல்லுவோம். இல்லாத ஒரு விஷயத்த இருக்கு அப்படின்னு அவங்க ஆணிப்பூர்வமா நம்புவாங்க. இதுக்கு எகெயின்ஸ்டா நம்ம எவ்வளோ எவிடன்ஸ் கொடுத்தாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை. இது இல்லாம அவங்களுக்கு யாரும் இல்லாத போது நிறைய பேரோட பேச்சு குரல்கள் கேட்கும். யாரோ தெரிஞ்ச குரலா இருக்கலாம், தெரியாத குரலா இருக்கலாம்,

0: கிட்ட பேசுவாங்க, பேசி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லுவாங்க, இல்ல இவன் இப்படி பண்றான் பாரு அப்படி பண்றான் பாருன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரஷரை கொடுக்கும். இதனால வரக்கூடிய விளைவுகள்ல அவங்களுக்கு ஈவன் தற்கொலை எண்ணங்கள் கூட வரலாம். இல்ல அந்த குரல் வந்து நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க போய் செத்துருன்னுலாம் சொன்னிச்சுன்னா, அது மாதிரியான சூசைட் அட்டம்ஸ் பண்றவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு தீவிர மனநோய் தான் கிசோஃப்ரெனியா. இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் இப்போ உண்டு, மருந்து மாத்திரைகள் உண்டு. ஊசி வழியா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இல்ல மாடிஃபைட் எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பின்னு சொல்லக்கூடிய மின் அதிர்வு சிகிச்சை. முன்னாடிலாம் ஷாக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஆப்ரேஷன் மாதிரியான ஒரு ப்ரொசீஜர். 5 நிமிஷம் அனஸ்தீஷியா கொடுத்தமா, மைல்டா எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்றோமா, அதுல இருந்து அவங்க ரெக்கவரியை நம்மளால வந்து ஏற்படுத்த முடியும். இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி மனசிதைவு நோய் இருக்கிறவங்களை கொண்டு போய் கோயில்ல விடுறது, தர்கால விடுறது, சர்ச்சில் விடுறதுன்னா இருக்கும். இல்ல அவங்கள பார்த்தாலே வித்தியாசமா மனநல பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். பட் இப்பெல்லாம் இல்ல, நீங்க வந்து எனக்கு மனசிதைவு நோய் இருக்கா அப்படின்னு நான் சொன்னாதான் தெரியுன்ற அளவுக்கு, யாரு என்னன்ற கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நமக்கு மாத்திரை மருந்துகள் உண்டு. மாத்திரை மருந்துகள் எடுத்து அவங்களோட லைஃபை நார்மலா லீட் பண்ண முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியும், குழந்தை பெற்றுக்க முடியும், வேலை பார்த்துக்க முடியும், எல்லாமே அவங்களால பண்ண முடியும். சோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, அவங்களால இதை உணர முடியாது. நீங்க யாருக்கோ ஒரு மனசிதைவு நோய் இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறீங்க, யாரோ தனியா பேசிட்டே இருக்காங்க, வித்தியாசமா பேசுறாங்கன்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணுதுன்னா, நீங்க அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாலே அவங்க வாழ்க்கைக்கு நீங்க பண்ற பெரிய உதவியா இருக்கும்.
1: தாய்மார்களுக்கான மனநல ஆலோசனைகளோட நாளைய மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம். உஷா நந்தினி அவர்கள்.

7:44 திருச்சிராப்பள்ளி முதலலை வரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர். நேர்களுக்கான அறிவிப்புகள். திருச்சிராப்பள்ளி மாவட்ட சுகாதார தேசிய குழுமத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்துள்ளது. இதற்கான தகுதிகள் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும், 10ஆம் வகுப்பு நிலையில் தமிழ் ஒரு பாடமாக இருக்க வேண்டும், அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனங்கள், அறக்கட்டளைகள், பல்கலைக்கழகங்கள் அல்லது நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் வழங்கும் பல்நோக்கு சுகாதார பணியாளர் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் August 14 மாலை 5 மணிக்குள். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், ரேஸ் கோர்ஸ் சாலை, ஜமால் முகமது கல்லூரி அருகில், TVS டோல்கேட், திருச்சிராப்பள்ளி 20 என்ற முகவரிகள் அனுப்பி வைக்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் புதிய தொழில் தொடங்க மானியங்களுடன் கடன் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற முதல் தலைமுறை தொழில் முனைவராக இருக்க வேண்டும், குறைந்தபட்ச கல்வி தகுதியாக 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், 21 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். ஒருவேளை பொதுப்பிரிவினர் எனில் 45 வயதிற்குள்ளும், பெண்கள், ஆதி திராவிடர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவத்தினர் எனில் 55 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முதல் தலைமுறை தொழில் முனைவோர்கள் www.msmeonline.tn.gov.in நீட்ஸ் என்ற இணையதள முகவரியில் தங்களது விவரங்களை சமர்ப்பித்து அதன் நகல் மற்றும் சான்றிதழுடன் பொது மேலாளர், மாவட்ட தொழில் மையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், புதுக்கோட்டை என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு 0342221794 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். விளையாட்டுத் துறையில் தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் சாதனை புரிந்தவர்களுக்கு 2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகள் வழங்குதல் அறிவிப்பு வந்துள்ளது. இதன்முறை சாதனை நிகழ்த்தியவர்களுக்கு பத்ம விருதுகள், அதாவது பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்ம பூஷன் ஆகிய விருதுகள் இந்திய அரசால் வழங்கப்பட உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விளையாட்டுத் துறையில் தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் சாதனை புரிந்தவர்கள் விண்ணப்பங்கள் மற்றும் இதர விவரங்களை https://awards.gov.in என்ற இணையதளம் மூலம் பெற்றுக் கொள்ளலாம். தகுதியான நபர்கள் விண்ணப்பத்தினை மேற்கண்ட இணையதள முகவரியில் வருகிற 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்கள். சுற்றுலா மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளில் பணிபுரியும் தகுதியுடைய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மாதந்தோறும் உறுதியான ஓய்வூதியம் பெற அறிவிப்பு வந்துள்ளது. பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மாந்தன் என்ற திட்டம் 18 முதல் 40 வயது வரையுள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இந்திய அரசின் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். இதன் மூலம் 60 வயதை அடைந்த பின்னர் மாதந்தோறும் ₹3000 உறுதியான ஓய்வூதியம் பெறும் வசதி வழங்கப்படுகிறது. தகுதியுடைய அனைத்து தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் செல்போன் எண்ணுடன் அருகில் பொது சேவை மையத்தை அணுகி திட்டத்தை பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரலை திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கிலோ 1க்கு 20, கத்திரிக்காய் 60, அவரைக்காய் 64, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 56, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சவுச்சவ் 40, புடலங்காய் 40, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36, நூல்கோல் 50, கருணைக்கிழங்கு 96, சேனைக்கிழங்கு 56, சேப்பங்கிழங்கு 56, உருளைக்கிழங்கு 34, கேரட் 110, முட்டைக்கோஸ் 44, பீட்ரூட் 50, பச்சை பட்டாணி 180, காலிஃபிளவர் பூ 1க்கு

ஐம்பது, எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு 5, கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 100, பூசணிக்காய் 20, பரங்கிக்காய் 24, ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 280க்கும், ஆரஞ்சு 150, மாதுளை 240, திராட்சை கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 100க்கும் விற்பனையாகிறது. 7:48 திருச்சிராப்பள்ளி முதலமைச்சர் 936 கிலோமீட்டர் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் காலை மலர் நிகழ்ச்சியில் இனி அருமையான ஒரு பாடல்.

7:53 காலைமலை நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்கலாம் வானிலை அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் பகுதிகள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழக கடலோர பகுதிகளில் இன்றைக்கு எச்சரிக்கை ஏதும் இல்லை. தங்கம் வெள்ளி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். தங்கம் கிராம் ஒன்றிற்கு 13,300 ரூபாய்க்கும், வெள்ளி கிராம் ஒன்றிற்கு 240 ரூபாய்க்கும், பெட்ரோல் லிட்டருக்கு 108.23 ரூபாய்க்கும், டீசல் லிட்டருக்கு 99.55 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வானொலியோட முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இப்ப நம்ம கேட்க போறோம் இதய ராகம்.

0: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு. மொபைல வை
1: அக்கா. பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
0: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
1: அப்ப சரியான நம்பர்
0: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
1: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
0: வேலையில இருந்து இல்ல.
1: ஆமா,
2: ஆர்பிஐ சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: திருச்சிராப்பள்ளி வானொலியோட முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல

கார்கில் வெற்றி தின சிறப்பு நேர்காணல் பங்கு பெறுபவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள்.

0: நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கார்கில் விஜய் திவஸ், கார்கில் வெற்றி தினம் இன்று அனுசரிக்கப்படுது. இந்த நாளில் ஒரு முக்கியமானவரை நாம் சந்திக்க இருக்கிறோம். கார்கில் போரில் பங்கெடுத்த மேஜர் ஜெனரல் இந்திர பாலன் சார் அவர்களை இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கிறோம். சார், முதல்ல உங்களுடைய ராணுவ அனுபவத்தை முதல்ல சொல்லுங்க. எப்ப ராணுவத்தில் இணைந்தீங்க, எவ்வளவு நாள் அனுபவம், முதல்ல அதை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்கிலுக்கு வரலாம்.
1: நமஸ்காரம். ராணுவத்தில் நான் ஒரு 37 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பிளஸ் 4 இயர்ஸ் ட்ரைனிங்கும் இருக்கு. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, இந்தியன் மிலிட்ரி அகாடமி, மொத்தம் ஒரு 41 இயர்ஸ் ஆர்மியில் 16.5 இயர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன், இம்மிடியட்லி ஆஃப்டர் 11th கிளாஸ். அப்போது ஃபர்ஸ்ட் நம்ம டென்யூர் ட்ரைனிங் முடிஞ்சிட்டு டைரக்ட்லி ராஜஸ்தான் டெசர்ட்டில் போட்டு விட்டாச்சு. மிட் சவுத் டெசர்ட், கங்கா நகரம் ஃபுல் டெசர்ட் தான். அது முடிஞ்ச ஒரு டிகிரி கோர்ஸ் பண்ணியிருக்கேன், பிடெக் டிகிரி வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் அகெயின் டெசர்ட்ல திருப்பி போட்டு அது முடிஞ்சு டிஎஸ்எஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி முடியும். அது முடிஞ்சிட்டு ஐ காட் போஸ்ட் டு வேலி, ஸ்ரீநகர் வேலி. ரொம்ப ஆசமையில் ஆல்ரெடி அங்கே ரொம்ப மிலிட்டன்சி இருக்கு, டெரரிசம் ரொம்ப இருக்கு. ஆன்டி டெரரிஸ்ட் ஆப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி, ஆன்டி இன்சர்ஜென்சி ஆப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன். காந்தர்பல் சோப்போர் ஏரியா நாங்கள் ஆப்ரேட் பண்ணிச்சு, மோஸ்ட் ஹாட்டஸ்ட் ஏரியா ஃபார் மிலிட்டன்சி, ஹாட்டஸ்ட் ஏரியா. லாட் ஆஃப் கில்லிங்ஸ் ஆஃப் காஷ்மீரி பண்டிட்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் காஷ்மீரி பண்டிட்ஸ் ஃபேமிலியில எல்லாம் எலிமினேட் பண்ணியிருக்கேன் அவர். தட் வாஸ் தி டஃபஸ்ட் டைம். மிலிட்டன்சி வாஸ் ஃபுல் கிரிப் இன் காஷ்மீர் வேலியில். தட் வாஸ் 1996-97 ஜாயின் பண்ணிட்டு 1998 நவம்பர் வரை வி வர் தேர். சடன்லி நவம்பரில் கால் வந்திருக்கேன், யூ ஷிஃப்ட் ஃப்ரம் ஸ்ரீநகர் ஏரியா டு லே. ஐ வாஸ் இன் பிரிகேட், ஒரு பிரிகேடர், 17th இன்ஃபன்ட்ரி பிரிகேடோட நான் பிரிகேட் மேஜர். அதுதான் அப்பாயின்மெண்ட். அப்போ என்ன பேர், ஆபரேஷன்ஸ் ஆஃபீஸர். பிரிகேடோட எல்லா ஆபரேஷன்ஸ் கோஆர்டினேஷனும் பிளானிங்கும் நான் தான் பண்ணணும். இப்போ இது ஆர்டர் கிடைச்ச உடனே ஜஸ்ட் பிஃபோர் ஜோஜிலா பாஸ் க்ளோசிங் வி ரீச்ட் கார்கில். அப்போ ஜோஜிலா பாஸ் ஃப்ரம் நவம்பர் டில் நெக்ஸ்ட் மே ஃபுல் க்ளோஸ்,
0: ஆறு மாசம்.
1: ஸோ இஃப் யூ டோன்ட் கிராஸ் ஜோஜிலா பாஸ் யூ வில் கெட் ஸ்டக் இன் சைட், அங்கே திருப்பி வர முடியாது. தென் யூ ஃபினிஷ்ட், யூ கான் சர்வைவ். ஒன்லி ஒண்ணுமே இல்லை அங்கே சர்வை பண்ணுறதுக்கு, யூ கான் கம் திஸ் சைட் தட் சைட். ஸோ சம்மோ யூ கிராஸ்ட் அண்ட் வென் தட் சைட். ஃப்ரம் டிசம்பர் டு மார்ச் ஏப்ரல் அங்கே லதாக்கில் வி ஸ்டார்டட் ஹேபிடேட்டிங் ஆர் செல்ஸ், இட்ஸ் கால்ட் அக்ளமடைசேஷன் ப்ராசஸ் பண்ணி. இட்ஸ் ஓன்லி இன் ஏப்ரல் சம் இன்ஃபர்மேஷன் கேம், இங்கே ஒரு எனிமி

0: புரூஷன் இருக்கு, தெர் இஸ் ஃபுட் மார்க் சீன் இன் தி ஃபுட் ஹில்ஸ் எக்ஸெட்ரா. இன்டிமேஷன் வந்துட்டு வென் ரெக்கி வாஸ் கமென்ஸ்ட், தட் இஸ் வென் வி ரியலைஸ் தட் சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர், இட் இஸ் நாட் நார்மல்,
1: என்னவோ நடக்க போகுது,
0: என்னவோ நடக்க போகுது. ஸோ லீவ் இட் அட் தட். ஸோ தட் இஸ் அது திருப்பி வரேன், ஹவு வார் ஸ்டார்டட். பட் ஆஃப்டர் கார்கில் ஐ காட் செலக்டட் ஃபார் யூஎன் மிஷன்,
1: யுனைடெட் நேஷன்
0: மிஷனில் வென் டு சிரியா லியோன். அங்கே தான் ரிபெல் வார்ஃபேர் ரொம்ப நடக்கிற டைமண்ட் கண்ட்ரி, டைமண்ட் பார்க்கறதுக்கு டைமண்ட் கடக்கிறதுக்கு பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் லிபல் லாட் ஆஃப் வார்ஃபேர். அதில் யூஎன் மிஷன் போயிட்டு வி ட்ரை டு மினிமைஸ் தி ஃபைட் பிட்வீன் தி கவர்மெண்ட் அண்ட் சிவில் ஃபோர்ஸஸ். ஒன் இயர் அங்கே யுனைடெட் நேஷன்ஸ் அப்சர்வர் ஜூலி சர்வீஸ் பண்ணியாச்சு. அது முடிஞ்சு திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டு இமீடியட்லி வென்ட் இன் டு ஆக்ஷன் அகெயின் ஆஃப் பராக்கிரம். ரிமம்பர் அங்கே பார்லிமெண்ட் அட்டாக் நடந்தாச்சு. Immediately, Indian Army was mobilized. We were on the border for nearly 1.5 years, waiting for direction to go inside. Again, desert, 52 degree temperature, 55 degree temperature, open desert, tanks, we had to stay. Terrible conditions.
1: 52 degree.
0: 52 degree. Sometimes in peak, it'll touch 55 degrees.
1: How do you hang up?
0: Yeah, summer, April, May, June, the opera and ready, and mine lane, 14,000 mines we laid across the border. Adu mudinja. Then I got promoted. In army headquarters, in more of a HR related job vandachu. Then again the posting complete aayitu, again back to Leh, thirupi Leh vandittu, then we became brigadier, appuram major general, angana very senior post hold pandi. I did also engineering work, development of military infrastructure for navy, adum pannirukken as chief engineer. So romba exposure irukku. Adu last la vanda Chennai la chief of staff of Dakshin Bharat area. இங்கே 5 ஸ்டேட்ஸோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா. ஓட ஃபுல் மிலிட்ரி 5 ஸ்டேட்ஸ் என்டையர் மிலிட்ரியோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்.
1: எப்போ நீங்கள் உங்களுடைய பணியிலிருந்து ஓய்வு பெற்றீங்க சார்?
0: 2023 அக்டோபரில்.
1: கிட்டத்தட்ட ஒரு 40-41 ஆண்டு காலம் நம்முடைய நாட்டின் பாதுகாப்புக்காக உங்களை அர்ப்பணித்த ஒரு பணி. இன்றைய நாளில் உங்களை நாங்கள் சந்தித்து உங்கள்கிட்ட ஒரு வணக்கமும் சொல்கிறோம், வாழ்த்து பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாட்டை பாதுகாத்ததில் உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. கார்கிலுக்கு வருவோம் சார். என்ன கார்கில் விஜய் திவஸ், கார்கில் வெற்றி தினம், என்ன நடந்தது? உங்களை ரொம்ப அலர்ட்டா இருக்க சொல்லி சொன்னாங்கன்னு சொல்றீங்க, அதனுடைய அந்த நிகழ்வை பத்தி கொஞ்சம் சொல்லலாமே.
0: பாகிஸ்தானுக்கு இந்தியாவோட எப்பளும் ஒரு ஹேட்ரட் இருக்கு. 1947 இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வித்தின் நோ டைம் பாகிஸ்தான் அட்டாக்ட் காஷ்மீர். அப்போ இந்தியன் ஆர்மி போய் தே டிஃபீட்டட் தெம், த்ரூ தெம் அவுட் இல்லையா, ஃபர்ஸ்ட் டிஃபீட் ஃபார் தெம். செகண்ட் டிஃபீட் 65 வாரில் அகெயின் தே கேம் அட்டாக்ட் இந்தியா. நம்ம போய் ஆல்மோஸ்ட் லாகூர் கேப்சர் பண்ணியாச்சு அகெயின், பிகாஸ் இந்திரா காந்தி டிசைட் நாட் டு பிரஸ் வி அகெயின் ஸ்பேட் தெம். 71 அகெயின் தே ட்ரைட். அப்படி தான் பங்களாதேஷ் வார் நடந்திருக்கேன். They were occupying East Pakistan. Was Bangladesh today was East Pakistan then, liya?
1: Ama.
0: East Pakistan, India's army, Manekshaw's leadership, poita, we threw out the Pakistan army, captured entire Pakistan army, Pakistan. Lieutenant General A.I.K. Niazi was surrendered and taken in surrendered mode. 93,000 prisoners were surrendered in front of Indian army and they were sent out. East Pakistan was converted to Bangladesh.
1: Bangladesh.
0: ஈ மூணு லாஸ் பாகிஸ்தானுக்கு அவருக்கு தே கான் டாலரேட் இட், வாண்ட் டு டூ சம்திங் டு ரிட்ரீவ் தெம்செல்ஸ் ஃப்ரம் திஸ் டிஸ்ஆனர்.
1: மனசை குத்திடுச்சு, அவங்களுக்கு
0: குத்திடுச்சுக்க. ஸோ அவருக்கு ஒரு எனிமிட்டி, பர்மனன்ட் எனிமிட்டி இருக்கு அவர் மனசில், தட் இந்தியா ஹேஸ் ஆல்வேஸ் டிஃபீட்டட் தெம், இந்தியன் ஆர்மி ஹேஸ் ஆல்வேஸ் டிஃபீட்டட் தெம், அது ஒன்று இருக்கு. ஸோ திஸ் டைம் அவர் ஒரு டிசீட் பண்ணிருக்கேன். ஒரு சைடில் யூ ஆர் டூயிங் பஸ் டிப்ளமசி, வேற சைடில் அவர் டூயிங் மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி இல்லையா. அது பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிருக்கேன், சைலண்ட்லி இன் தி கார்ப் ஆஃப் பீஸ் அவர் அவரோட சோல்ஜர்ஸ் இன் தி கார்ப் ஆஃப் சிவிலியன்ஸ் இன் டு ஏரியாஸ் அன்அக்குபைட் ஏரியாஸ்ல தே சென்ட் அண்ட் ஆக்குபைடு. இப்போ கார்கில் லாட் ஏரியாஸ் ஆர் நாட் ஆக்குபைட் வித் தி மிலிட்ரி, இட் இஸ் இம்பாசிபிள் இன் ஹியூமன் டு ஆக்குபை டூரிங் விண்டர்ஸ். ஸோ ஆஸ் அன் அக்ரிமெண்ட் வி ஹோல்ட் சம் போஸ்ட், ஆ போஸ்ட்ல தமிழ் தமிழ் ரொம்ப கேப்ஸ் இருக்கு, தோஸ் கேப்ஸ் தே வென்ட் இன் குவாய்ட்லி ஆக்குபைட் விச் இஸ் நாட் அண்டர் அப்சர்வேஷன். That is how, Aplitan, that is how it started. India decided that we will throw out the intruders, throw them out. Kargil war started then. I think May 8th was the first offensive action between the two militaries. And it ended. July 24th is seen as the time when we had the final victory. Tiger Hill was captured. அதுதான்.

0: ஆர் செலிப்ரேட்டிங். ஆன் ஒன் ஹேண்ட் அம்மா செலிப்ரேட் பண்றேன் தி எவிக்ஷன் ஆஃப் எனிமி ஃப்ரம் கார்கில் ஹைட்ஸ். 13,000, 14,000, 18,000, 22,000 feet இருக்கு. தட் இஸ் உயரம். ஆன் ஒன் ஹேண்ட் வி ஆர் செலிப்ரேட்டிங் this amazing great victory in the highest battlefield of the world. On the other hand, we are also remembering 500 plus soldiers who laid down their lives, sacrificed their lives
1: 500 plus
0: for achieving this victory for India. It's a day of honoring celebration and honoring sacrifice. Kargil Vijay Divas.
1: 500 ku merpattavargal irandirukanga avangalukkaga nama oru vanakkam seluthi avangala நினைவு கொள்ளணும். இன்னொரு பக்கம் நம்முடைய வெற்றியும் கூட.
0: நம்ம நேஷன் வில் ஆல்வேஸ் ரிமைன் இன்டெட்டட் ஃபார் தர் சாக்ரிஃபைஸ். அதுல எல்லாருக்கும் தமிழ்நாட்டிலும் ரொம்ப இருக்கு. மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல பேர் அங்கே ஃபைட் பண்ணிருக்கேன். ஆல் இந்தியா சோல்ஜர்ஸ் டுக் பார்ட்.
1: அந்த 500 பேர்ல எல்லா மாநிலத்து மக்களும் கூட
0: இருந்திருப்பாங்க. ஆல் ரிலிஜன், ஆல் கம்யூனிட்டி, ஆல் ஸ்டேட்ஸ், இந்தியா இஸ் ஒன் இல்லையா? வென் இட் கம்ஸ் டு எனிமி, இந்தியா இஸ் ஒன்.
1: எல்லோரும் இந்தியர்கள். அதுல அந்த போர் சமயத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்?
0: ஒரு வார் ஃபைட்டிங் பண்ணும்போது ஒரு பிரிகேட் இருக்கு. தட் இஸ் ஒன் யூனிட் விச் கோஸ் டு வார். என்ன பிரிகேடோட பேரு? 70 இன்ஃபென்ட்ரி பிரிகேட். ஆ பிரிகேடோட கீழே 2 இன்ஃபென்ட்ரி பட்டாலியன்ஸ் இருக்கு. அதோட பிரிகேட் ஹெட் குவார்டர்ல ஆர்கனைசேஷன் பண்ண ஒரு பிரிகேட் கமாண்டர் இருக்கும், ஒரு டெப்டி கமாண்டர் இருக்கும். அதுல கீழே ஒரு சீஃப் ஆபரேட்டிங் ஆபிசர், ஆர் தட் டைம் இஸ் கால்ட் பிரிகேட் மேஜர். மை மெயின் ஜாப் என்ன? ஆ பிரிகேடோட டிப்ளாய்மெண்டோட பிளானிங்கும் கமாண்டர் அன்சிட்டு அதோட ஸ்ட்ராட்டஜி மேக்கிங், ஒரு ரெக்கானசன்ஸ் மிஷன் பண்ணிட்டு இன்டெலிஜென்ஸ் கேதரிங், இன்டெலிஜென்ஸ் சம்மரி மேக்கிங், ஆ இன்டெலிஜென்ஸ் வச்சுட்டு ப்ரிப்பேர் தி ஆபரேஷனல் பிளான், அதோட கோஆர்டினேஷன், அம்யூனேஷன் பிளான்ல ரொம்ப பிளானிங்ஸ் இருக்கு. அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஓவர்சீ தி ஆபரேஷனல் ஆக்டிவிட்டி. ஒரு வெரி வெரி ஹைலி ஆக்டிவ் ரோல் இன் த வார். ஸோ அது மாத்திரம் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஒன் கோஆர்டினேஷன் ரோல். பட் கார்கிலோட இஃப் யூ சி கார்கில், இட் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் from road head to reach where enemy was occupying. Aduda base mountain base etirkadum you need to travel 15 kilometers by through snow and river and water and rocks.
1: Ellame irukku
0: open la, ellam irukku open la. Under enemy fire you have to travel. Appo tha you will reach the base of the mountain. Aa base oda mountain la you have to climb another 3 days to reach the top where you will do the attack on the enemy. This itself is enough for a soldier to illaya
1: ama
0: idu pannite and then you have to attack the enemy and capture him. Imagine the mental and physical strength and willpower of a soldier ku vaana adu pannaradhukku. Or army ku motivation vaana, morale vaana, eppadi panna mudiyum adukku? That are the challenges under which as a brigade major I had to operate.
1: Unga control la ethana per irundirupanga?
0: Starting la we were a small force. We barely had 2 half battalions, adu total about 300 to 400 people. But we realize ange it is not just a terrorist operation when there are 4-5 people sitting. Pakistan army oda full battalion ange irukum. So oru battalion vanda ange defensive position irkumbodhu in mountains you require a superiority of 1:10 in high altitude area. So if there is one soldier in defense le or 10 soldier in defense trench le irkumbodhu avaru evict pannaradhukku the number required to attack is 100 10 times.
1: Appa
0: plains la it is 1:3 defender to attacker. Normal mountains la it is 1:6. In high altitude mountains it is 1:10.
1: ஒருத்தருக்கு 10 பேர் வேணும்.
0: So we realized that is the thing. So slowly after some time we were built. So from 2 battalions we went to about 9 battalions, 10 battalions. Each battalion la or 500 to 600,
1: 5000 பேர், 6000 பேர் இருந்திருப்பாங்க.
0: அது that is one. பின்ன artillery, இது infantry battalions. அதன் அப்புறம் இருக்கும் artillery units, gun, Bofors guns, 155 Bofors guns, medium guns, adude for firing. Then we had rocket launchers. Apron, then you have helicopter units. Ange tanks will not go. So these are the primary units vechittu. Then engineer regiments for supporting role irukum, AC battalions irukum, adella part of the divisional headquarter in the supporting units irukum.
1: Ivula perum kittadatta 2 maasathukku mela ange poradi irukringa, sanda potirukringa, siramapottirukringa, 500 ku merpatta uyirgalai ilandirukrom. தினம் தினம் உங்களுடைய பணி, அன்றாட பணிகள்லாம் எப்படி போயிருக்கும் சார் அந்த நேரத்தில்?
0: அதுதான் ரொம்ப நல்ல க்வெஸ்டன் சார். லாஜிஸ்டிக் சஸ்டெனன்ஸ் இவ்வளவு வெள்ளி ஆர்மிக்கு பயங்கர ஒரு வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். காரணம் ஆல்ரெடி லடாக்ல லாஜிஸ்டிக் சஸ்டெனன்ஸ் இம்பாசிபிள். இது லடாக் கூட ரீஜன்ல அகத்து போய் இன்டீரியர்ஸ்ல டெரெயின் கிராஸ் பண்ணிட்டு சப்ளை பண்ணணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் 30 டேஸ்ல வி வர் லிவிங் 1 மீல் அ டே.
1: ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு தான்,
0: ஒரு சாப்பாடு. தட் வில் ஆல்சோ கம் பட்

0: டோங்கிட பேக்ல வரும், மியூல் பேக்ல,
1: கழுத மேல,
0: கழுத மேல தே வில் சப்ளை. அதுல என்ன ரொட்டி இருக்கும், ஆலு இருக்கும், அது மட்டும் மோஸ்ட் ரெஸ்ட் எவ்ரிதிங் கெட்ஸ் ஸ்பாயில்ட். ஃபர்ஸ்ட் 1 மந்த் வாஸ் சர்வைவல் ஓன்லி தட். அது முடிஞ்சிட்டு ஸ்லோலி திங் பில்ட் அப், கொஞ்சம் சப்ஜி, கொஞ்சம் அதர் வெரைட்டிஸ் வர தொடங்கியாச்சு. அது மட்டும் இல்ல, திஸ் இஸ் ஃபார் பேஸ்ல. பேஸ்னு வென் யூ ஆர் டிராவலிங், வென் யூ ஆர் கிளைம்பிங் மவுண்டன் ஃபார் தி அசால்ட், 3 days கிளைம்ப் இருக்கும். ஸோ யூ 3 days விட சாப்பாடு யூ ஹவ் டு கேரி. அங்கே பாடிக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு டு டேக் லோடு, ரொம்ப சின்னதான். இப்போ பிளேன்ல ஒன் சோல்ஜர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கேரி 25 kgs பிளஸ் இஸ் வெப்பன். இன் மவுண்டன்ஸ்ல இட் கம்ஸ் டவுன் லிட்டில் பிட் பிளஸ் இஸ் வெப்பன். இன் ஹை அல்டிடியூட் ஏரியா ஒரு சோல்ஜர்ஸ் கேரிங் கெப்பாசிட்டி ரெடியூஸ் டு 10 kgs. எதுக்கு? அங்கே அட்மாஸ்பியர் இஸ் ரேரிஃபைட், ஆக்சிஜன் இஸ் வெரி லோ, 70% ஓன்லி ஆஃப் திஸ் ஏரியா. ஸோ பாடி டே கெப்பாசிட்டி பயங்கர ரெடியூஸ் ஆகும். இது ஒன்லி டேரி 10 kgs,
1: மேக்ஸிமம்
0: 15 kgs, ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்சுவலி. இஃப் 15 kgs ஹி ஹேஸ் டு கேரி ஒரு வெப்பன் விச் பி அபவுட் 5 kgs, ஹி ஹேஸ் டு கேரி அதர் ஹிஸ் கிட், க்ளோதிங் கிட் எக்ஸெட்ரா, அம்யூனிஷன், வாட்டர் பிளஸ் ஹிஸ் ஃபுட், இது எல்லாம் 3 days சர்வைவும் பண்ணணும் இது வச்சுட்டு. இப்போ புல்லட்ஸ், இஃப் யூ இன்க்ரீஸ் புல்லட்ஸ் யூ டு ரெடியூஸ் ஃபுட், இஃப் யூ இன்க்ரீஸ் ஃபுட் யூ டு ரெடியூஸ் புல்லட். அது பேலன்ஸ் பண்ணிட்டு யூ ஹவ் டு இமேஜின் ஹவு மச் ஐ வில் ஈட் பர் டே, how much I will drink per day, and finally enikku I need at least 100 bullet, no, or 50-60 bullet vanu ange poi fight pannaradhu.
1: Aama
0: adude enna weight irukku idellam planning pannita for a soldier to decide and go, very very challenging job. Survival tha is the biggest thing. Survival pannita attack pannaradhu, that is second.
1: That
0: is survival in battle. Surviving before battle itself is a battle.
1: Illa adiyenga pa,
0: that is the challenge.
1: Oh, கார்கில் நடந்தது
0: 1999.
1: இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 26-27 வருஷங்கள் வந்துட்டோம். இப்போ ரீசெண்டாக ஆப்ரேஷன் சிந்தூர், அதை பற்றி நம்ம நிறையா பேசணும், பேசிக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் கூட பேசுகிறோம், பேசுவோம். அந்த ரெண்டுத்தையும் ஒரு ஒப்பீடு சார், கார்கில் சிந்தூர் தனித்தனியாக சொல்லுவீங்களா இல்லை ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு சொல்லுவீங்களா?
0: கார்கிலும் சிந்தூரும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. கார்கில் வார் இஸ் அ சோல்ஜர் சென்ட்ரிக் வார். ஹியூமன் என்டூரன்ஸ், ஹியூமன் கெபாசிட்டி, ஹியூமன் வில் பவர், ஹியூமன் மாரல் கரேஜ், ஹியூமன் மொராலிட்டி, ஹியூமன் மோட்டிவேஷன், ஹியூமன் எபிலிட்டி டு ஃபேஸ் பிக் சேலஞ்சஸ், அதுதான் கார்கிலோட வெப்பன்.
1: எல்லா மனித சக்தி தான்
0: ஹியூமன், அதுல வெப்பன்ஸ் இருக்கு, சம் லிட்டில் பிட் டெக்னாலஜி
1: இருக்கு.
0: பிரைமர்லி இட் இஸ் சென்டர்ட் அரவுண்ட் அ சோல்ஜரோட எபிலிட்டி டு ஃபேஸ் தி மோஸ்ட் சேலஞ்சிங் டெரெயின் அண்ட் கண்டிஷன்ஸ்.
1: போர் வீரருடைய
0: அதுல பிளஸ் லீடர்ஷிப், அது என்ன லீடர்ஷிப், ஜூனியர் லீடர்ஷிப் தான் அதுல மெயின். இப்போ கார்கில் பர்சன்டேஜ் பார்த்தாச்சு, மேக்சிமம் டெத் யாரோட பர்சன்டேஜ் பார்க்கும்போது இஸ் ஜூனியர் லீடர்ஸ், யங் ஆபிசர்ஸ். இப்போ மனோஜ் பாண்டே, பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, மோஸ்ட் ஆஃப் தி அவார்ட் வினர்ஸ் அண்ட் பேட்டில் கேஷுவல்டிஸ் இன் வார் ஆர் ஆல் யங் ஆபிசர்ஸ். அவருடைய ஏஜ் எவ்வளோ? 20 years, 23 years, 24 years. பசங்க அவர்
1: இளம் வீரர்களை எழுந்திருக்கிறோம்.
0: தேர் ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல் காலேஜ், அதுதான் ஏஜ். யூ இமேஜின் மங்கள் பாண்டே டேஸ், அதுதான் தேவர். யங் ஏஜ்ல அவர் லீடர்ஷிப் டிஸ்பிளே பண்ணிட்டு தேவர் லீடிங் அட்டாக்கிங் இன் த பார்கன், லூசிங் லைஃப்ஸ் இன் வார். அது வச்சு பார்க்கும்போது கம்பேர் டு ஆப் சிந்தூர் வெரி டிஃபரெண்ட். ஆப் சிந்தூர் டெக்னாலஜி வார், இங்க சோல்ஜருட எக்ஸ்ட்ரீம் கெபாசிட்டி அல்ல டெஸ்ட், இட் இஸ் எபிலிட்டி டு ஹேண்டில் டெக்னாலஜி இஸ் அ டெஸ்ட். அண்ட் இந்தியாஸ் டெக்னாலஜி வாஸ் புட் டு டெஸ்ட். இந்தியாவோட எவ்வளவு டெக்னாலஜி ப்ரோக்ரஸ் பண்ணிருக்கு, பிகாஸ் சிவில் டெக்னாலஜி தான் நம்ம மிலிட்டரி டெக்னாலஜியிலும் பார்க்க முடியும் இல்லையா, தட் வாஸ் புட் டு டெஸ்ட். ஸோ திஸ் வாஸ் அ ஸ்டாண்ட் ஆஃப் ஃபார் வேர் சோல்ஜர் டு சோல்ஜர் ஃபைட்டிங் வாஸ் லிமிட்டட் டு பார்டர்ஸ். எதாச்சு இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் தேர் பட் தட் இஸ் நாட் த மேஜர் திங். ஆர்டிலரி டுவெல்ஸ் வர் தேர் பிட்வீன் ஆர்டிலரி தேர் அண்ட் அவர்ஸ். பட் சோல்ஜர் போய் அட்டாக் பண்ணி பாகிஸ்தான் பங்கர் கேப்சர் பண்ணிட்டு, தட் இஸ் வெரி லிமிட்டட். மெஜாரிட்டி வாஸ் ஏர், ட்ரோன்ஸ், மிசைல்ஸ், அது வார்ஃபேர் தான் மெயின். ஸோ டெக்னாலஜி வாஸ் ஆன் டிஸ்பிளே. ஸோ தட் வார் இன் திஸ் வார்ல ரொம்ப வித்தியாசம் இருக்கு.
1: ரெண்டுத்தையுமே பார்த்த அனுபவம் பெற்றவர் நீங்க. அதுல முழுக்க முழுக்க நாம வந்து மனிதர்களை, போராட்ட வீரர்களை, போர் வீரர்களை நாம அதுல இன்வால்வ் பண்ணி பண்ணிருக்கிறோம். இதுல வந்து நம்மளுடைய தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு நம்முடைய டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லலாமா?
0: ஓ டெஃபினெட்லி. கோயிங் ஃபார்வர்ட் கார்கில் டைப் வார் வில் ரெடியூஸ், சான்ஸ் ஆர் வெரி லெஸ். பட் நமக்கு வி கான் புட் அவர் கார்ட் டவுன், பிகாஸ் பாகிஸ்தான் எப்போ என்ன பண்ண போகுதுன்னு தெரியாது. டுமாரோ தே கேன் அகைன் டு ஒன் மோர் கார்கில். அப்போ பண்ணும்போது

0: ஸோ தி சேம் சோல்ஜர் ஹஸ் ஸ்டில் கோன் அட்டாக் டு கேப்சர் பேக். இப்போ டெக்னாலஜி வாரில் என்ன, யூ கேன் இன்ஃப்ளிக்ட் லாட் ஆஃப் கேஷுவல்ட்டி ஆன் தி எனிமி டீப்பர் சைட்ல. பட் ஒரு டெரெயின், நம்மளோட இந்தியாவோட டெரெயின் ரீகேப்சர் பண்ணுறதுக்கு யூ நீட் சோல்ஜர் டு கோ ஸ்டில். பட் ஃபியூச்சர் வாரில் டெக்னாலஜி வில் ரெயின் சுப்ரீம். அதுக்கு இந்தியாவுக்கு ரொம்ப வி ஹாவ் எ லாங் வே டு கோ, அண்ட் திஸ் இஸ் எ வெரி சீரியஸ் டாபிக். என்ன, இன் சிந்தூரில் வி டிப்ளாய் ட்ரோன்ஸ், வி டிப்ளாய்ட் ஏர்கிராஃப்ட்ஸ், வி டிப்ளாய்ட் lot of missiles, but on Sindoor munichittu than this question was started, and I was one of the first people to speak on this question. Namku drone irukku, we used drones, we used missiles, we used aircraft, but are they India's? Does India own the technology, or have we just purchased and used? Adhu question irukku,
1: mukkiyamaanadhu.
0: Aa question than the government of India, honorable prime minister, everybody realized suddenly that India-ku best weapon systems irukku, but it doesn't own to us.
1: வெளியில இருந்து வாங்குறது
0: வாங்குறது அதோட ரொம்ப டேஞ்சர், செக்யூரிட்டி டேஞ்சர் என்ன, அதோட டெக்னாலஜியில இன் எனி மாடர்ன் வெப்பன் சிஸ்டம்ஸ் யூ ஹாவ் சோர்ஸ் கோட்ஸ், யூ ஹாவ் ஃபர்ம் வேர், யூ ஹாவ் வெரி டீப் டெக்னாலஜி திங்ஸ், அதோட கண்ட்ரோல் மொத்தம் பிலாங்ஸ் டு தி ஃபாரின் கண்ட்ரி ஃப்ரம் யுவர் பை. இப்போ ட்ரோன்ஸ் அதோட ஃபுல் டெக்னாலஜி இஃப் யூ டோன்ட் ஹேவ், அவருக்கு ட்ரோன்ஸ் ப்ரூஃப் பண்ண முடியும். அதுக்கு தான் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நவ் கிவன் அ டிசிஷன் தட் இந்தியா மஸ்ட் பிகம் இண்டிபெண்டன்ட் ஃபார் இட்ஸ் ஓன் சாவரனிட்டி. வி மஸ்ட் அச்சீவ் சாவரனிட்டி இன் அவர் டெக்னாலஜி, எஸ்பெஷலி பர்டனிங் டு வெப்பன்ஸ். அதுக்கு தான் லாட் ஆஃப் குட் ஒர்க் இஸ் நவ் ஹேப்பனிங். ஐ விஷ் திஸ் ஹட் ஹேப்பன் 10 இயர்ஸ் பேக், 15 இயர்ஸ் பேக். அட்லீஸ்ட் வி ஹவ் ஸ்டார்டட் நவ். பட் இந்தியா இஸ் compared to China and the world, we are at least 25-30 years behind. அது கேட்ச் அப் பண்ணணும். அது கேட்ச் அப் பண்ணுறதுக்கு we need our youth to stay back here. All the best students, they must stay back in India and develop technology for India. Till now, our students were developing technology for
1: foreigns.
0: And they were selling back to us. Now we must do here. அது கூட correct ecosystem ready பண்ணியால், which is happening, we will become a strong nation. அது தான் lesson between Kargil and Sindoor.
1: Drone technology பத்தி சொல்லுங்க சார், முக்கியமானது. இன்னைக்கு வந்து இல்லாத இடமே இல்லைன்னு
0: ஆயிடுச்சு.
1: ரைட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் ஆரம்பிச்சு
0: கரெக்ட்
1: டிஃபென்ஸ் வரைக்கும் போயிடுச்சு,
0: கரெக்ட்
1: ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, செலிபிரேஷன்ஸ் வரைக்கும் போயிடுச்சு.
0: எஸ்
1: சொல்லுங்க.
0: ஸோ ட்ரோன் டெக்னாலஜி இந்தியாவில் கேம் இன் சம்டைம் இன் 2015. வென் இட் கேம், இட் பியூர்லி கேம் ஆஸ் யூ ரைட்லி சேட், மோஸ்ட்லி மேரேஜ் ஃபங்க்ஷன், சம் ஃபிலிம் ஷூட்டிங் இங்கே அங்கே, சம் விஐபி விசிட் லைக். சடன்லி வென் சிந்தூர் ஹேப்பன்ட், எவ்ரி ஒன் தாட் நவ் ஐ கேன் மேக் ட்ரோன்ஸ். ஹவு தே ஸ்டார்ட் மேக்கிங் ட்ரோன்ஸ், சைனாவோட டிஜிஐ ட்ரோன்ஸ் வாங்கி வாங்கி எஸ்கேடி செமி நாக்டவுன் கிட், ஃபுல்லி நாக்டவுன் கிட் வாங்கிட்டு அசெம்பிள் பண்ணிட்டு கன்வெர்ட் இன் டு சம் மிலிட்ரி யூசேஜ் அண்ட் இதை ஸ்டார்ட் கிவிங். பட் தட் இஸ் தி வர்ஸ்ட் திங் தட் ஹேப்பன் டு இந்தியா. As a result, enake today full India ole Chinese drones have invaded India's private sector. So India ode drone technology still developing. Namma drone technology only assembly we have learnt. So many drone companies have learnt assembly. Last 1 year tha we have now started developing. But drone le 5-6 critical technology irukku. When you see a drone flying, looks very simple illaya, aga thoru flight controller irukku, adu drone de brain, adula navigation module irukku. That tells you where the drone is going, எது டைரக்ஷன் போற, எங்க லேண்ட் பண்ணணும், ஹவு ஃபார் இட் கேன் டிராவல். பின் ஒரு கம்யூனிகேஷன் மாடியூல் இருக்கு, த்ரூ விச் யூ கம்யூனிகேட். இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்றேன், அதே போல் ட்ரோன்ல கம்யூனிகேட் பண்ணணும், கமாண்ட் கொடுக்கணும், அது கம்யூனிகேஷன் மாடியூல் இருக்கு. பின்ன பவர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம், IMU, ஆன்போர்டு கம்ப்யூட்டர், அப்போ தென் GCS, இதெல்லாம் வெரி வெரி ஹை கிரிட்டிக்கல் டெக்னாலஜி. இ மாடியூல்ஸ் எல்லாம் நன் ஆஃப் இட் இன் இந்தியா இஸ் பீங் மேட். அன்லெஸ் ஆல் தீஸ் ஃபைவ் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரில் இந்தியாவோட டெவலப் பண்ணோம், நாட் ஜஸ்ட் மேனுஃபேக்சர். இப்போ இஸ்ரேல் வாங்கி நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி இட்ஸ் நாட் எனஃப், வி ஹாவ் டு ஹேவ் என்டையர் மாடியூல் டெவலப் இன் இண்டியா. தென் வென் யூ மேக் எ ட்ரோன் வித் ஆல் தேட், நமக்கு இந்தியாவோட ட்ரோன் வில் பி வெரி ஸ்ட்ராங் டு யூஸ் தோஸ் ட்ரோன்ஸ். அதர்வைஸ் வி வில் பி வீக் இன் அவர் எபிலிட்டி டு ஷோ அவர் ஸ்ட்ரென்த் இன் ட்ரோன் டெக். திஸ் ஹேப்பனிங், some more time is required, 1 or 2 years will be required before we create our own indigenous drones, but there is a lot of good movement happening in that direction. Government is giving big push for maha drone panita, ANRF has come up with a maha drone challenge, so a lot of people are getting promotion and support in that area. Hopefully next 2-3 years we'll catch up and become strong in drone technology as per the vision of the honorable prime minister.
1: ஒரு 40 ஆண்டு காலம் நம்முடைய

0: ஆர்மியில பணி செய்த அனுபவம் உங்களுக்கு, வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்றைய தினம் முக்கியமான தினம், இன்றைய தினம் மட்டும் சொல்றதில்ல, இன்றைய தினமும் எல்லா தினமும் நாம சொல்லலாம். இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடியது,
1: லாஸ்ட் டிகேட் வாஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸ். லாஸ்ட் டூ டிகேட்ஸ்ல இஃப் யூ ஆர் ஒன்லி டெக்னாலஜி மேன், யூ ஹேவ் வெரி லிட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் ஜாப்ஸ். டெக்னாலஜி படிச்சுட்டு தென் யூ டு ஸ்டடி மேனேஜ்மெண்ட், தென் யூ வில் கெட் குட் ஜாப் இன் குட் குட் கார்பரேட் கம்பெனிஸ். தட் இஸ் சேஞ்சிங் டோட்டலி. டுடே மேனேஜ்மெண்ட் இஸ் கோயிங் டவுன். நோபடி நீட்ஸ் மேனேஜர்ஸ். Everyone needs people who know technology, who can develop technology. So if you are an engineer in areas of mechatronics, optronics, electronics, AI, machine language, computer vision, image processing, communication engineering, idilekke if you are becoming an engineer, you have very good opportunities. No need to do management, because India over the next decade is decade of technology development. That is one message. Second message, AI is coming in a big way.
0: Artificial intelligence.
1: When AI comes in a big way, if you are only a simple consultant or a manager, junior level manager, your job will be taken away by AI. So either you become highly skilled engineer or you become a skilled artist in any field, football artist to drama artist to song artist to dancing artist, very good area, writing artist, or you become a skilled, highly skilled worker. Mic operator, window fixer, any operator. If you are a simple manager, your chance of getting job will only go down, not up. That is the message. Final message, next decade should be India's decade. That is, can only happen if our youngsters, if they give their best to this country to make it strong, both as unity and in technology. Then India will emerge as the strongest nation in the world.
0: ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சதுல, விஜய் வெற்றி தினத்துல அதுல பங்கெடுத்துக்கிட்ட ஒரு மேஜர் ஜெனரலை நாங்கள் சந்திச்சு இவ்வளவு தூரம் கருத்துக்களை கேட்டதே எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு பெரிய பணிகள்லாம் செய்திருக்கிறீங்க அப்படிங்கறது நீங்க சொல்லும் போதுதான் தெரியுது. அதனால நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான வணக்கத்தையும் நாங்கள் செலுத்துறோம், என்னாலும் செலுத்துவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மேஜர் ஜெனரல் இந்திர பாலன் சார் அவர்களுக்கு ஒரு வணக்கம்.
1: ரொம்ப நன்றி.

வெற்றி தின சிறப்பு நேர்காணல் கேட்டீர்கள். பங்கேற்றவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள். உடன் உரையாடினார் பி சரவணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் காலை 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்கள் 1916 திருச்சிராப்பள்ளியில் உள்ள ஆங்கரை என்ற இடத்தில் பிறந்தார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்ற இவர் பல பெரிய வித்வான்களிடம் சங்கீதம் பயின்றார். குறிப்பாக திருவையாறு சபேசையர், தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை ஆகியோரிடம் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொண்டார். சாத்தூர் சுப்பிரமணியம் அவர்கள் பல மொழிகளில் பாண்டித்யம் பெற்றிருந்தார். சம்ஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு மொழிகளை சரளமாக பேசவும் எழுதவும் கற்றிருந்தார். லட்சண லட்சிய ஞானம் கொண்ட இவர் கர்நாடக சங்கீதத்தை மிகவும் நேர்த்தியாக கச்சேரி மேடைகளில் பாடி பிரபலமானார். இவரது சமகாலத்து வித்வான்களாகிய அரியக்குடி, GNB போன்றோர் போற்றும் வகையில் சிறந்த வித்வானாக திகழ்ந்தார். இவருக்கு பல சீடர்களும் இருந்தனர். இவர் கோயம்புத்தூரில் ராமநவமி விழா நடத்தி பல இசை கலைஞர்களை ஊக்குவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1937 திருவையாற்றில் உள்ள சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் ஆராதனையில் பாடி மிகவும் பிரபலமடைந்தார். இவர் ராகம் தானம் பல்லவி பாடுவதிலும் மிகவும் தேர்ந்தவராக விளங்கினார். திருச்சி 4 கால் மண்டபத்தில் தொடர்ந்து 5 மணி நேரம் ஒலிபெருக்கியின்றி நிகழ்த்திய பல கச்சேரிகள் இன்றும் ரசிகர்களால் நினைவு கூறப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் நிகழ்ச்சியில் உடன் வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், திண்ணியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஓ ஜெகதம்பா என தொடங்கும் ஷியாமசாஸ்திரி கீர்த்தனை, ஆனந்த பைரவி ராகம் ஆதிதாளம்,

பேகடா ராகத்தில் ராமசுவாமி சிவன் பாடல் கேட்டோம். இனி உதய ரவிச்சந்திரிகா ராகத்தில் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை. ஹிமகிரி தனையே ஆதிதா.

ஆல் இண்டியா ரேடியோ இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், திண்ணியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். சுந்தரி நீ திவ்ய ரூபமு, கல்யாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ஆதிதாளம்.

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பானது. வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், திண்ணியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற 27வது விஜய் திவஸ் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், கார்கில் வெற்றி நம் ராணுவத்தின் வலிமை, தேச ஒற்றுமை, நாட்டை காப்பதற்கான உறுதி ஆகியவற்றின் சான்றாக திகழ்வதாகவும், இவ்வீரர்களுக்கு நாடு என்றென்றும் நன்றியுடன் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், நம் ராணுவத்தினரின் தேசபக்தியும் கடமை உணர்வும் தொடர்ந்து வரும் தலைமுறையினருக்கு உத்வேகம் அளித்த வண்ணம் உள்ளதாக கூறியுள்ளார். திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கழக வளாகத்தில் தேசிய அளவிலான வாங்குவோர் விற்போர் மேம்பாட்டு நிகழ்வு மற்றும் தொழில் கண்காட்சி வரும் வெள்ளி சனிக்கிழமைகளில் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் கூறியுள்ளார். திருச்சி வட்டாரத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோர் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட சிறு குறு தொழில் சங்க தலைவர் திரு ராஜப்பா கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழக வளாகத்தில் MSME கணக்கு 2026 திருச்சிராப்பள்ளி என்ற தலைப்பில் தேசிய அளவிலான வாங்குவோர் விற்போர் மேம்பாட்டு நிகழ்வு நடைபெற இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். குறு சிறு தொழில் நிறுவனங்களுக்கு இந்திய அரசின் பொது கொள்முதல் கொள்கை 2012 பற்றிய விழிப்புணர்வும், அவர்கள் தயாரிக்கும் பொருட்களுக்கு நிலையான மற்றும் கூடுதலான சந்தை வாய்ப்புகளை பெருக்குவதே ஆகும்.
0: மயிலாடுதுறை சேலம் இடையேயான மெமு விரைவு ரயில் இன்றும் வரும் 28, 31 ஆகஸ்ட் 2 ஆகிய தேதிகளிலும் இரு மார்க்கங்களிலும் சேலம் கரூர் இடையே ரத்து செய்யப்பட்டு கரூர் மயிலாடுதுறை இடையே மட்டும் இயக்கப்படும் என்று திருச்சி ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. சர்வதேச சதுப்பு நிலக்காடுகள் தினத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் கழிமுக சதுப்பு நிலப்பகுதியில் அலையாத்தி மரக்கன்று நடும் விழா இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயத்தின் 444வது திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். 10 நாட்களில் நடைபெறும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாதா சப்பரபவனி வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி அன்றைய தினம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாபே அணிகளுக்கிடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா 2-0 என்ற கணக்கில் ஏற்கனவே கைப்பற்றியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
2: जब भी कोई भारतीय एथलीट बड़े अंतर्राष्ट्रीय मंच पर देश के लिए मेडल जीत कर लाता है, तो उसकी गूंज सिर्फ स्टेडियम तक सीमित नहीं रहती, वह भारत के करोड़ों दिलों को एक नई उम्मीद और प्रेरणा से भर देती है। राष्ट्रमंडल खेलों के दूसरे दिन मिली झंडू कुमार की ये ऐतिहासिक कामयाबी भी कुछ ऐसी ही है। पैरा पावर लिफ्टिंग में उनके इस कांस्य पदक ने न केवल भारत का पदकों का खाता खोला, बल्कि यह भी साबित कर दिया कि जब इरादे बुलंद हो तो हर बाधा छोटी पड़ जाती है।
3: बहुत अच्छा लग रहा है, बहुत गर्व की बात है जो हम ग्लास्को में आके अपना झंडा लहराए हैं, इंडिया के मेडल अपना नाम किए हैं। तकलीफ समस्या को हमने एक दोस्त की तरह बना के रखे थे, उसी दोस्त के बदौलत, जुनून के बदौलत ग्लास्को में मेडल जीते हैं सर।
4: स्कॉटलैंड की ठंडी हवाओं में आज भी गर्मी है, लेकिन आज की गर्मी शायद जीत के जश्न की नहीं, उस जिद की है जो हार के बाद भी बुझती नहीं है। 22वें कॉमनवेल्थ गेम्स में भारत की ढेर सारे पदक जीतने की जद्दोजहद अभी भी जारी है। कल का दिन भारत के लिए पदकों के लिहाज से भले ही वैसा नहीं रहा जैसा हम चाहते थे, लेकिन खेल हो या जिंदगी, कभी कभी एक दिन का नतीजा पूरी कहानी नहीं बयां करता। कभी एक छोटी सी आवाज बड़ी लहर बन जाती है और कभी एक छोटी सी जिद बड़े बदलाव की वजह। इसी भरोसे के साथ भारतीय खिलाड़ी भी आज फिर उतरेंगे मैदान में, क्योंकि बड़े मुकाबले हमेशा ताकत से नहीं जीते जाते। कभी कभी लगातार खड़े रहने का हौसला ही इतना होता है कि हालात को भी अपना रुख बदलना पड़ता है। आइए जानते हैं कॉमनवेल्थ गेम्स 2026 के तीसरे दिन क्या कुछ घटा।

நேரம் 10:30. திருச்சிராப்பள்ளி முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்களை கேட்டு ரசிக்கலாம் ஒருபுற பாடல்கள். இன்று நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிப்போமா?

நேர்கள் நினைவிற்கு இன்று முற்பகல் 11 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாக கேட்கலாம். தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக ஒலிக்கும். முதலமைச்சர் 936 கிலோ வாட்ஸில் இனி தொடர்வது தேசபக்தி பாடல்கள்.

0: ஏற்பாடு ஆயிடுச்சு.
1: எதுக்கு?
0: குட்டியோட ஃபீஸுக்கு.
1: காட்டு.
0: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
1: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
0: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
1: அதுவும் சரி பார்த்து வாங்க.
0: ஏற்பாடு ஆயிடுச்சு.
1: சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பிருக்கேன்.
2: RBI சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

நேயர்களே, இன்னும் சில நிமிடங்களில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்தும், அதன் தமிழாக்கம் மனதின் குரலாக சென்னையிலிருந்தும் அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது இராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில், அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவுகொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு ஷௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14ஆம் தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கிச் செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது இராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்பத் திறனையும் தொடர்ந்து பலப்படுத்திக் கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75%க்கும் அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 நாட்கள் முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான திறமை மிகுந்த தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்து கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள் ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன.

நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம்பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள், இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். பி.வி. சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல, லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983 ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிற்றூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்து விட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 நடந்த அனைத்து இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள்

அப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும்போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நில பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க இரண்டு கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கி கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலர் இணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு 2.5 கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் கவட்டம்புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்துக் கொண்டது. பிரயாகராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 1 லட்சம் ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான, உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன.
இவற்றிலே 25,000-க்கும் அதிகமான

மாணவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்துக் கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை மாதம் 12ஆம் தேதியன்று 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடு கட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்கச் செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தைக்கு வரும் அமரும் மேடை பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல, மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமடியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். பிஓபி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே,
இப்போது நான் உங்கள்

கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோகிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம் வாருங்கள். நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால் சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளிப் பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏனென்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சவுங்பிரேங்
இது அங்கிருந்து

காக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் பர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகியிருக்கிறது. இவர் சாங் பிரேங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

0: நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் வர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்புத்தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக் கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக் கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ணக் கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள் உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: இது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
2: இடனறிதல் 50-ஆம் அதிகாரம் 9-வது குறட்பா.

கடக்க முடியாத அரணும் பிற சிறப்புகளும் இல்லாதவரானாலும் அவர்கள் வாழும் நாட்டினுள் சென்று தாக்கி அவரை வெற்றி பெறுதல் அரிதாகும்.

0: அது
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த பாத்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தேவையான, நம்ம சந்ததிக்கு தேவையான ஒரு விஷயத்த பாதுகாக்க நாம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு யோசிச்சா அது கேள்விக்குறிதான். ஆனா எதையுமே பொருட்படுத்தாம முக்கியமான ஒரு விஷயத்த உலகுக்கு பாதுகாத்து கொடுத்த ஒருத்தரை பத்தி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அவரை பத்தி நமக்கு சொல்ல இருக்கிறாரு மேனாள் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
4: அன்புடையீர் வணக்கம். இன்று நாம் அறிந்து கொள்ள போகும் பசுமை போராளி சிக்கோ மெண்டிஸ் ஆவார். அமேசான் மலைக்காடுகள் பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படுகின்றன. இவை உலகின் காலநிலையை சமன் செய்வதோடு எண்ணற்ற தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்குகின்றன. ஆனால் 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மாட்டுப்பண்ணை அமைத்தல், மரம் வெட்டுதல் மற்றும் நில அபகரிப்பு போன்ற காரணங்களால் இந்த பெரும் காடுகள் கடுமையாக அழிவை சந்தித்தன. இந்த போராட்டத்தின் நடுவில் பிரேசிலின் ஒரு சாதாரண ரப்பர் சேகரிப்பாளராக இருந்த சிக்கோ மெண்டிஸ் உலகின் மிகப்பெரிய காடுகளின் பாதுகாவலர் ஒருவராக உருவெடுத்தார். 1944ஆம் ஆண்டு பிரேசிலில் பிறந்த சிக்கோ மெண்டிஸ் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் வளர்ந்தார். அவர்களின் வாழ்க்கை முழுவதும் ரப்பர் மரங்களையே சார்ந்திருந்தது. மரத்தை சேதப்படுத்தாமல் ரப்பர் பால் எடுக்கும் கலையை அவர் சிறுவயதிலேயே கற்றுக்கொண்டார். 1970களில் அவர் ரப்பர் தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக உருவெடுத்தார். அவர் அறிமுகப்படுத்திய முக்கியமான அமைதியான போராட்ட முறையே எம்பட்டிஸ் என்பதாகும். இந்த முறையில் நிலத்தை சுத்தம் செய்ய வரும் இயந்திரங்களுக்கு எதிராக ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் ஒன்றிணைந்து மனித சங்கிலி அமைத்து நிற்பார்கள். அவர்கள் கையில் ஆயுதம் இல்லை, இருந்தது மன உறுதியும் துணிவும் மட்டுமே. இந்த அமைதியான போராட்டங்கள் பலமுறை காடுகளை அழிப்பதை தடுத்து நிறுத்தின. அமேசான் காடுகளின் அழிவு பழங்குடியின மக்களையும் அரிய உயிரினங்களையும் உலகின் காலநிலை சமநிலையையும் பாதிப்பதை அவர் புரிந்து கொண்டார். இதனால் அவர் எக்ஸ்ட்ராக்டிவ் ரிசர்வ்ஸ் என்ற புதிய சிந்தனையை முன்வைத்தார். இந்த காப்பகங்களில் மக்கள் காடுகளை அழிக்காமல் வாழ முடியும். ரப்பர், பருப்பு, பழங்கள் போன்றவற்றை சேகரித்து வாழ்வதுடன் காடுகளையும் பாதுகாக்க முடியும். இது சூழல் பாதுகாப்பையும் சமூக நீதியையும் இணைக்கும் ஓர் அற்புதமான தீர்வாக அமைந்தது. 1980களின் இடைப்பட்ட பகுதியில் சிக்கோ மெண்டிஸ் உலக அளவில் அறியப்பட்டார். அவர் பல நாடுகளுக்கு சென்று சூழல் ஆர்வலர்களை சந்தித்து ஆதரவை பெற்றார். அமேசான் காடுகளை காப்பது பிரேசிலின் பிரச்சனை மட்டுமல்ல, மனிதகுலத்தின் எதிர்காலம் தொடர்பான ஒன்று என்பதை உலகுக்கு எடுத்துரைத்தார். ஆனால் உலகம் அவரை பாராட்டிய போதும் பிரேசிலில் உள்ள சக்தி வாய்ந்த சில நில உரிமையாளர்கள் அவரை ஒரு தடையாக கண்டனர். அவருக்கு பலமுறை மிரட்டல்கள் வந்தன. இருந்தாலும் அவர் தனது போராட்டத்தை கைவிடவில்லை. இந்நிலையில் 1988ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் நாள் அன்று அக்ரே மாநிலத்தின் சாபுரி நகரில் உள்ள தனது வீட்டின் முன்பு சிக்கோ மெண்டிஸ் கொல்லப்பட்டார். அவர் வயது வெறும் 44 மட்டுமே. இந்த சம்பவம் உலகையே அதிர்ச்சியடைய செய்தது. அவரது மரணம் உலக மக்களை அமேசான் காடுகள் பற்றிய உண்மையை உணரச் செய்தது. அவர் சிந்தனைகள் வீணாகவில்லை. பின்னர் பிரேசில் அரசு பல எக்ஸ்டிவ் ரிசர்ச் அமைத்தது. மேலும் அவரது நினைவாக சிக்கோ மெண்டிஸ் பல்லுயிர் பாதுகாப்பு நிறுவனம் உருவாக்கப்பட்டது. சிக்கோ மெண்டிஸ் விஞ்ஞானி அல்ல, அரசியல்வாதி அல்ல, பணக்காரர் அல்ல. ஆனால் இயற்கையை காப்பது என்பது வாழ்க்கையை காப்பது என்பதை ஆழமாக புரிந்த ஓர் எளிய மனிதர். சிக்கோ மெண்டிஸ் வாழ்க்கை எளிய இடத்திலிருந்து பெரிய மாற்றங்கள் உருவாக

0: பிரேசிலின் பிரச்சனை மட்டுமல்ல, மனிதகுலத்தின் எதிர்காலம் தொடர்பான ஒன்று என்பதை உலகுக்கு எடுத்துரைத்தார். ஆனால் உலகம் அவரை பாராட்டிய போதும் பிரேசிலில் உள்ள சக்தி வாய்ந்த சில நில உரிமையாளர்கள் அவரை ஒரு தடையாக கண்டனர். அவருக்கு பலமுறை மிரட்டல்கள் வந்தன. இருந்தாலும் அவர் தனது போராட்டத்தை கைவிடவில்லை. இந்நிலையில் 1988 டிசம்பர் 22 அக்ரே மாநிலத்தின் சாபுரி நகரில் உள்ள தனது வீட்டின் முன்பு சிக்கோ மெண்டிஸ் கொல்லப்பட்டார். அவர் வயது வெறும் 44 மட்டுமே. இந்த சம்பவம் உலகையே அதிர்ச்சியடைய செய்தது. அவரது மரணம் உலக மக்களை அமேசான் காடுகள் பற்றிய உண்மையை உணரச் செய்தது. அவர் சிந்தனைகள் வீணாகவில்லை. பின்னர் பிரேசில் அரசு பல எக்ஸிக்யூட்டிவ் ரிசர்ச் அமைத்தது. மேலும் அவரது நினைவாக சிக்கோ மெண்டிஸ் பல்லுயிர் பாதுகாப்பு நிறுவனம் உருவாக்கப்பட்டது. சிக்கோ மெண்டிஸ் விஞ்ஞானி அல்ல, அரசியல்வாதி அல்ல, பணக்காரர் அல்ல. ஆனால் இயற்கையை காப்பது என்பது வாழ்க்கையை காப்பது என்பதை ஆழமாக புரிந்த ஓர் எளிய மனிதர். சிக்கோ மெண்டிஸ் வாழ்க்கை எளிய இடத்திலிருந்து பெரிய மாற்றங்கள் உருவாக முடியும் என்பதை நமக்கு கட்டுத்தருகிறது. அமேசானை காத்தது மனிதகுலத்தையே காத்தது போலாகும். இன்று கூட அவரது குரல் அந்த காடுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. சிக்கோ மெண்டிஸ் போன்ற பசுமை போராளிகள் பூமியின் உண்மையான காவலர்கள். அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஓர் வழிகாட்டி. நாம் வாழும் இந்த உலகை பாதுகாக்க நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த கேள்விக்கு ஒவ்வொருவரும் பதிலளிக்க வேண்டிய நேரம் இதுவே. விழித்தெழுவோம். இயற்கை வளங்களை காப்பதில் முனைப்போடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.
1: இசையின் மீது ஆர்வம் கொண்ட உங்கள் அன்பு குழந்தைகள் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டுமா? இசைக்கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டு பயிலும் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மணிமலர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்க உள்ளது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. குறைந்தபட்சம் 3 இசை பயின்ற உங்கள் குழந்தைகளின் பெயர், வயது, பெற்றோரான உங்களின் பெயர், முகவரி மற்றும் கைபேசி எண்ணை aartrichychild@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விருப்ப அஞ்சலை இம்மாதம் 30 அனுப்புங்கள். உங்கள் மழலை செல்வங்களின் கலைத்திறன் மிளிர இசை மேடை அமைத்து தர காத்திருக்கிறது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி.

நேர்கள் இணைவிற்கு. இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் உயிரியல் காரணிகள் மூலம் தென்னையில் சுருள் வெள்ளைப்பூச்சி மேலாண்மை கருத்தரங்க வானொலி தொகுப்பு கேட்கலாம்.

0: காலை 6 மணிக்கு 6:15 உணவே மருந்து நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் இயற்கை விவசாயிக்கோ சித்தர் அவர்கள் தரும் தகவல்களுடன். நேர்கள் இனி கேட்கலாம் சூரியகாந்தி.
1: ஆல் இண்டியா ரேடியோ, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: சூரியகாந்தி. நிகழ்ச்சியில் முதலில்
1: தொழில் தர்மம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் குத்தாலம் ராதா சம்பத் அவர்கள்.
2: அரவிந்த், உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா அதன்படி நடக்க மாட்டீங்களே.
3: என்ன சுமதி இப்படி சொல்ற? என் நடையும் சரி நடவடிக்கையும் சரி கரெக்டா இருக்கும். செல்போன்ல பேசுற

0: பார்க்கணும்னு சொன்னேன், செல்போன்ல பார்க்க முடியாதுன்னு நேர்லயே தான் வந்துட்டேனே.
1: விளையாட்டு இருக்கட்டும், நான் சொன்னது எப்போ, நீங்க வந்திருக்கிறது எப்போ?
0: ஓ அதுவா, காலையில ஒரு முக்கியமான வேலையா போச்சுமா?
1: அப்போ நம்ம காதல் முக்கியம் இல்லையா?
0: அப்படி யார் சொன்னா?
1: பின்ன இப்படி நடந்துகிட்டா அப்படிதான் அர்த்தம்.
0: தேவையில்லாம டென்ஷன் ஆகுற நீ.
1: டென்ஷன் ஆக்குறது நீங்க.
0: சுமதி, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு தெரியுமா?
1: அப்போ நம்ம காதலுக்கு கடைசி இடம் தானா?
0: நம்ம காதலை விட முக்கியமான காரியம்னு வந்துட்டா இதுக்கு கடைசி இடம் தான்.
1: அப்போ
0: இரு இரு, நீயா கற்பனை செய்துகிட்டு படபடன ஏதாவது பேசிறாத.
1: கற்பனைகளுக்கெல்லாம் மீறி நடக்குது அரவிந்த், நம்ம லவ் மேட்டர்.
0: பார்க்கணும்னு கூப்பிட்ட, ஒரு நாள் தாமதமா வந்திருக்கேன், இப்ப தெளிவா சொல்லு.
1: சரி, நம்ம கல்யாணத்துக்கு நாம போட்டுக்கிட்ட கண்டிஷன் என்ன?
0: நம்ம கல்யாணம் எந்த கண்டிஷனும் இல்லாம நடக்கணுங்கிறது தான் நாம போட்டுக்கிட்ட கண்டிஷன். எதிர்ஜாமீன் வாங்க கூடாது, கேட்க கூடாது, கொடுக்கவும் கூடாது.
1: அப்புறம்
0: சம்பந்திங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் டார்ச்சர் கொடுத்துக்க கூடாது. இந்த கண்டிஷன்களை தான் நாம கண்டிஷனா போட்டுக்கிட்டோம்.
1: இந்த கண்டிஷன்கள் எல்லாம் மீறி நேத்து மதியானம் ஒரு விஷயம் நடந்திருக்கு அரவிந்த்.
0: என்ன நடந்துச்சு?
1: நீங்க ஒண்ணுமே கவனிக்கிறது இல்லையா? உங்கப்பாவும் கல்யாண தரகர், எங்கப்பாவும் கல்யாண தரகர்.
0: அதை யாரு மறுத்தா? அவங்க தொழில் அது.
1: அப்படி உள்ளவங்கள அவங்க பிள்ளைங்க தானே கவனிக்கணும். ரெண்டு பேரும் சரியான பிரபல தரகருங்க.
0: சுமதி, அவங்க ரெண்டு பேரும் திருத்தவே முடியாது. நம்ம பொறுத்தவரையில அவங்கள நம்ம கல்யாண விஷயத்துல பரம்பு மீறாம பாத்துக்கணும். நம்ம கல்யாணம் பர்ஃபெக்ட்டா நடக்கணும்.
1: அவங்க ரெண்டு பேரும் அந்த கண்டிஷன்களை மீறிட்டாங்களே. நம்ம கல்யாண விஷயமா பேச உங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு.
0: என்னது
1: வந்து?
2: தர்மராசு, தர்மராசு.
3: யாரு? அடா தங்கராசுனா, வாங்கண்ணே, வாங்க வாங்க உட்காருங்கண்ணே. அலமேலு, ஏ அலமேலு, எதிர்கால சம்பந்தி வந்திருக்காரு பாரு, போய் காப்பி குண்டா. என்ன மச மச நிக்கிற, சீக்கிரம் போய் காபி உண்டாங்கற.
2: காபியும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம்.
3: என்ன கோபம், எதுக்காக கோபப்படுறீங்க?
2: பாருப்பா தர்மராசு, சட்னி இல்லாத இட்லியும் சண்டை இல்லாத சம்பந்தியும் ருசிக்குமா?
3: முடியாதுன்னு தானே தெளிவா சொல்றீங்க அண்ணே. அதைத்தானே நானும் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: அதேதான், அதேதான். நம்ம தொழில் தர்மப்படி நடந்துக்கணும், அதை விட்டுக்க முடியுமா?
3: முடியாதுன்னு முடியாது, தர்மத்தை மீறுறது தர்மம் இல்லையே.
2: கரெக்ட், அப்படி வா வழிக்கு. நம்ம பிள்ளைங்க கல்யாணத்தை நடத்துறதா முடிவு செஞ்சோம்ல.
3: ஆமாண்ணே, உங்க பையன் அரவிந்தனுக்கும் என்னோட பொண்ணு சுமதிக்கும் திருமணம் செய்யறதா முடிவு செஞ்சோம். தேதி பார்த்து பத்திரிக்கை அடிக்கணும், திருமண ஏற்பாடுகள் செய்யணும்னு பேசி முடிச்சோம்.
2: ஆனா தர்மராசு, இதுல நாம தொழில் தர்மத்தை பத்தி பேச மறந்துட்டோம்டா.
3: ஆமாண்ணே, ஆமா மறந்துதான் போச்சு. ஆனா தொழில் தர்மம் மீறாம நடக்க நாம என்னதான் செய்யணும்?
2: புரியலையா தர்மராசு?
3: அண்ணே, என்ன இருந்தாலும் நீங்க மூத்தவர், நாளும் புரிஞ்சவர், அனுபவஸ்தரு. தர்மத்தை பத்தி நீங்க புரிஞ்சுகிட்ட அளவு நான் புரிஞ்சுக்கலையண்ணே.
2: என்னடா இப்படி சொல்ற? ஏப்பா, நம்ம எத்தனை கல்யாணங்களை முடிச்சு வச்சிருக்கோம், அங்க எல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கோம் உனக்கு தெரியலையா? கல்யாணத்தை முடிச்சு வச்சா நம்ம கமிஷனை வாங்குறது இல்ல.
3: ஓஹோ, அந்த தர்மத்தை சொல்றீங்களா?
2: கரெக்ட்,
3: வாஸ்தவம் தானே, வாஸ்தவம் தான். எல்லாம் பேசணும், ஆனா அதை நாம மறந்துட்டோமே. இப்ப என்ன செய்யலாங்கிறீங்க?
2: இத செய்யாம நாம மீறிட்டோம்னு வச்சுக்க இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது.
3: எது?
2: கமிஷன் வாங்காம எந்த கல்யாணத்தையாவது நாம நடக்க விட்டுருக்கோமா?
3: ஏதாவது செஞ்சு அண்ணே, இந்த கல்யாணம் நடக்க நீங்க தான் வழி செய்யணும்.
2: வேற ஒன்றும் பெரிய விவகாரம் இல்லப்பா. ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சா நம்ம எந்த அடிப்படையில் கமிஷன் வாங்குறோம்?
3: அது நடக்கிற டீலிங்ஸோட வேல்யூவை பொறுத்ததுன்னே. ஆனால் நாம தான் எதுவும் பேசிக்கலையே, அதாவது தொழில் தர்மப்படி நடக்கலையேன்ன. மாப்பிள்ளையோட அப்பாங்கிற முறையில் கெத்தா எந்த கண்டிஷனையும் நீங்களும் போடலை, பொண்ணுக்கு அப்பாங்கிற முறையில் நானும் எதுவும் ரிக்வஸ்ட் செய்யலை. நியாயமா நான் தானே கேட்டிருக்கணும், ஏன்னா நான் பொண்ணை பத்தம் இல்லையா?
2: ஆக தர்மராசான நீயும் தங்கராசான நானும் ரெண்டு பேருமே மீறி இருக்கோம்.
3: ஆமா ஆமா அண்ணே, இந்த சிக்கலை எப்படின்னு தீர்க்கிறது?
2: சிம்பிளா

0: ஒரு யோசனை சொல்றேன் கேளு தர்மு.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: இப்ப நாம என்ன செய்யறோம், அதாவது காலில் ஒரு முள்ளு குத்துச்சுன்னு வச்சுக்க, என்ன செய்யறோம்?
1: நொண்டி நொண்டி நடக்கிறோம்.
0: அடனி என்னப்பா, குத்துன முள்ள எடுக்க வேண்டாமா?
1: ஆமா ஆமா ஆமா ஆமா, வேற ஒரு முள்ளால எடுத்துறோம்.
0: சரி விடு, ரெண்டு முள்ளு குத்துனா
1: அதே முள்ளால எடுத்துறது.
0: ஓப்பா, நம்ம ரெண்டு பேருக்குமே முள்ளு குத்திடுச்சு.
1: அப்ப மூணாவது முள்ளால எடுக்க வேண்டியதுதான்.
0: சபாஸ், இப்பதான் நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. அந்த மூணாவது முள்ளு யாரு?
1: ஓஹோஹோ, இன்னொரு கல்யாண தரகர் தானே? அதத்தானே அண்ணே சொல்ல வர்றீங்க?
0: பலே பலே பலே பலே, சரியா புரிஞ்சுக்கிட்டப்பா. இப்ப நாம என்ன செய்யறோம், நம்ம கிருஷ்ணர் இருக்கான்ல
1: அண்ணே, சரியான முள்ளுன்ன, சரியான முள்ளு.
0: நம்ம தகராற கிருஷ்ண வந்துதான் சிக்கெடுக்கணும்.
1: அண்ணே சீக்கிரம் கிளம்புங்கண்ணே, அவனை போய் முதல்ல பார்ப்போம். அப்பத்தான் நம்ம குழந்தைங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும்.
2: இப்படி நம்ம அப்பாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு கிருஷ்ணன் தரகர பாக்க போயிருக்காங்க.
3: ஆஹா, இப்பதான் விஷயம் ரொம்ப சிக்கலா போயிட்டு இருக்கு.
2: இந்த விவரங்கள் எல்லாம் நேர்ல சொல்ல உங்களை செல்போன்ல நேத்து கூப்பிட்டேன். ஆனா உடனே வாங்கன்னு சொன்னதுக்கு 18 மணி நேரம் லேட்டா வந்திருக்கீங்களே.
3: சாரி சுமதி, இதனுடைய சீரியஸ்னஸ் புரியாம போயிடுச்சு. இப்ப என்ன செய்யலாம்? போனவங்க ராத்திரி திரும்பி வந்தாங்களா? அப்படி என்ன பேசியிருப்பாங்க கிருஷ்ணன் கிட்ட?
2: யாருக்கு தெரியும், ஆனா ராத்திரி அப்பா மட்டும் திரும்பினாங்க. அம்மா கிட்ட நம்ம கல்யாணம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க.
3: கிருஷ்ண வீட்டுல என்ன நடந்திருக்கும்?
2: நம்ம கல்யாணம் நாம நினைச்சபடி பர்ஃபெக்டா நடக்க போறது இல்ல.
3: ஏன் சுமதி? ரெண்டு பேரும் கிருஷ்ணனுக்கு ஏதாவது தரவு கொடுப்பாங்களோ?
2: அப்படின்னா நம்ம கல்யாணமும் கமிஷன் கல்யாணமா?
3: சரி சரி, நீ இன்னும் குழம்பிக்காத, அப்படி நான் நடக்க விட மாட்டேன்.
2: கல்யாணத்தையா?
3: சி, கமிஷன் கொடுக்கறத.
4: அடே தம்பி, அரவிந்தானா? வாப்பா வா.
3: கிருஷ்ண மாமா, உங்களை பார்க்கத்தான் வந்தேன்.
4: சரி தம்பி, அதுக்காக நின்றுகிட்ட பேசணும், இப்படி உட்காரு, சோபாவில்.
3: எங்கள் அப்பா இங்கே வந்தாரா?
4: உங்கள் அப்பா மட்டும் இல்லை, சுமதி அப்பாவும் கூட. நீயும் சுமதியும் காதலிக்கிறது எனக்கு தான் தெரியுமே, உனக்கு சந்தோஷமாக இருக்குமே.
3: எங்கள் ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் இல்லை.
4: என்ன தம்பி இப்படி சொல்கிற, உங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த கல்யாணம் நடக்கிறதுல சந்தோஷம் இல்லையா?
3: இல்லை, எங்கள் கல்யாணம் எதிர் ஜாமீன் வாங்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் டிமாண்ட் செய்துக்கக்கூடாது, கமிஷன் வாங்கக்கூடாதுன்னு நானும் சுமதியும் தீர்மானிச்சிருந்தோம். எங்கள் அப்பாவும் சுமதி அப்பாவும், ஏன் நீங்களும் கூட கல்யாணம் தரகர் சொல்லி செய்கிறவங்க. சரி சரி, இங்கே என்ன நடந்ததுன்னு விவரம் புரியாமல் நான் பேசக்கூடாது. நீங்கள் மூணு பேருமா என்ன முடிவு எடுத்தீங்க?
4: என்ன தம்பி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே.
3: என்ன நடந்ததுன்னு விவரமாக சொல்லுங்க மாமா.
4: ரெண்டு பேரும் நேற்று ராத்திரி வந்தாங்க.
3: சரி,
4: அடடே தங்கராசு, தர்மராசு மாமா, அப்படி ரெண்டு பேரும் சோபாவில் உட்காருங்க.
1: அண்ணே தங்கராசுண்ண, கிருஷ்ண தரகு தொழில் போடு பொண்ணு போடுறான் போல் இருக்க, வீட்டை பார்த்தீங்களா? சோபா என்ன, டிவி என்ன?
4: நீங்க ரெண்டு பேரும் தொழில பழமும் தின்னு கொட்டையும் போட்டவங்க, உங்களை எனக்கு ஈடுகட்டி பார்க்குறீங்களே. நான் தொழிலுக்கு புதுசு, சோபா இருக்க அது ஏலத்தில் எடுத்தது, கிழிஞ்சிருக்கு பாருங்க. சரி சரி, வந்த விஷயத்தை சொல்லுங்க.
0: இந்த பாரு கிருஷ்ணா, ஒரு சிக்கலை தீர்த்துக்க உங்ககிட்ட நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம். நீ எங்களை மேலும் சிக்கல்ல மாட்டி விடாம எங்க புள்ள பொண்ணுங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும்.
4: நீங்க ரெண்டு பேரும் தொழில நிபுணருங்க, உங்க முயற்சியில சிக்கல் எப்படி வரும்?
1: நிபுணங்களா நாங்க இருக்கிறதால தான் எங்களுக்குள்ள இப்படி ஒரு சிக்கல்.
0: கிருஷ்ணா, நானும் தர்மும் சம்பந்தியாக முடிவு செய்தாச்சு.
4: ரொம்ப சந்தோஷம், தரகு இல்லாம முடிச்சிட்டீங்க.
1: அது எப்படி கிருஷ்ணா, தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல?
4: தொழில் தர்மமா, என்ன சொல்றீங்க
0: கிருஷ்ணா? இதுல உறவு முறையெல்லாம் பார்க்க கூடாது, நாம செய்யறது தொழில், தரகு தொழில். எங்க ரெண்டு பேர் விஷயத்துல ஒரு டீலிங்ஸ் முடிஞ்சிருக்கு, எங்க பிள்ளைங்க கல்யாணம் தான் அது. ஆனா தரகு ரெண்டு பேருக்கும் கிடைக்கணும், அதுதான் தொழில் தர்மம். அது தரகு எவ்வளவு எப்படிங்கிற வழிமுறைக்கு தான் உன் யோசனையை கேட்க வந்திருக்க.

0: கிருஷ்ணா.
1: ஆமா கிருஷ்ணா, விவரம் இதுதான். தங்கராசன் பக்குவமா எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாரு.
2: என்ன மாமா, உங்க ரெண்டு பேருக்கும் தோணாத உத்தியா? நான் சொல்லிட போறேன்.
0: இருக்கட்டும் கிருஷ்ணா, எங்க அனுபவம் இந்த காலத்துக்கு ஒத்துக்காம போலாம். அதான் உன் யோசனை எங்களுக்கு நிச்சயம் வழிகாட்டும்.
1: கிருஷ்ணா, முக்கியமா ஒரு கொள்கையை மட்டும் நீ மறக்காம யோசனை பண்ணு. நாம தரகுக்காரங்க, அந்த தொழில் தர்மத்துக்கு ஒத்து போறாப்புல தான் உன்னோட யோசனை இருக்கணும்.
0: ஆமா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. உனக்கும் கூட அந்த தர்மப்படி கமிஷன் உண்டு கிருஷ்ணா, அதையும் ஞாபகம் வச்சுக்க.
2: சரி, நாளை காலையில உங்க ரெண்டு பேரையும் தங்கராசு மாமா உங்க வீட்டில் சந்திக்கிறேன். நல்ல யோசனையோட வர்றேன்.
0: சரிதான் சரிதான், அப்படியே நடக்கட்டும்.
2: உங்க பொண்ணு பிள்ளைங்க கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். அதுவும் நம்ம தொழில் தர்மப்படி நடக்கும், கவலையே வேண்டாம்.
3: அரவிந்த், இது என்ன முடிவே தெரியாத புதிரா இருக்கு?
4: ஆமாமா, புதிரா தான் இருக்கு. கிருஷ்ண மாமாவும் என்ன முடிவு வச்சிருக்காரு மனசுல என்னும் புரியல. இப்ப எல்லாம் கிருஷ்ண மாமா கையில தான் இருக்கு.
3: அவரும் தரகரு, அவர் மட்டும் எப்படி நடந்துப்பாரு? ரெண்டு கமிஷன்களையும் ஒழிக்க நினைச்சோம், மூணாவதா சேர்ந்துட்டு. நம்ம கொள்கையில மாறுதல் இருக்க கூடாது அரவிந்த். ஆமா,
4: சரி விடு. நீ நாளைக்கு காலையில இங்க அவுட் ஹவுஸ்ல வந்து தங்கிரு. என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் வர்றேன். அடுத்த நடவடிக்கைய யோசிச்சு எடுப்போம். சுமதி, சுமதி.
3: என்ன ரவீந்த், என்ன நடந்தது? உங்க அப்பா, ஏன் அப்பா, கிருஷ்ணன் மாமா எல்லாரும் என்ன பேசிக்கிட்டாங்க? உங்க முகத்தை பார்த்தா சரியாவே இல்லையே.
4: உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு 5000 தரகு தராராம். எங்க அப்பா உங்க அப்பாவுக்கு 5000 ரூபாய் தராராம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் முடிச்சிட்டது கமிஷனா?
3: இத கேட்டுக்கிட்டு நீங்க சும்மா வந்தீங்களா?
4: அவசரப்படாத சுமதி, எனக்கும் ஆத்திரம் ஆத்திரமா தான் வருது. ஆனா நம்ம கல்யாணம் இது நடக்கணும்னா ஒருத்தர் விரோதம் நமக்கு வரக்கூடாது.
3: ரெண்டு பேரும் பணம் வாங்கி கொடுத்துக்கிட்டாங்களா?
4: இல்ல, உறவுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தி ஆகிட்டாங்களாம். அதனால உறவுக்கு மதிப்பு கொடுத்து பெருந்தன்மையா கமிஷனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிட்டாங்களாம். சுமூகமா முடிச்சு கொடுத்ததுக்காக அந்த 10000 பணத்தை கிருஷ்ண மாமா கிட்ட கமிஷனா கொடுத்துருக்காங்க.
3: கிருஷ்ண மாமாவும் அதை வாங்கிக்கிட்டாரா?
4: மரியாதையோட ரெண்டு கையாலையும் அந்த பணத்தை வாங்கி கண்ணுல ஒத்திக்கிட்டு கிருஷ்ண மாமா தான் சட்டப்பையில வச்சுக்கிட்டாரு.
3: என்னங்க இப்ப என்ன செய்ய போறீங்க?
4: புரியலையே சுமதி. சித்தையரு, அதோ கிருஷ்ண மாமா வராரு. நாக்க புடிங்க தாப்புல 4 வார்த்தை கேக்குறேன் பாரு.
3: 4 வார்த்தை போதுமா? செஞ்சிருக்கிற கேவலத்துக்கு 40 வார்த்தை நான் கேக்குறேன் அவரை.
2: அரவிந்த், நீ இங்கதான் இருக்கியா? உன்னை தேடுறேன் நானு. ஓ சுமதியா, நீ கூட இங்கதான் இருக்கியா? நல்லதா போச்சு, எல்லாம் சுமூகமா முடிஞ்சிச்சு. அரவிந்த், உங்க கல்யாண முகூர்த்த தேதி தான் வைக்கணும்.
5: நீங்க
4: மாமா, எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல.
3: நீங்க நல்லா இருக்கணும் மாமா, நல்லா இருக்கணும். நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா.
2: கடவுள் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டா. எழுந்துருங்க, நல்லதே நடக்கும்.
6: இதுவரை தொழில் தர்மம் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் குத்தாலம் ராதா சம்பத் அவர்கள். இதில் நடித்தவர்கள் கே கருப்பசாமி, கே ரமேஷ், இ இளமுருகு, குளித்தலை கே சுவாமிநாதன், ரெஜினா ராணி ஆகியோர்.
7: சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இனி
6: உண்மை மனிதன் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் SP முருகேசன் அவர்கள்.
8: சுதா, ஏ சுதா,
9: இதோ வந்துட்டேங்க.
8: நம்ம பாரு எங்க, ஏதோ இன்டர்வியூ சொல்லிட்டு போனானே, வந்துட்டானா?
9: இதோ அவனே வந்துட்டான். டேய் பாரி, உனக்கு ஆயுசு 100டா. ஆமா.

0: இன்டர்வியூ என்னாச்சு? வேலை கிடைச்சிரும்ல?
1: கிடைச்சிரும். ஆனா
0: என்னடா ஆனா அவன் நான் இழுக்கிற?
1: அம்மா, 100,00,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தாதான் இந்த வேலை கிடைக்குமா?
0: எம்ஏல காலேஜ் ஃபர்ஸ்ட் நீதானடா.
1: சும்மா உலகம் தெரியாம கிடந்து உளறாதம்மா. மாசம் 25,000 ரூபாய் சம்பளம் வர்ற வேலைய எவன் சும்மா கொடுப்பா?
0: இப்படியே தத்துவம் பேசிக்கிட்டு இருந்தா காசு பணம் இல்லாம எப்படிடா காலத்தை ஓட்டுவ?
1: ஏன், படிச்சவன் எல்லாம் பேனா புடிச்சுதான் வாழணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்க என்ன? அம்மா, உழைப்பை மதிக்கிற சமூகமா நம்ம சமூகம் என்னைக்கு மாறுதோ அப்பதான் நல்ல மனுஷன் நாட்டுக்கு கிடைப்பான். இத்தனை காலமா நம்ம இரும்பு கடைதான நமக்கு சோறு போட்டுது, எதிர்காலத்திலயும் அதுவே நமக்கு சோறு போடும்னு முதல்ல நீங்க நம்புங்கம்மா.
0: டேய், இப்ப பணம் தானடா பிரச்சனை? அந்த கம்பெனி காடை கொண்டா இப்ப பணத்தோட வந்து பேசிக்கிறேன்.
1: அம்மா, வீணா அலையாதீங்க, கண்டிப்பா இந்த வேலைக்கு நான் போக மாட்டேன்.
2: இவன் மூஞ்சிக்கு எவன் 100,00,000 ரூபாய் தரான்னு பாப்பமே? பட்டாதான் புத்தி வரும், கெட்டாதான் ஞானம் வரும்னு சும்மாவா சொன்னாங்க?
3: புனிதா, காலிங் பல் அடிக்குது, யாருன்னு பாருமா.
4: அடடே, வாங்கத்த. அப்பா, அத்தை வந்திருக்காங்கப்பா.
3: அடட, வா சுதா, வா. பாதி சோமி எல்லாம் நல்லா இருக்காங்களா?
4: நல்லா தான் இருக்கும். புனிதா, எங்க உன் அண்ணனை காணோம்?
3: அவனுக்கு என்னம்மா, கையில காசு இருக்கு, ஊர் சுத்த கார் இருக்கு, செட்டு சேர்ந்துகிட்டு சுத்த வேண்டியதுதானே.
4: என்ன அண்ணன் இப்படி சொல்றீங்க?
3: ஆமா சுதா, அவ தான் ரெண்டு பிள்ளைங்களையும் விட்டுட்டு அல்ப ஆயுசுல போய் சேர்ந்துட்டான். தாயில்லாத குறை தெரியாம ரெண்டையும் செல்லமா வளர்த்து விட்டுட்டேன். இனிமே எல்லாம் அவங்க பாடுதானே. ஆமா, அது இருக்கட்டும், நீ என்ன விஷயம் வந்திருக்க?
4: அண்ணே, நம்ம பாரிக்கு வேலை விஷயமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அந்த பையன் என்னடான்னா, பணம் கொடுத்து எந்த வேலைக்கும் போக முடியாதுன்றான். என்ன பண்றதுனே தெரியலண்ணே. இந்த கார்ட பாரு.
3: இந்த கம்பெனியோட எம்டி எனக்கு தெரிஞ்சவர் தானே சுதா. ஒரு போன்லயே வேலையை முடிச்சிடலாம். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்குது.
4: என்ன அண்ணே அது?
3: உன் பையனுக்கு தான் குறுக்கு வழியில வேலைக்கு போக இஷ்டம் இல்ல. அப்புறம் நீ ஏன் வீணா அலையினும்? அதுக்கு பேசாம என் பையனுக்கு அந்த வேலையை வாங்கினாலும் அவன் திருந்தறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்குல்ல.
4: அண்ணே, என்ன சொல்றீங்க?
3: ஆமா சுதா, உள்ள நிலைமையத்தான் சொல்றேன். வீணா போற சந்தர்ப்பத்தை நான் ஏன் பயன்படுத்திக்க கூடாது? இந்த காலத்துல நல்லவனா இருந்தா போதாது, வல்லவனா இருக்கணும், அதுதான் முக்கியம்.
4: அண்ணே, கூட பிறந்த உரிமையில உதவி கேட்டு வந்தேன் பாரு, ஏமேலதான் தப்பு. இனி செத்தாலும் உங்க வீட்டு வாசப்படியே முதிக்க மாட்டேன்.
5: அத்தை, அத்தை, இங்க வாங்கத்த. அப்பா, என்னப்பா இது? அத்தையை கூப்பிடுங்கப்பா.
3: புனிதா, எல்லாம் எனக்கு தெரியும். ஒழுங்கா போய் உன் வேலைய பாரு. டிரைவர், வண்டி எடுப்பா.
2: என்னடா பாரு, என்னமோ வீரமா உங்க அம்மா போனா, இப்ப விசுமிட்டு வந்து நிக்கிறா.
4: கூட பிறந்தவனே என் குடும்பத்துக்கு குந்தகம் பண்ணிட்டானே.
1: என்னம்மா, என்னாச்சு?
4: டேய், நமக்கும் உன் மாமன் குடும்பத்துக்கும் உள்ள உறவு இன்னையோட அருந்து போச்சுடா. உனக்கு உதவி கேட்டு போனா அந்த வேலைய அவர் பிள்ளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாருடா உங்க மாமா.
1: அம்மா, நமக்கு வேண்டாம்னு விட்டுட்ட வேலைய அவர் யாருக்கு வாங்கிட்டா நமக்கு என்னமா? அப்பவே நான் சொன்னேன், எங்கேயும் போகாதுன்னு. கேட்டியா? அம்மா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அந்த கடமையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். அம்மா, வாழ்க்கைக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்குமா, அதுல பணமும் ஒண்ணுதானே தவிர, பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லம்மா.
2: டேய் பாரி, நீ வயசுல ரொம்ப சின்னவனா இருந்தாலும் முதிர்ச்சியா பேசுறடா, கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குடா.
4: நல்ல பிள்ளையா உன்னை பெத்ததுக்கு ஒரு தாயா நான் பெருமைப்படுறேன்ப்பா.
1: அம்மா, நான் நேர்மையா உழைச்சி நிச்சயம் நல்லா இருப்பேன். கவலைப்படாம போய் இப்ப நிம்மதியா தூங்குங்க.
5: அப்பா, இப்படி பித்து பிடிச்ச மாதிரி சாப்பிடாமையும் தூங்காமையும் கிடந்தா உடம்பு என்னத்துக்குப்பா ஆகும்?
6: எத்தனையோ கனவோட வளர்த்த என் பிள்ளைல ஒன்ன விபத்துல இழந்துட்டு தனி மரமா நிக்கிறனா? இனிமே இருந்தா என்ன, செத்தா என்னம்மா?
5: அப்பா, குடி போதையில கார ஓட்டினது அவனோட தப்பு தானேப்பா.

0: என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா.
1: அம்மா, என்ன கொண்ணுகிட்டு இருக்கிறது உன்னோட கவலைதான் அம்மா. உன்னை ஒப்படைக்க ஒரு நல்லவனை நான் எங்கம்மா தேட போறேன். காசு இருந்தா போதும்னு கண்ணை மூடிக்கிட்டு நான் சேர்த்த பணத்தால ஒரு நல்லவனை காட்ட முடியலையே. பாதுகாப்பா இருக்கும்னு நான் நினைச்ச பணமே இன்னைக்கு உனக்கு ஆபத்து.

0: சாவுக்கு கூட உங்களை ஒதுக்கி வச்ச பாவி ஆயிட்டன.
1: மாமா, தவறு செய்யறது மனித சுபாவம் தான். அதே போல தவற மன்னிக்கிறதும் கூட மனித சுபாவம் தான் மாமா. அது எங்ககிட்ட நிறையவே இருக்கு மாமா. என்னமா சொல்றீங்க?
2: நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? உங்க மாமா தான் செய்த தவற உணர்ந்ததே போதும். புனிதா, உள்ள போய் எல்லாருக்கும் காபி போட்டு எடுத்துட்டு வாமா.
0: அம்மா சுதா.
2: என்னண்ணே?
0: எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளோட எதிர்காலம் தான் என்னோட எதிர்காலம். அது பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும்னா அவளுக்கு வரப்போற கணவன் நல்லவனா இருக்கணும். என் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த நல்லவன் நம்ம பாரிதாம்மா. எளிமையா வாழ்ந்தாலும் பரவாயில்லை, ஆனா லட்சியவாதியா வாழ்ற பாரிதாம்மா எனக்கு மருமகன வர தகுதியானவன். என்னம்மா சொல்ற?
2: என்னங்க அண்ணன் சொல்றது? காதல விழுந்துதா?
1: அப்பா, புனிதா யாரு? என்னோட மாமன் பொண்ணு. அவளை என்னோட வாழ்க்கை துணையை ஏத்துக்கிறதுல எந்த தடையும் இல்லை. ஆனா ஒரு நிபந்தனை.
0: நிபந்தனையா? என்ன பாரி?
1: மாமா, எங்களுக்கு தேவை புனிதாங்கிற குத்து விளக்க தவிர உங்களுடைய சொத்துக்கள் இல்லை. எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுடைய அத்தனை சொத்துக்களையும் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு அதுக்கு நீங்க எழுதி வைக்கணும். அந்த அறக்கட்டளையில ஆதரவில்லாம இருக்கக்கூடிய குழந்தைகளை சேர்த்து மனிதாபிமானம் உள்ள நேர்மையான மனிதர்களா அவங்கள ஆக்கக்கூடிய கல்வியை இலவசமா கொடுக்கணும். அந்த அறக்கட்டளைய உங்க உயிர் உள்ளவரை நீங்களும் உங்களுக்கு பின்னால நானும் புனிதாவும் நிர்வாகம் பண்ணிட்டு வரணும். மாமா, இப்பவும் சொல்றேன், எங்களுக்கு தேவை புனிதாங்கிற ஒரு குடும்ப விளக்குத்தான தவிர உங்களுடைய சொத்துக்கள் இல்ல.
0: பாரியோட இந்த நிபந்தனை அவன் ஒரு உண்மை மனிதங்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்குது சுதா. பாரிய மாப்பிள்ளை அடையறதுக்கு நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்.
3: இதுவரை உண்மை மனிதன் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் S.P. முருகேசன் அவர்கள். நடிப்பு திருக்கடையூர் ஜி சங்கர், குளித்தலை கே. சுவாமிநாதன், S. ராதா, டி. கேத்தரின் புளோரா ஆகியோர்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றிரவு மணி 8:30 வானொலி நாடக விழா 2026 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் புராண நாடகம்.
1: லவா, எத்தனை அழகு இந்த வெண்ணிற குதிரை! என்ன கம்பீரம்! நெற்றியில் தங்க பட்டயம், என்ன எழுதியிருக்கிறது படி!
2: இது அசுவமேத யாக குதிரையாம். இது சென்று திரும்பும் இடமெல்லாம் அயோத்தி அரசருக்கு சொந்தமாம். ஏற்காதவர்கள் இந்த குதிரையை சிறைபிடித்து பின் அயோத்தி படைகளோடு போரிட வேண்டுமாம். இதுதான் ராஜநீதியா?
1: இந்த நைமிசாரண்யம் ரிஷிகளுக்கும் முனிகளுக்கும் சொந்தமானது. இயற்கை அன்னையின் வாழிடம், எந்த மன்னரும் உரிமை கோர முடியாது. இந்த அத்துமீறலை நாம் அனுமதிக்க முடியாது. அதோ தெரிகிற அந்த அரச மரத்தில் அஸ்வமேத யாக குதிரையை கட்டி வைப்போம். வா
2: வா, போகலாம்.
0: தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், மழப்பாடி ராஜாராம். கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, இன்றிரவு மணி 8:30 வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் நாடகம்.

ராம்குமார், எஸ் ஜான்சன். இசையின் மீது ஆர்வம் கொண்ட உங்கள் அன்பு குழந்தைகள் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டுமா? இசைக்கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டு பயிலும் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மணிமலர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்க உள்ளது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இசை பயின்ற உங்கள் குழந்தைகளின் பெயர், வயது, பெற்றோரான உங்களின் பெயர், முகவரி மற்றும் கைபேசி எண்ணை aartrichychild@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விருப்ப அஞ்சலை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அனுப்புங்கள். உங்கள் மழலை செல்வங்களின் கலைத்திறன் மிளிர இசை மேடை அமைத்து தர காத்திருக்கிறது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தாய்வான் நாட்டு வான்வழியில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தாய்வான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி ராணுவ வீரர்களின் தீர செயல்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக ராணுவத்தினர் ஆற்றி வரும் பணிகள் அளப்பரியது என்று தெரிவித்தார்.
1: இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது ராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில் அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாளன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன்.
0: கார்கில் வெற்றி தினத்தையொட்டி இந்த ஆண்டு தில்லியின் தேசிய போர் நினைவிடத்திலிருந்து சௌரிய விஜய் யாத்திரா நடத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார்.
1: நண்பர்களே, இந்த ஆண்டு சிறப்பானதொரு சௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14 தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கிச் செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது.
0: தனியார் துறை மூலம் வடிவமைக்கப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள்.
0: தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, நமது வாழ்வியலோடு இணைந்தது என்று பிரதமர் கூறினார்.
1: சாதிவர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு இரண்டர கலந்தது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா?

0: ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள்.
1: அன்னையின் பெயரில் மரநடும் இயக்கம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
0: இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே ஒரு மணி நேரத்துக்கு உள்ளாக 300,000+ மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000+ அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள்.
1: விநாயக சதுர்த்தியின் போது மண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலைகளை பயன்படுத்துமாறு பிரதமர் கூறினார்.
0: சாதிவர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மனவுறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள்.
1: உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் கைத்தறி ஜவுளி பொருட்களை வாங்கி நெசவாளர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்.
0: சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்கிறார்கள். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம். வாருங்கள், போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால் சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளி பொருட்களை உருவாக்குகிறார்கள்.
1: முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுவதையொட்டி அவரது தன்னலமற்ற சேவையை நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்தார்.
0: நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும் அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்பு தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கார்கில் வெட்டு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராணுவ வீரர்களின் தைரியம் இந்திய ராணுவத்தின் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில் ராணுவ படையினரின் தன்னலமன்ற தியாகத்தின் மூலம் கார்கில் போரில் வெற்றி பெற்றதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பாதுகாப்பிற்காக பணியாற்றி வரும் ராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பை நாடு வணங்குவதாக கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கார்கில் டிராஸில் அமைந்துள்ள போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் ராணுவத்தினரின் அர்ப்பணிப்பையும் தைரியத்தையும் நினைவு கூறுவதாக தெரிவித்தார். தைவான் நாட்டு வான்வெளியில் சீன விமானப்படை போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சீனாவின் 4 போர் விமானங்களும் 7 போர் கப்பல்களும் தைவான் பகுதியில் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்பட்டுள்ளது. முன்னதாக தைவான் வானெல்லையில் சீனாவின் 29 போர் விமானங்களும் 6 போர்க்கப்பல்களும் நேற்று நுழைந்ததாக கூறியிருந்தது.

0: தைவான் நாடு சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. மத்திய கல்வி அமைச்சராக திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று கூடுதலாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியை வகித்த திரு தர்மேந்திர பிரதான் நேற்று ராஜினாமா செய்ததை அடுத்து திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கூடுதலாக இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகர் சங்கருக்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி நாட்டு மக்களுக்கு பெருமை சேர்ப்பதாக கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ள பதிவில் ஒவ்வொரு இளைஞருக்கும் பெண்களுக்கும் இந்த வெற்றி ஊக்கமளிப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனாகர் சிங் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக கூறியுள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் எக்கடெரினா ஓச்சாரென்கோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தைவான் நாட்டு வான்வழியில் சீன போர்க் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகர் சிங்கிற்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு. ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மூன்று மாதங்களில் பணம் டபுள்.
1: ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா?
0: என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே,
2: நாளைக்கு இங்க இருக்காது.
1: நீ எப்பவாவது அஞ்சு ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா?
3: இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதான்.
4: ஆர்பிஐ சொல்லுது, உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும்.
2: ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க.
4: ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்தும் தான்.
0: ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றிரவு மணி 8:30 வானொலி நாடக விழா 2026 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் புராண நாடகம்.
6: லவா, எத்தனை அழகு இந்த வெண்ணிற குதிரை, என்ன கம்பீரம், நெற்றியில் தங்க பட்டயம், என்ன எழுதியிருக்கிறது படி.
7: இது அசுவமேத யாக குதிரையாம். இது சென்று திரும்பும் இடமெல்லாம் அயோத்தி அரசருக்கு சொந்தமாம். ஏற்காதவர்கள் இந்த குதிரையை சிறைபிடித்து பின் அயோத்தி படைகளோடு போரிட வேண்டுமாம். இதுதான் ராஜநீதியா?
6: இந்த நைமிசாரண்யம் ரிஷிகளுக்கும் முனிகளுக்கும் சொந்தமானது. இயற்கை அன்னையின் வாழிடம், எந்த மன்னரும் உரிமை கோர முடியாது. இந்த அத்துமீறலை நாம் அனுமதிக்க முடியாது. அதோ தெரிகிற அந்த அரச மரத்தில் அஸ்வமேத யாக குதிரையை கட்டி வைப்போம். வா
7: வா, போகலாம்.
5: தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், மழப்பாடி ராஜாராம். கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, இன்றிரவு மணி 8:30 வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.

மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா. நேரம் ஒரு மணி. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளியின் அலைவரிசையோடு. அன்னை வானொலியில் இனி கேட்டு மகிழலாம் காலத்தை வென்ற காவிய கானங்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாவை விளக்கு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேலமாங்காவனம் தேவேந்திரன், உஷாராணி, அஜய், மனோஜ், அண்ணாவளைவு, ராஜா இவர்களுக்காக பாடலடிக்கிறது.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 1:08 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து ராமு திரைப்படத்தில் இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் கரூர், குளித்தலை, நெய்தலூர் காலனி, காந்தி, சுமதி, விஜயகுமார், மாதுரி, சுரேஷ்குமார், ஜெயப்பிரியா, ரிஷ்வந்த், ராஜேஸ்வரி இவர்களுக்காக பாடல் அளிக்கிறது.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேர்கள் முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர் சந்திரபிரபா பிரபு நிஷாந்தி ஷைனி சரண் தேவி பிரியா இவர்களுக்காக பாடல் இதோ.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுரகீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருச்சி கள்ளுக்குழி உலகநாதபுரம் முருகேசன் அம்பிகா காயத்ரி காமாட்சி இவர்களுக்காக பாடலொடிக்கிறது காவல்காரன் திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பெட்டவாய் தலை நந்தகோபால் இவருக்காக பாடலொலிக்கிறது தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் கூகூர் புகழேந்தி, மேலக்கொண்டையும் பேட்டை சிவாஜி ராமலிங்கம், வாசுகி அகிலாம்பாள், சன்னதி வீதி ஜோதி பானுமதி, ஜீயபுரம் வெற்றிவேல் பாரதி, வீரமணி மித்ராதேவி, கண்ணன் ஜனனி, பெருந்துரை ஆறுமுகம், மேனகா அக்ஷயா சுதன், துடையூர் மதன்குமார் ஜெயந்தி இவர்களுக்காக பாடலொடிக்கிறது.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 1:30 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உறவாடும் நெஞ்சம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் திண்ணியம் ரவி, லதா ரவி, தனபால், மல்லிகா இவர்களுக்காக பாடல் அளிக்கிறது.

0: மதுரகீதத்தில் தொடரும் பாடல் சக்கரவர்த்தி திருமகள் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் பரமக்குடி அலங்காரராஜ், அந்தோணி, மெர்சி, ஜெர்லின் இவர்களுக்காக.
1: உரங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம்.

0: அந்த இயரிங்க காட்டுங்க.
1: போச்சுவோம் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
0: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
1: எங்க?
0: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
0: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான மூன்றாவது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உயரங்களை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், கார்கில் வெற்றி தினத்தையொட்டி ராணுவ வீரர்களை நாடு நினைவு கூறுவதாக கூறினார். தாய்நாட்டின் பாதுகாப்பிற்காக வீரர்களின் தியாகம் மற்றும் துணிச்சல் திறன்மிக்க பாதுகாப்பான சுயசார்பு இந்தியா முன்னெடுப்புகளை மேலும் வலுப்படுத்துவதாக தெரிவித்தார். இந்நாளையொட்டி ஒரே பயணம், ஒரே தேசம், ஒரே வணக்கம் என்பதை வலியுறுத்தும் வகையில் கடந்த 14ஆம் தேதி புதுதில்லி தேசிய போர் நினைவிடத்தில் தொடங்கப்பட்ட சிறப்பு இருசக்கர பேரணி லடாக் டிராஸில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தை சென்றடையும் என்றார். நாடு தனது தொழில்நுட்ப திறன்களை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக கூறிய பிரதமர், இந்திய கடற்படையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS மகேந்திரகிரி நவீன போர்க்கப்பல் அண்மையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த கப்பல் கட்டமைப்பிற்கு தேவையான 75% அதிகமான பொருட்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக தெரிவித்த பிரதமர், இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் பினாகா தொலைதூர ராக்கெட் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக கூறினார். குஷா ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதற்கு விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் விடாமுயற்சியை பாராட்டிய பிரதமர், அண்மையில் தாம் மேற்கொண்ட இந்தோனேஷிய பயணத்தின் போது பிரம்மோஸ் மற்றும் அஸ்த்ரா ஏவுகணைகள் தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீது உலக அளவில் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டார். நாட்டின் விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பிற்கு வாய்ப்பளித்ததன் வாயிலாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனியார் நிறுவனத்தின் முதல் ராக்கெட்டான விக்ரம் 1 வெற்றிகரமாக ஏவப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் இந்திய இளைஞர்களின் திறன், ஆர்வம் மற்றும் பொறுமை ஆகியவை வெளிப்பட்டதாக கூறினார். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்தின் கீழ் கடந்த 4ஆம் தேதி முதல் மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் செறிவூட்டல், பழைய நீர்நிலைகளை சீரமைத்தல், மரம் நடுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குளம், கிணறு உள்ளிட்ட நீர்நிலைகளை பராமரிக்கும் பொறுப்பை தாமாக முன்வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், ஒவ்வொரு துளி நீரும் சேமிக்கப்பட வேண்டும் என்றார். கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் விரும்புவதாக தெரிவித்த பிரதமர், ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து முதன்முறையாக பட்டம் வென்றதற்கு நாடு பெருமையடைவதாக கூறினார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் தனது முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றதற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், இதன் மூலம் பெண் சக்தி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். கடந்த 1983ஆம் ஆண்டு இந்தியா தனது முதல் கிரிக்கெட் உலகக்கோப்பையை கைப்பற்றியதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்றது நாட்டின் இளைஞர் சக்தியை வெளிப்படுத்துவதாக கூறினார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் மூலம் நாட்டு மக்கள் இயற்கையை பாதுகாப்பதில் தங்களது கடமையை நிறைவேற்றி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் பல ஆண்டுகளாக இயற்கைக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறிய பிரதமர், பிளாஸ்டிக் பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விநாயகர் சதுர்த்தியின் போது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுக்கு பதிலாக களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகளை உருவாக்க வேண்டும் என்ற தமது வேண்டுகோள் கடைபிடிக்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். தேசிய கைத்தறி தினம் அடுத்த மாதம் 7ஆம் தேதி

0: கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கைத்தறி தொழிலை ஊக்குவிப்பதன் மூலம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்திற்கு வலு சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டார். காதிப் பொருட்கள் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்கு உயர்ந்து 8000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர், பொதுமக்கள் பண்டிகை காலங்களில் காதி, கைத்தறி, கைவினைப் பொருட்களை வாங்கி உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நமது பாரம்பரிய இசையை பிரபலப்படுத்தும் வகையில் உள்ளூர் இசைக்கருவிகள் குறித்த தகவல்களை மக்கள் சமூக ஊடகங்களில் பகிருமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு நாள் நாளை கடைபிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கனவு காண வேண்டும் என்று டாக்டர் கலாம் அறிவுறுத்தியதை நினைவு கூர்ந்தார். இவ்வாரம் கொண்டாடப்பட உள்ள குரு பூர்ணிமா நமது வழிகாட்டிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் திருநாளாக விளங்குவதாக பிரதமர் குறிப்பிட்டார். சுதந்திர தினத்தன்று ஒட்டுமொத்த தேசத்தையும் உணர்வு பூர்வமாக ஒன்றிணைக்கும் வகையில் ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடியேற்றும் இயக்கம் கடந்த ஆண்டுகளைப் போலவே உற்சாகத்துடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், தமது சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் MyGov இணையதளத்தில் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயத்துறையை பாதுகாக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சர்வதேச கூட்டுறவு தின நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் பிரதமரின் வேளாண் நிதி உதவி திட்டத்தின் பலன்கள் விவசாயிகளை நேரடியாக சென்றடைவதாக கூறினார்.
2: கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே வருடத்திற்கு 6000 ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விவசாய சன்மான் நிதியை கொடுக்கிறார். ஃபசல் பீமா யோஜனா, விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸ் திட்டம், சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியம், 100% சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியங்கள், இப்படி அனைத்து மானியங்களும் கூட நீங்கள் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கே வருது. அதுதான் இன்றைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்.
0: 2047 ஆண்டிற்குள் நாடு வல்லரசாக உருவெடுக்க அனைத்து தரப்பினரும் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற 27வது விஜய் திவஸ் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ராணுவ வீரர்களின் இணையற்ற வீரம், தளராத உறுதி மற்றும் தேசப்பற்று ஆகியவை ஆயுதப்படையினரின் மிகச்சிறந்த மரபுகளை பறைசாற்றுவதாக கூறினார். குடியரசு துணைத் தலைவர் கார்கில் வீரர்களின் தியாகத்திற்கு நாடு என்றென்றும் நன்றியுடன் இருக்கும் என்று கூறியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், நம் ராணுவத்தினரின் தேசபக்தியும் கடமையுணர்வும் இளம் தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். லடாக் டிராஸில் அமைந்துள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மறைமுக போர்கள், ஊடுருவல்கள் உள்ளிட்ட எவ்வித சவாலையும் எதிர்கொள்ளும் வகையில் இந்திய பாதுகாப்பு படை தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். நாட்டின் வீரமிக்க படை வீரர்களின் தேசப்பற்றும் உறுதியும் இருக்கும் வரை நம் நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாக தெரிவித்த அவர், உலகத்தரம் வாய்ந்த ஆயுதங்கள் மற்றும் பயிற்சியுடன் பாதுகாப்புத்துறை நவீனமயமாக்கப்படவேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்தார். மத்திய அரசு ராணுவ வீரர்களின் நலனிற்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 1999 ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் விஜய் திவஸ் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கார்கில் ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் உள்ள ராணுவ மருத்துவ மையத்தில் கார்கில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இப்போரில் பங்கேற்ற கர்னல் சுகுமார், ராணுவ மையத்தின் பொறுப்பு அலுவலர் லெப்டினன்ட் பிரசன்னம் பிள்ளை உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். கார்கில் வெற்றி குறித்த அஞ்சல் கண்காட்சியும் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகள் 20 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று மாநில வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். செட்டிமண்டபத்தில் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளை இன்று தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றார்.
3: இந்த 6 கிலோமீட்டருக்கு வந்து இந்த ஆகாய தாமரம் இந்த வடிகால் வைக்க தூர்வாக நிகழ்ச்சி இன்னைக்கு தொடங்கி இருக்கு. என்னன்னா எல்நினோ சொல்லியிருக்காங்க, எல்நினோல வந்து காலநிலை மாற்றம் ஏற்படும், ஒருவேளை வெயில் அடிக்கலாம் இல்லைன்னா மழை பெய்யலாம். ஸோ அதை வந்து நம்ம டெல்டா சைட்லேருந்து மற்ற மாவட்டங்களையும் வந்து விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாத வண்ணத்துல வந்து அவங்க எந்த பயிர் வந்து விளைவித்தாலும் அதுக்கு வந்து ஏற்றப்போல இருக்குமோ அந்த பயிர்கள் வந்து விரைவில் நாங்கள் அறிவிப்போம்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விவசாயிகள்

கருத்து கேட்டு வருவதாகவும் சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருச்சி சட்டக்கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீண்ட காலமாக சிறையில் உள்ள இஸ்லாமிய கைதிகளின் விடுதலை தொடர்பாக மத்திய அரசின் ஒப்புதலுடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் இன்று நேரிட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குடும்பாட்டையில் உள்ள உறுப்பினர்களின் கைரேகைகளை புதுப்பித்துக் கொள்ளாத 30,489 பேர் நியாயவிலைக் கடைகளுக்கு சென்று இப்பணிகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா ஏற்கனவே 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு, தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உயிரியல் காரணிகள் மூலம் தென்னை சுருள் வெள்ளைப்பூச்சி மேலாண்மை கருத்தரங்கத்தின் வானொலி தொகுப்பு. அண்மையில் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் பூச்சியியல் துறை சார்பாக உயிரியல் காரணிகள் மூலம் தென்னை சுருள் வெள்ளைப்பூச்சி மேலாண்மை கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் தென்னையை தாக்கும் சுருள் வெள்ளைப்பூச்சி எவ்வாறெல்லாம் உண்டாகிறது, இதன் அறிகுறிகள் என்னென்ன, இதை எவ்வாறெல்லாம் நிவர்த்தி செய்யலாம் என எடுத்துரைத்தார் அம்மாப்பேட்டை டாக்டர் எம் எஸ் எஸ் எஸ் ஆர்ஐச் நிறுவன திட்ட ஒருங்கிணைப்பாளர் கே பாரதிதாசன் அவர்கள்.
1: நெல் சுருளில் வந்து பாத்தீங்கன்னாக்க முட்டை பருவம், முட்டை வந்து பாத்தீங்கன்னா நீள் வடிவுள்ள இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு நிமிஷம்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குட்டுப்புறவ மாறி என்னாவது வெள்ளை சுருளியா வெளியில வரும். அப்ப நாங்க அந்த மைக்ரோஸ்கோப் மூலமா பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. இதுல வந்து ஆறு நிலைகள் இருக்கு. முக்கியமா நமக்கு என்னன்னா இந்த சுருள் வெள்ளை வந்துச்சு அப்படின்னா பின்னாடி பக்கத்துல முழுவதுமாக என்ன இருக்குன்னா தேன் போன்ற ஒரு திரவத்தை வந்து திறக்கும். அப்படி விடும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னாக்க நம்ம மட்டை ஃபுல்லாவே அந்த சூட்டி மோட்டர்னு சொல்லுவாங்க டேம்ல, மேல வந்து கரும்புஞ்சான ஃபுல்லாவே பின்னாடி படந்துரும். இப்படி படந்துச்சுனாலே என்ன ஆகுனாக்க சரியான மகசூல் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இலையில வந்து நல்லா இருந்தாதான் பச்சையத்தை வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி பண்ணி தேங்காய் உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க. விவசாயிகள் நீங்க எடுத்த உடனே என்ன பண்ணுங்கன்னா இந்த சுருள் வெள்ளைக்கு பைரித்ராய்ட் சம்பந்தமான பைரித்ரின் அந்த மாதிரி த்ரீன் முடியக்கூடிய மருந்துகளை வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்துற பட்சத்துல என்ன ஆகும் பாத்தீங்கன்னாக்க இதோட எண்ணிக்கை வந்து அதிகமாக கொஞ்சம் குறையாது. நம்ம என்ன பண்ணோம்னாக்க மஞ்சள் வண்ண ஒட்டுமுறை வந்து நீங்க பயன்படுத்துங்க. அதுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னாக்க நமக்கு அரிசி சாக்கு இருக்குல்ல அது ரெண்டா கட் பண்ணிருங்க. ரெண்டு பக்கமும் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டீங்க அப்படின்னாக்க தென்னந்தோப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு இடத்துல ஒரு ஏக்கருக்கு வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பூச்சோட நடமாட்டத்தை நம்ம கண்காணிச்சுக்கலாம். ரெண்டாவது என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த சூட்டிங் போல்டர்னு சொல்லக்கூடிய பூஞ்சான இருக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா நல்ல பிரஷர் ஹை பிரஷர்ல இப்ப மோட்டரைஸ்ல வந்துருச்சு உங்களுக்கு அது ஸ்ப்ரே பின்னாடி பக்கம் ஃபுல்லா அடிங்க. அடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க இந்த மைதா மாவு வந்து கலக்கி அடிச்சிங்க அப்படின்னா நம்ம அடிக்கும் போது மூணு நாள்ல ஃபுல்லாவே கொட்டிடும். பூச்சியும் சேர்ந்து கொட்டிடும், அந்த கரும்பூஞ்சானமும் சேர்ந்து கொட்டிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா வேப்பெண்ணை வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணுங்க. ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் இந்த வெள்ளைச்சுருள் வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது இந்த ஒட்டுண்ணியை வந்து நம்ம விடும்போது என்ன பண்ணாக்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இறைவிலிங்கிகள் வந்து நம்மளுக்கு வந்து பயிரை வந்து எந்த வித பாதிப்பு ஏற்படுத்தாது. இதோட இந்த பூச்சை நம்ம முழுமையா கண்ட்ரோல் பண்ண முடியும். இது அருமையான திட்டம். விவசாயிகள் வந்து இதை நல்லமுறையா பயன்படுத்திக்கணும்.
0: அடுத்ததாக தென்னை சாகுபடியில் தனக்குள்ள அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் பேராவூரணி கிழக்கு கடற்கரை தென்னை விவசாயிகள் சங்க தலைவர் ஈவி காந்தி அவர்கள்.
2: தென்னை வந்து ரொம்ப ஈஸியா விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு சோம்பேறிப்பேன்னு கூட சொல்லுவாங்க அதை. ஆனா மிகச்சிறந்த பணப்பயிரா இருந்துச்சு ஒரு காலத்துல. ஆனா இப்ப வந்து தென்னையில தான் அந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உருவெடுத்திருக்கு. இது மட்டும் இல்ல, முதல்ல ஆரம்பத்துல ஏரியோ ஃபைட் வந்துச்சு, அது ஓரளவு பண்ண இயற்கையா கண்ட்ரோல் ஆச்சு. இப்ப வந்து குளுக்கோஸ் ஒயிட்லைட் இது வந்திருக்கு. இந்த ஆராய்ச்சிக்காக நிறைய ஃபண்ட் ஒதுக்கி கவர்மெண்ட் இதை முன்னெடுத்திருக்கு.

0: பாராட்டத்தக்கது.
1: தொடர்ந்து வேளாண்மைக்கான பல்வேறு தகவல்களை கொண்டு செல்வதில் மிகப்பெரிய பாலமாக இருக்கும் வானொலியின் சிறப்பு குறித்து எடுத்துரைத்தார் திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
0: ஒரு தொழில் செய்கிறோம்னா ஒரு நல்ல லாபம் இருக்கணும். ஆனால் ஒரு விவசாயி வந்து எந்த ஒரு பெரிய இன்சென்டிவோ பெரிய சம்பளமோ பெரிய லாபமோ இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட விவசாயிகளை சரியான நேரத்தில் அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை கொடுப்பதில் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து தொடர்ச்சியாக அதற்கான பணிகளை செய்து வருது. அதை வந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகிறதுல நாங்களும் ஒரு சின்ன பங்கு வந்து வச்சுட்ருக்கோம். அதுவும் திருச்சி வானொலி வந்து கிட்டத்தட்ட 60 வருடத்துக்கும் மேலாக வேளாண்மைக்கான தகவல்களை விவசாயிகள்ட்ட எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு பாலமாக செயல்படுது அப்படிங்கிறதுல எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. விவசாயிகளுக்கு அதை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த காலநிலை சூழல் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. விவசாயம் எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தாலும் பாரம்பரியம் நம்ம மட்டும் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கால சூழல் மாற்றம் நடக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் புது வருடங்களாக தான் இருக்குது. ஒவ்வொரு பருவமும் புது விதமான பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அது இந்த வருஷத்துல வந்து இந்த எல்னினோ ஃபேக்டர்னால நிறைய பூச்சி தாக்குதல் இருக்கும் அப்படின்லாம் வேற சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அதற்கான நேரத்துக்கு தகுந்த நிறைய அறிவுரைகளை விவசாயிகள்கிட்ட அறிவியல் பூர்வமாக எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கறதுல டிஎன்ஐ வந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்புறேன். குறிப்பாக தென்னையை பொறுத்தவரைக்கும் விவசாயிகள் இப்போ ஓரளவு நிலையான விலை கிடைக்குது. ஆனா சரியான முறையில உற்பத்தி பண்ண முடியல. இந்த மாதிரியான சிக்கல்களால இந்த இடர்களெல்லாம் தாண்டி அவங்க வந்து வெற்றி பெற்று வரணும். அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளால முடிந்த முன்முயற்சிகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.
1: அடுத்ததாக தென்னையை தாக்கும் சுருள் வெள்ளை பூச்சியினை கட்டுப்படுத்தும் இறை விழுங்கிகளை விவசாயிகள் மானியமாகவோ அல்லது முழு விலையாகவோ பெற்று பயன்படுத்தலாம் என எடுத்துரைத்தார் தஞ்சாவூர் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் முனைவர் சி சக்திவேல் அவர்கள்.
2: தஞ்சாவூர் மாவட்டம் வந்து நெல்லுக்கு அப்புறம் அதிகபட்சமா நம்ம வந்து சாகுபடி பண்றது வந்து தென்னை தான். தஞ்சாவூர் மட்டும் இல்ல, எந்த ஊருக்கு போனாலும் வந்து விவசாய குடியிருப்பு கூட்டமா இருந்தாலும் சரி, வேற விவசாயி சம்பந்தமா எந்த ஒரு கூட்டமா இருந்தாலும் விவசாயிகள் எழுப்பக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வந்து இந்த தென்னையில வந்து சூழல் சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த நேரத்தில் நம்ம வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து இந்த சென்னையில் வந்து சுருள் வெள்ளைப்பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இறை வெளியை வந்து உற்பத்தி செஞ்சு நமக்கு வந்து விவசாயம் கொடுக்க தயார் நிலையில் இருக்கு. சுருள் வெள்ளைப்பூச்சி வேளாண்மைக்கு வந்து நாங்கள் வந்து உறுதுணையாக இருந்து மானியத்திலேயோ இல்லை முழு விலையிலேயோ வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இது இல்லாமல் நம்ம தோட்டக்கலைத்துறையின் சார்பாகவும் நம்ம அட்டுக்கோட்டையில் வந்து ரைஸ் பொருளை ஒற்றுமை வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஒரு 40 நாளில் அதுவுமே வந்து தயாராகிடும். அதையுமே நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து மானியத்திலையும் முழு விலையிலையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் தெரிவிச்சு இந்த வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடப்படுகிறேன். நன்றி.
1: இனி எந்த ஒரு பயிரிலும் ஏற்படும் பல்வேறு பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த பல்வேறு தொழில்நுட்பங்களை கொண்டு செல்வதில் வேளாண்மை பல்கலைக்கழகம் என்றென்றும் துணை நிற்கிறது என்றும் ஒன்று கூடி செய்ய அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என எடுத்துரைத்தார் ஈச்சங்கோட்டை டாக்டர் MS வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மையர் முனைவர் KR ஜெகன்மோகன் அவர்கள்.
3: ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே வந்து 50,000 முட்டை பூச்சிகள்லாம் மாறிட்டேன். அந்த அப்பட்டா கிரேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு என்கார்சியால இருந்து ஆரம்பிச்சு இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா போன வருஷங்கள்ல இருந்து எடுத்து கொண்டு போயிருக்கோம். எப்படி தண்ணி பீச்சி அடிக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து பண்ணிருக்கோம். சோ அந்த ஒரு ஈடுபாடோட, ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், கடந்த ஆண்டு ஆடி மாசம், அது என்ன ஆடி மாசம் பௌர்ணமின்னு கேக்குறீங்களா, கருப்பு நாவாய் போச்சு, பிளாக் பக்னு சொல்லக்கூடிய ஒரு இது வந்து அன்னைக்குதான் நிறைய முட்டை வைக்கும். அதை நம்ம வந்து கவர்ந்து அழிக்கணும். அது வந்து அன்னைக்குதான் வந்து நிறைய அதனுடைய சைக்கிள் அதிகமாகும் சொல்லிட்டு அதுக்கு வந்து பெரிய பெரிய சொக்கப்பானை, அதாவது பான்ஃபயர், அப்படி அங்கங்க கார்த்திகை மாசத்துக்கு கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு எரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி திருவாரூர் மற்றும் அந்த சுற்றுவட்டாரங்களில் நாங்க வந்து அதை பண்ணி விவசாயிகளை வந்து ஈடுபடுத்தி ஒரு பெரிய ஒரு மாஸ் மூவ்மெண்டா கொண்டு போனோம். சோ அதன் விளைவா அதுக்கு அடுத்து வரக்கூடிய சம்பா பருவத்துல அதனுடைய தாக்கமே இல்லாம போச்சு. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு செயலையும் விவசாயிகளுக்கு என்ன கொண்டு சேர்ந்து சேர்க்கலாம், ஏன்னா விவசாயிகளுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுல இருந்தா நமக்கு சோர்வு எதுவுமே இருக்காது. இதை மேற்கொண்டு இதை எப்படி நம்ம பரவலாக்கம் செய்யலாம், அதுக்குதான் நாங்க அப்ப வந்து எல்லா விவசாயிகளுக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு செய்திகளும் கொடுத்தோம். நம்ம அனைவரும் ஒன்றா ஊர் கூடி தேர்வு போன்ற மாதிரி எங்க வேளாண் பல்கலைக்கழகம், தோட்டக்கலைத்துறை, பெரிய பெரிய விவசாய

0: எல்லா பங்குதாரர்களும் ஒருங்கிணைந்து இதை நம்ம செய்யும் போது கண்டிப்பா அதற்குண்டான ஒரு ஏன்னா தொழில்நுட்பத்தை பொறுத்த மட்டும் வேளாண் பல்கலைக்கழகம் கொடுத்துற போது கொண்டு சென்று சேர்க்கறதுல தோட்டக்கலை வராங்க. இது வந்து ஊடக மொழியா போறதுக்கு வானொலிகள் தான் இருக்காங்க. சோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே சேர்ந்து செய்வோமே தான் இது வந்து உரிய முறையில நீங்களும் இதை எடுத்து சென்று இப்பதான் வந்து தன்னை ஒரு நல்ல வேலை போயிட்டு இருக்கு. ஒரு பண்ணை கிட்ட வரும்போது அது முடிஞ்சிருது. ஏன்னா பூச்சிகள் கூட அந்த இதை வந்து எல்லாமே சொல்றாங்க, பூச்சி வேற ஒரு இதுக்கு நம்ம சென்று சேராது. சோ இந்த மாதிரி நமக்குள்ள இணைந்து நம்ம செயல்படும் போது அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து மிகவும் அருமையா இருக்கும். எல்லாம் வருகை புரிந்ததுக்கு நன்றி. ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து கொடுத்த பூச்சிகள் துறை தலைவருக்கு மற்றும் அனைத்து நல்ல உணவுகளுக்கும் நன்றி பாராட்டி அவர்களுக்கு நன்றி வணக்கம்.
1: நிறைவாக உயிரியல் காரணிகள் மூலம் தென்னை சுருள் வெள்ளை பூச்சியினை மேலாண்மை செய்வது குறித்து எடுத்துரைத்தார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் பாதுகாப்பு இயக்குநரக இயக்குநர் முனைவர் மு சாந்தி அவர்கள்.
2: தென்னையை பொறுத்த வரைக்கும் சுருள் வெள்ளை ஈ அப்படிங்கிற ஒரு ஈ சென்ட்ரல் அமெரிக்காலேருந்து 2016 வருடங்கள் நம்ம பொள்ளாச்சியில் முதல்ல தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பதிவு செஞ்சோம். ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமும் பரவிட்டு இதனால நமக்கு இந்த மரத்தினுடைய வெளிச்சேர்க்கை பாதிக்கப்படுது. இதோட சாரை உறிஞ்சி இந்த பூச்சிகள் சாப்பிட்றதுனால அந்த பயிர்களுடைய மகசூல் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு இயற்கையாகவே ஒட்டுண்ணிகள் மற்றும் இறைவிழுங்கிகள் நமக்கு இருக்குது. அது போக மஞ்சள் ஒட்டும் பொறி அப்படிங்கிற அகலத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் தாள மரத்துக்குள் இடையில கட்டுறதோ இல்ல மரம் தண்டுகளை சுத்தி கட்டியோ அது மேல ஒட்டக்கூடிய தன்மை உள்ள பொருட்கள் அதாவது பிசுபிசுப்பா இருக்கக்கூடிய பொருட்கள் விளக்கெண்ணெய் மாதிரி பொருட்களை தடவி வைக்கிறது மூலமா இந்த பூச்சிகள் கவர்ந்தெடுக்கப்பட்டு அதுல ஒட்டுறதுனால நமது பூச்சியோட நடமாட்டத்தை கண்காணிக்கலாம் இது மூலமா கட்டுப்படுத்தவும் செய்யலாம். பூச்சியோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு நமக்கு தண்ணி வசதி இருக்குது அப்படின்னு சொன்னா அந் இருக்கும், இயற்கையாவே வரக்கூடிய ஒரு எதிரி. இதோட எண்ணிக்கையை பெருக்கிறதுக்காக வாழை இல்லைன்னா கல்வாழை இல்லைன்னா சீத்தாமரம் ஒரு ஏக்கருக்கு 20 அப்படிங்கிற எண்ணிக்கையில வயல்ல அங்காங்க நம்ம நடுறது மூலமா இந்த என்கார்ஷியா அப்படிங்கிற ஒட்டுணியோட எண்ணிக்கையை வயல்லயே நம்ம அதிகரிக்க செஞ்சு வெள்ளை ஈய தாக்கி கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது போக இயற்கையா கட்டுப்படுத்துறதுக்கு நாங்க கண்டுபிடிச்சது கிரைசோபெர்லா இறை ஒழுங்கி கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒரு ஹெக்டேருக்கு 1000 அப்படிங்கிற எண்ணிக்கையில விடுறது மூலமா இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். ஒரு முறை விட்டுட்டு திரும்ப ஒரு 25-30 நாள் கழிச்சு திரும்பவும் விடுறது மூலமா இதோட எண்ணிக்கையை நம்ம பெருக்க முடியும். விவசாயிகளுக்கு இது உற்பத்தி பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. சோ பரவாயில்ல, எல்லா பக்கமும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தமிழ்நாடுல 4 பாகத்திலயுமே இந்த இது கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஈச்சங்கோட்டை எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துல உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இது போக தென்னை ஆராய்ச்சி நிலையம் ஆழியார் நகர், அங்க நமக்கு திருப்பதி சாரத்துல கன்னியாகுமரியிலையும், பையூர்ல தோட்டக்கலை கல்லூரியிலையுமே இந்த இறை விழுங்கிய உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு லேப் ஏற்பாடு பண்ணிருக்கோம். இப்ப இங்க எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துல இது சிறப்பா செயல்பட்டு ஒரு நாளைக்கு நமக்கு 50,000 அளவுக்கு இந்த இறை விழுங்கியோட முட்டை பருவம் நமக்கு கிடைக்குது. வயல்ல விடுறது முட்டை பருவத்தை தான் விடணும். இங்க முட்டை பருவம் ஒரு 1000 முட்டை அப்படிங்கறது ஒரு ஹெக்டேருக்கு நம்ம பரிந்துரைக்கிறோம். அது ஒரு 450 ரூபாய் அப்படிங்கிற விலையில இங்க கிடைக்குது. இப்ப இந்த பகுதியில் இருக்க அனைத்து தென்னை விவசாயிகளும் இங்கிருந்து பெற்று வயல்ல விட்டு இந்த வெள்ளை ஈயிலிருந்து நம்மளுடைய தென்னந்தோப்புகளை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது மட்டும் இல்ல, சாறு உறிஞ்சும் பூச்சிகளாகிய அசுவினி வெள்ளை ஈ இது மற்றும் அந்தி பூச்சிகளுடைய முட்டையுமே சாப்பிடக்கூடிய தன்மை உள்ளது. அதனால நம்ம காய்கறி பயிரிலேயோ இல்ல மற்ற பயிர்களில் வரக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு கூட இந்த இறை விழுங்கிகளை நம்ம பயன்படுத்தலாம். அதனால இந்த இறை விழுங்கி எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது இல்ல, நம்ம பகுதியில் உள்ள விவசாயிகள் இங்க கிடைக்கக்கூடியத கண்டிப்பாக உபயோகப்படுத்தி பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உயிரியல் காரணிகள் மூலம் தென்னை சுருள் வெள்ளைப்பூச்சி மேலாண்மை கருத்தரங்கத்தின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய மலரில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சி, தேசிய ஒலிபரப்பு தினம், ராஜாஜி அறக்கட்டளை சொற்பொழிவு, கலை பண்பாட்டுத்துறை சிறப்பு பயிற்சி, போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி, சர்வதேச சதுரங்க தினம், மாற்றுத்திறனாளிகளுக்கு மானியத்துடன் கூடிய சுய வேலைவாய்ப்பு வங்கி கடனுதவி திட்டம், நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த கட்டண பயிற்சி ஆகியவை இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று காலை உரையாற்றினார்.
1: சாத்தியோ, பிச்சலே குச்சு வர்ஷோ மே ஹர் கர் திரங்கா அபியான் நே பூரே தேஷ் கோ எக் அத்புத் பாவனா சே ஜோடா ஹை. ஹர் கர் ஹர் கலி மே திரங்கே கா உத்ஸவ் திகாய் தேதா ஹை. இஸ் வர்ஷ் பி ஹமே ஹர் கர் திரங்கா அபியான் கோ பூரே உத்ஸாஹ் கே சாத் ஆகே படானா ஹை.
0: பிரதமர் உரையின் சிறப்பம்சம் குறித்து திருச்சி தேசிய கல்லூரி வணிகவியல் மற்றும் கணினி பயன்பாடுகள் துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறைத் தலைவர் திருமதி எஸ் பிரசில்லா ஷெரின்.
2: மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்று ஒளிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தனது உரையை கார்கில் விஜய் திவஸ் தினத்தை நினைவு கூறுவதன் மூலம் தொடங்கி, நாட்டிற்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களின் ஒப்பற்ற துணிச்சலையும் உன்னதமான தியாகங்களையும் போற்றினார். பாதுகாப்பு துறையில் இந்தியா அடைந்துள்ள தன்னிறைவு மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் குறித்து இன்று பெருமையுடன் எடுத்துரைத்தார். பாதுகாப்பு தொழில்நுட்பத்திற்காக வெளிநாடுகளை சார்ந்திருந்த நம் நிலைமை இன்று மாறிவிட்டது. இந்தியா கடந்த ஆண்டிலிருந்து நீர் பாதுகாப்பை ஒரு மக்கள் இயக்கமாக முன்னெடுத்து வருகிறது. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு மத்திய பிரதேசத்தில் சித்தி மாவட்டத்தில் அங்கு மக்களின் கூட்டு முயற்சியால் செயற்கை நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டு மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர் வள பாதுகாப்பு சிறப்பாக செயல்பட்டு உள்ளது. ஒரு நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு மாணவர்களும் பெண்களும் மிக முக்கியமான சக்திகள் என்பதை நமது பிரதமர் அவர்கள் எப்பொழுதும் வலியுறுத்துகிறார். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக லண்டனில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி பெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை அவர் பெருமையுடன் குறிப்பிட்டார். நமது நாட்டின் கலாச்சாரம், பாரம்பரியம், அறிவியல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தன்னிறைவு மற்றும் தேசிய ஒற்றுமை போன்ற பல்வேறு துறைகளை பற்றிய புதிய தகவல்களை அறிந்து கொள்வதற்கான அரிய வாய்ப்பாக இந்நிகழ்ச்சி விளங்கியது.
0: திருச்சி கட்டட பொறியாளர் திரு கே லோகநாதன்.
3: உலக அளவில் நடந்த அறிவியல் மற்றும் கணித ஒலிம்பியாடில் நமது மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்று வருவதை இன்றைய மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் பெருமகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பிளாஸ்டிக் பற்றி தனது கவலையை வெளியிட்டார். நாம் அனைவரும் பாரத பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை அறவே ஒழிப்போம், இயற்கையை பாதுகாப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம்.
0: திருச்சி நரம்பியல் நிபுணர் டாக்டர் எம் ஏ அலீம்.
4: மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சி பல அரிய செய்திகளை நம் பிரதமர் வழங்கியிருக்கின்றார். உள்ளூர் பொருள்களுக்கு விலை கொடுக்க ஆயத்தமாக கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். அன்னையின் நினைவாக மரத்தை நட வேண்டும் என சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்துவதுடன், நெகிழி மாசை கட்டுப்படுத்துவதற்கு ஒருமுறையே உபயோகிக்கும் பிளாஸ்டிக் பொருள்களை தவிர்க்கவும் அறிவுறுத்தியுள்ளார். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் என்னும் அடிப்படையில் பிளாஸ்டிக் நகலிகளை பயன்படுத்த கூறுகின்றார். கைத்தறி ஆடைகளை அணிய கூறுவதுடன், வரும் கலாம் நினைவு நாளை சிறப்பாக கொண்டாடவும், குரு பூர்ணிமாவை சிறப்பாக கொண்டாடவும், அத்தோடு எதிர்வரும் சுதந்திர தின விழாவில் வீடுதோறும் சிறப்பாக கொண்டாடவும் வலியுறுத்தி, மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பாக ஒவ்வொரு இந்தியனும் உருவாக வேண்டும் என்பதே இன்றைய மனதின் குரல் நிகழ்ச்சியாக பிரதமர் வாயிலாக நாம் அறிய முடிகின்றது.
0: தேசிய ஒலிபரப்பு தினம் கடந்த வியாழக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதுகுறித்து தஞ்சாவூர் மயக்கவியல் நிபுணர்

0: கிறிஸ்துவர் லியோ
1: வானொலியானது 1927 ஜூலை 23 முதலில் ஒலிபரப்பு செய்யப்பட்டதற்காக நினைவு கூறும் விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. வானொலி நிகழ்ச்சிகள் சிறப்பாக வாசகர்களின் எண்ணங்களின் வெளிப்பாடாக, இசை தூறல்களின் பாடல்களாக, ஒலி அலையாக வெளிவருகின்றன. பல்வேறு துறைகளைச் சார்ந்த கவிஞர்கள், கலைஞர்கள், அறிவியலாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் என பலரும் தங்கள் கருத்துக்களை, அனுபவங்களை வானொலி வாயிலாக பகிர்ந்து வருகிறார்கள். நடப்பு காலத்திற்கு தேவையான அரிய தகவல்களை செவிகளில் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த வானொலி. ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைக்கும் சொற்ப நேரத்தை வானொலியோடு பயணிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வானொலி மேலும் பல ஆண்டுகள் சிறப்போடும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
0: திருச்சி மின் பொறியாளர் திரு ஹரிஹர ராஜு.
2: ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை தமிழ் செய்தி

0: ஹரிஹர ராஜு.
1: ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை தமிழ் செய்தி இது ரெயின்போ எஃப்எம் இல் மட்டுமே கிடைக்கும். இதுவே நான் நாள் முழுவதும் திருச்சி ரெயின்போ எஃப்எம் ஐ கேட்க காரணம். புதன்கிழமை 9 மணிக்கு வரும் அதுவா இதுவா நிகழ்ச்சி ஒரு பட்டிமன்றத்தையே வாசகர்களை கொண்டு நடத்தப்படுகிறது. அதுவும் மிக குறுகிய நேரத்தில் கருத்தை சொல்வது என்பது பலரின் சிந்தனையை தூண்டுகிறது. திருச்சி ரெயின்போ எஃப்எம் இல் வரும் மருத்துவர்கள் என்றாலே நம்பிக்கையுடன் கேட்கலாம். அவர்களிடம் மருத்துவம் பெறும் அளவிற்கு தரமானதாக இருக்கின்றது. மாலையில் வரும் அறிவுபூர்வமான விளையாட்டு நிகழ்ச்சி நல்ல பலன் தரும். ஞாயிறு அன்று காலை சிறார்களின் குரலை கேட்பதே ஆனந்தம். குறிப்பாக பல மணி நேரங்கள் நேயர்களின் விருப்பமான பாடல்கள் என்பது நேயர்களை வானொலியுடன் எப்பொழுதும் இணைப்பில் வைத்திருக்கிறது. இப்பொழுதெல்லாம் சென்னையிலிருந்து கூட நேயர்கள் பேசும் அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது. நேயர்கள் தமது கருத்தையோ விரும்பும் பாடலையோ வாட்ஸ்அப்பில் தெரிவித்துவிட்டு வானொலி கேட்டுக்கொண்டே தங்கள் வேலைகளை செய்ய முடிகிறது. திருச்சி ரெயின்போ எஃப்எம் இல் பாடல்கள் கிளிஸ்டர் கிளியராக ஸ்டீரியோ எஃபெக்டுடன் கேட்க முடிகின்றது.
0: திருச்சி தேசிய கல்லூரியில் ராஜாஜி அறக்கட்டளை சொற்பொழிவு கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. இதுகுறித்து தேசிய கல்லூரி ராஜாஜி அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சா நீலகண்டன்,
2: தமிழகத்தில் ஒரு அரசியல் சார்ந்த சிந்தனைகளை வலுப்பெறச் செய்த மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் ஆத்மார்த்தமான அவர் மீது கொண்ட ஈடுபாட்டினால் தேசிய கல்லூரியில் ராஜாஜி அறக்கட்டளை ஒன்றை நிறுவி ஆண்டுதோறும் சிறந்த எழுத்தாளர்களை அழைத்து ராஜாஜியை பற்றி இளம் தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் நல்நோக்கத்தை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அதை ஒட்டி தேசிய கல்லூரியில் ராஜாஜி அறக்கட்டளை பொழிவு நடைபெற்றது. இந்த சமூகம் நலம் பெற வேண்டும் என்பதற்காக தன்மீது சில பழிகளை சுமந்து கொண்டு அவர் பயணித்த அந்த பொறுமைகளை பட்டியலிட்டு சொன்னார். ராஜாஜி அவர்களின் கதையில் ஒரு பிரச்சாரம் இருக்குமே தவிர கலையம்சம் இருக்காது என்று ஒரு திறனாய்வை வைத்த போது சிறுகதையின் ஆகச்சிறந்த தடம்பதித்த புதுமை பித்தன் அவர்கள் ராஜாஜியின் சிறுகதையில் இருக்கும் பிரச்சாரம் அவர் கலையம்சத்தை பாதித்துவிடவில்லை என்று கூறிய அந்த தீர்ப்பு தமிழ் மொழியின் ஒரு உயர்வு கருதப்பட்டதாக கூறினார். தற்சார்பு தன்மையோடு இருந்தால் நிச்சயம் ஒரு தலை சிறந்த சுதந்திரத்தை தரும் என்றும் தன்னுடைய தேவைகளை குறைத்து கொண்டால் நம்முடைய பதட்டம் பரபரப்பு நீங்கும் என்பதை பற்றியும் ராஜாஜி தன் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்தார் என்பதை மிகச்சிறப்பாக எடுத்து கூறினார்.
0: திருச்சி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெறவுள்ள கலை பயிற்சியில் மாணாக்கர் பங்கேற்று பயன்பெறுமாறு கலை பண்பாட்டுத்துறை ஜவஹர் சிறுவர் மன்ற திட்ட அலுவலர் திரு பெரியண்ணன் தெரிவிக்கையில்,
3: தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் 60 இடங்களில் ஜவஹர் சிறுவர் மன்றங்கள் செயல்பட்டு வருகிறது. இம்மன்றங்களில் 5 வயது முதல் 16 வயது உள்ள மாணவ மாணவியர்களுக்கு அந்தந்த வட்டார பகுதிகளில் பயன்பாட்டில் இருந்து வரும் செவ்வியல் மற்றும் நாட்டுப்புற கலைகளில் குரலிசை, கருவி இசை, பரதநாட்டியம், யோகா, நாட்டுப்புற நடனம், சிலம்பம், ஜிம்னாஸ்டிக், ஓவியம் மற்றும் கைவினை ஏதேனும் 4 கலைகளில் கலைப்பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. இதில் 5 முதல் 16 வயது வரை உள்ள மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு இலவசமாக கலை பயிற்சியினை பெறலாம். ஆண்டு ஒன்றுக்கு பதிவு கட்டணமாக ₹200 மற்றும் ஜூன் முதல் ஏப்ரல் வரை உறுப்பினர் கட்டணமாக செலுத்த வேண்டும். மாணவ மாணவியருக்கு பயிற்சி பொருட்கள் கலை பண்பாட்டு துறையால் வழங்கப்படுகிறது. இறுதியாக வெற்றி பெறும் வெற்றியாளர்களுக்கு மத்திய அரசின் தேசிய விருதான பாலஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தொலைபேசி எண் 94 86 91 73 36.
0: திருச்சியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. இதுகுறித்து திருச்சி தூயவளனார் கல்லூரி முதல்வர் அருட்தந்தை டாக்டர் கே ஆரோக்கியம்,
4: கல்லூரி மாணவ மாணவியருக்கான போதை விழிப்புணர்வு நிகழ்வை கல்லூரியானது நிகழ்த்தேத்தி இருக்கின்றது. இவர்களுக்கு உறுதுணையாக 3 இடங்களிலிருந்து பேரணிகள் வந்தன. மோட்டார் பைக் பேரணிகள் வழியாக திருச்சி மாநகர மக்களுக்கும் இந்த செய்தியை கொடுத்தார்கள். மற்றும் இவர்களுக்கு இன்னும் உறுதுணையாக இருக்கும் வகையில் ஓவிய கண்காட்சியும் இருந்தது. மற்றும் நாடகத்தின் வழியாகவும் இந்த போதை விழிப்புணர்வு மாணவர்களுக்கு நாடக குழுவினர் நிகழ்த்தினர். இதன் வழியாக மாணவர்கள் விழிப்புணர்வு பெற்று நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும்.
0: சர்வதேச சதுரங்க தினம் கடந்த திங்கட்கிழமை கொண்டாடப்பட்டது. சதுரங்க விளையாட்டின் நன்மைகள் குறித்து திருச்சி தேசிய கல்லூரி உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் பூபதி பேசுகையில்,
5: ஜூலை 20 சர்வதேச சதுரங்க தினம் உலகம் முழுவதும் அறிவுத்திறன், பொறுமை, திட்டமிடல் மற்றும் ஒழுக்கத்தை வளர்க்கும் விளையாட்டாக சதுரங்கம் கொண்டாடப்படுகிறது. சதுரங்கம் என்பது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, அது வாழ்க்கையை வழிநடத்தும் ஒரு சிறந்த ஆசிரியர். இந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் சிந்திக்க வேண்டும், எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்க வேண்டும்.

0: பொறுமையுடன் செயல்பட வேண்டும் என்பதை கற்றுத்தரும் அற்புதமான அறிவியல் விளையாட்டு. சதுரங்கத்தின் தோற்றம் நம் இந்திய நாட்டில்தான். சதுரங்கா என்ற பெயரில் தோன்றிய இந்த விளையாட்டு பல நாடுகளுக்கு பரவி இன்று உலகின் மிகவும் பிரபலமான அறிவுசார் விளையாட்டாக வளர்ந்துள்ளது. சதுரங்கம் விளையாடும் குழந்தைகளுக்கு கவனத்திறன், நினைவாற்றல், கணக்கிடும் திறன், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. தோல்வியை ஏற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தையும் இந்த விளையாட்டு வளர்க்கிறது. எனவே பள்ளி மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சதுரங்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சதுரங்க பலகையில் இருக்கும் 64 கட்டங்கள் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகின்றன. வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் சிந்தித்து எடுத்து வைத்தால் மட்டுமே வெற்றியை நம்மை தேடி வரும். பொறுமை, திட்டமிடல், விடாமுயற்சி ஆகியவை வெற்றியின் அடித்தளங்கள் என்பதை சதுரங்கம் நமக்கு கற்பிக்கிறது.
1: புதுக்கோட்டை மாவட்ட சர்வதேச சதுரங்க வீரர் டாக்டர் பி அருள் செந்தில் பேசுகையில்,
2: செஸ் விளையாடுறனால நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். நீங்க ஒரு விஷயத்த ஈடுபாடோட பண்ண முடியும். அதுக்கு குழந்தைங்களுக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கு. அவங்க எந்த ப்ரொஃபஷனல் ஃபியூச்சர்ல எடுக்க போறாங்கனாலும் இந்த கேம் இருக்கப்ப அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். காரணம் வந்து செஸ் விளையாடுறப்ப ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அந்த மேட்ச் டிராவாகலாம் இல்ல தோக்கலாம். அதனால மனசு வந்து பக்குவப்படும். அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹவு டு ஹேண்டில் த ஃபெயிலியர் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில 500-450 எடுத்தாலே சில குழந்தைங்களாம் அழுது அதுக்காக வெவ்வேறு விஷயங்கள்லாம் பண்றாங்க. சோ எப்படி ஃபெயிலியர் ஹேண்டில் பண்ணணும் சொல்லி தரணும். எல்லா ஸ்போர்ட்ஸும் அதை சொல்லி தருது, குறிப்பா செஸ் சொல்லி தருது. நீங்க ஒரு மேட்ச் 4 மணி நேரம் விளையாடுறீங்க, அதுவரை கரெக்டா விளையாண்டு 4.5 மணி நேரத்துல ஒரு தப்பு பண்ணாலும் அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி நம்ம அதுல என்ன தப்பு பண்ணணும்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை பண்ணாம இருந்து. சோ இந்த ஒரு பக்குவம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கொடுக்கும். அதனால ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸும் ஒவ்வொரு வேலை வந்து நம்ம லைஃப் வேல்யூ ஆட் பண்ணதான் போகுது. ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கண்டிப்பா நம்ம கொடுக்கும். குழந்தைங்க வந்து அகாடமிக்ஸ்ல மட்டும் நல்லா இருந்தா பத்தாது. அவங்க லைஃப்ல அதை வந்து எப்படி எடுத்துட்டு போறதுக்கு சாஃப்ட் ஸ்கில்னு சொல்ற விஷயங்கள்லாம் முக்கியம். அதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸோ லாட்ஸோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்க குழந்தைங்களை அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை என்கரேஜ் பண்ணணும்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு மானியத்துடன் கூடிய சுய வேலை வாய்ப்பு வங்கி கடனுதவி வழங்கப்படுவதாக மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திரு இரா ரவிச்சந்திரன் பேசுகையில்,
3: மாற்றுத்திறனாளிகளின் விருப்பத்திற்கேற்ற தொழில் புரிவதற்கு அவர்களுக்கான வங்கி கடன் விண்ணப்பங்களை இணையதளம் வழியாக பெறப்பட்டு சம்பந்தப்பட்ட வங்கி மேலாளர்களுக்கு பரிந்துரை செய்யப்படுகிறது. வங்கிகளின் மூலமாக அவர்களுடைய தொழில்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வு செய்ய அறிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு வங்கி கடன் வழங்கப்படுகிறது. 1/3 அல்லது 25,000 இதில் எது குறைவோ அது மானியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. அறிவுசார் குறைபாடுடைய குழந்தைகள், குழந்தைகளின் பெற்றோர், தசை சிதைவினையால் பாதிக்கப்பட்ட அவர்களுடைய பெற்றோர்களுக்கு, அவர்களுக்கும் மாற்றுத்திறனாளியின் குழந்தையினுடைய வயது 14 வயதிற்கு மேல் இருந்தால் அவர்களுக்கும் இந்த வங்கிக் கடன் வழங்கப்பட்டு அவர்களுக்கு அதிகபட்சமாக 15,000 மானியமா அல்லது 1/5 மானியம், இது எது குறைவோ அந்த தொகை வந்து மானியமாக விடுவிக்கப்படுகின்றது. விருப்பமுள்ள மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தினுடைய இணையதளத்தில் இ சேவை மையங்களிலும் இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவேற்றம் செய்து வங்கிக் கடன் மானியத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: திருச்சி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த கட்டண பயிற்சி நடைபெறவுள்ளது. இதுகுறித்து மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சிபி தாமஸ் தெரிவிக்கையில்,
4: கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வரும் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அன்று நாட்டுக்கோழி வளர்ப்பு கட்டண பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழி இனங்கள், நாட்டுக்கோழி வளர்ப்பு விதங்கள், தீவன மேலாண்மை, சிறிய குஞ்சு பொறிப்பானில் முட்டைகளை பொறித்தல், குஞ்சுகளை பறவை கூண்டில் வளர்த்தல், முறையான பராமரிப்பு, நோய் தடுப்பு முறைகள் பற்றிய பயிற்சி அளிக்கப்படும். விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற ₹590 மட்டும் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முதலில் பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள 0431-2331-1715 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்தி பிரிவு வழங்கிய செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ், மலர் விளக்கம் வசுந்தரா முரளிதரன்.

நேயர்களே, இப்போது இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சி விடுமுறை விருப்பம். தொலைபேசி வழி உங்களின் விருப்ப பாடல்கள் ஒலி அரங்கேறும் நேரம் இது.

நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 044-249-7355 இந்த முறையன், 044-298-6-0037 இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல், இதமான சுகமான பாடல். இந்த நேரத்தில் கலைஞன் படத்திலிருந்து KJ யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். இந்த பாடலை கேட்டுவிட்டு உங்களின் விருப்பங்கள் காற்றலையில் தொடர்ந்து அரங்கேறும். முதலில் இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: விடுமுறை விருப்பம் பாடலில் நம்மளோட ஒரு நேர் இணைகிறாரு. யார் எங்கன்னு பேசுறன்னு கேட்டுலாம். ஹலோ
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: ஹலோ
1: ஹலோ மேடம்.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: ஹலோ, நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க சார்.
1: தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் மேடம், வடிவேல்.

0: நம்மளோட இணைஞ்சிருக்கார் நேயர் யாருன்னு கேட்கலாம். சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடியில இருந்து வடிவேலு மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: வேட்டைக்காரன் படத்திலிருந்து உண்ணா எரிந்தாலுங்கிற பாட்டு.
0: கண்டிப்பா சார், அது பிளே பண்றோம், கேளுங்க.

விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-249-7355, 044-298-6-0037. இணைப்பில் தொடர்ந்திருங்கள் நேர்களை.

நம்முடன் அடுத்த நேயர் இணைய உள்ளார். யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். அவங்களுக்கு பிடித்த பாடல் என்ன என்பதை கேட்கலாம். வணக்கம். ஹலோ. பேர் என்ன? பாட்டு சொல்லிட்டு

0: நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த நேரி இணைஞ்சிருக்காரு. யார் எங்கன்னு பேசுறாங்கன்னு கேட்போம். வணக்கம் சார்.
1: எங்கள் முதல்நிலை அறிவிப்பாளருக்கு பிற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க சார், உங்க பேரு?
1: விழுப்புரம் மாவட்டம் நல்லாப்பாளையம் மா கலையரசு.
0: ஓகேங்க சார், என்ன என்ன பாடல் நீங்க கேட்கணும்னு விரும்புறீங்க?
1: காதல் தேவன் கையில் சேர்கையில் பாரிசாத பகலில் பூக்கையில் இளவு சுடுவதில்லை என சொல்ல வருகிறது ஒரு பாடல்.
0: சூப்பர் சார், எந்த திரைப்படம் இது?
1: நிலவு சுடுவதில்லை.
0: நிலவு சுடுவதில்லை. ஓகே ஓகே சார், இப்ப நீங்க கேட்கலாம். தேங்க்யூ.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த நேர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்
1: மேடம்.
0: வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல இருந்து பாபு பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் போடணும்?
1: படம் வந்து அகல் விளக்கு.
0: அகல் விளக்குல இருந்து
1: அகல விளக்கு வந்து ஏதோ நினைவுகள், கேஜேஎஸ் பாடின பாட்டு மேடம்.
0: கண்டிப்பா சார், உங்க ஆசை நிறைவேற்றும். சொல்லுங்க.
1: நண்பர்கள் மட்டும், நண்பர்கள் கெடிட் பண்ற மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கேராமன் ஜோதி ஐயா, இயற்கை விவசாயி அவருக்கும், நம்ம செய்யார் வட்டம் கொருக்காத்தூர் கேபி பாரிவல்லர் மாலதி, இவங்களுக்கு.
0: கண்டிப்பா சார், உங்க நண்பர்களுக்காக இந்த பாடல்.
1: தேங்க்யூ மேடம்.

0: நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த நேர் இணைவிருக்கிறாரு. யாரு எங்கேன்னு பேசுறாங்கன்னு கேட்கலாம்.
1: ஹலோ,
0: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம், நான் கோவையில இருந்து ராஜேஷ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், எந்த திரைப்படத்துல இருந்து உங்களுக்கு பாடல் வேணும்?
1: புண்ணியம் செய்தவள்ங்கிற படத்திலிருந்து எஸ்பிபி சார் வாணி ஜெயராம் பாடின செந்தமிழில் ஒரு பாட்டு, இந்த பாட்டு வேணும் மேடம்.
0: கண்டிப்பா சார், உங்களுக்காக அது பிளே பண்றோம். தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: அடுத்த நேர் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் மேடம்.
1: புவனேஸ்வரி மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். கோவையில இருந்து புவனேஸ்வரி மேடம்.
1: சூப்பரா போட்டுட்டு இருக்கீங்க மேடம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றிங்க மேடம். உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து இது அது பேர் என்ன, எனக்கு ஒரே என்ன பாட்டு கேட்டேன், யாருக்கு மாப்பிள்ளை யாரோ படம் மேடம்.
0: ஓகே ஓகே, அதுல இருந்து என்ன பாடல்?
1: சாரி, யாருக்கு மாப்பிள்ளை யாரோ படத்துல இருந்து எஸ்பிபி பிசுசீலா பண்ண முத்துக்கள் சிந்திங்கிற பாட்டு வேணும் மேடம்.
0: கண்டிப்பா மேடம், உங்களுக்காக அதை போடுறோம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நம்மளோட நேயர்கள் அவங்கவுங்க விருப்ப பாடல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளோட கடைசி அணிஞ்ச நேயர் திருப்பத்தூர் மாவட்டம் சிவகுமார் அவர்கள், நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருந்தாரு. அவரோட லைன் கட் ஆயிடுச்சு. அவர் விருப்ப பாடல் இப்ப கேட்கலாம்.
1: என் தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் என் முன்னாலே நிற்கிறேன். கண்ணை மூடி இருந்தேன்னா

0: நிகழ்ச்சியில அடுத்த நேர் நம்ம யாருன்னு பாக்கலாம். ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம் சார்.
1: கணபதி கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார். மனோகரன் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சார்?
1: வந்து மணமகளே வாங்குற படத்துல இருந்து பொன்மாலை அப்படின்னு பாட்டு ஆரம்பிச்சேன், அந்த பாட்டு
0: கண்டிப்பா சார். இப்போ நாங்க அதை பிளே பண்றோம், நீங்க ரசிக்கலாம்.
1: நன்றி, நன்றி.

விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம நேயர்கள் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம் சார். ஹலோ, நம்மளோட ஒரு நேயர் இணைஞ்சாரு, கல்யாண சுந்தரம் சார், திருவள்ளூர்ல இருந்து. அவர் கேட்ட பாடல் கேட்கலாம்.

நம்முடன் அடுத்த நேயர் யார் இணைப்போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், நேர்களே, விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-249-7355, 044-249-8600-0037 இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கடைசியா நம்ம கூட பேசின நேர் ராஜேஸ்வரி கூடுவாஞ்சேரி, அவங்க இணைப்புல இல்ல, அவங்க கேட்ட பாடல் நம்ம கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில அடுத்த நேர் யார் பாக்கலாம்?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க பேசுறீங்க சார்?
1: மேடம் சென்னை ஊரப்பாக்கம் சிவகுமார் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல்?
1: மேடம் எனக்கு வசந்த மாளிகை படத்துல இருந்து மயக்கம் என்ன இந்த பாடல்.
0: கண்டிப்பா சார், நன்றி.
1: ஓகே மேடம், நன்றி மேடம்.

0: நிகழ்ச்சியோட இறுதி நேர் நம்ம யாருன்னு கேட்கலாம். நிறைவு பாடல். வணக்கம் சார், யார் எங்கன்னு பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: திருவண்ணாமலையில இருந்து நந்தகுமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல்?
1: வானமே இல்லை படத்திலிருந்து நாடோடி மன்னர்களே.
0: கண்டிப்பா சார்.

நேயர்களே, விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் இதுவரை தொலைபேசி வழியாக உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு இதே விடுமுறை விருப்பத்தில் சந்திப்போம்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 4 மணி.
1: ஆகாசவாணி வேலைக்காரி வானொலி நாடகம். நாடகத்தில் நடித்திருப்போம்: இ முருகன், பி சுமித்ரா தேவி, எல் சுப்பிரமணியன், பி உஷா, எஸ் சபரிநாத், ஜமீன் எம் சின்னதுரை, எஸ் தென்கரை முத்து, எம் எட்விஜ், பி பிரேம்குமாரி, கே காளிமுத்து, எஸ் முத்துக்குமார் ஆகியோர். மூலக்கதை சி என் அண்ணாதுரை அவர்கள். வானொலி நாடக வடிவம் கே பாலமுருகன்.

அமைப்பில் உதவி ஜமீன் சின்னத்துறை. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு ஆகாசவாணி திருநெல்வேலி. வேலைக்காரி வானொலி நாடகம்.

0: டேய் சொக்கா,
1: சொல்லுங்க ஐயா.
0: இது என்னடா இது பார்சல்?
1: இதுங்கள ஐயா, நம்ம சரசம்மா மாதர் சங்கத்துல டான்ஸ் ஆட போறாங்கல்ல, அந்த டான்ஸுக்கு உண்டான துணிமணிகள் எல்லாம் தச்சு வந்திருக்குதுங்க ஐயா.
0: இவ்வளவுமா? ஏண்டா இவ்வளவுக்கு ஏதா பணம்?
1: அதெல்லாம் நேத்தே கொடுத்தாச்சுங்க ஐயா.
0: அடப்பாவி அமிர்தா, சரசா இருக்காளான்னு பாருமா, அவளை கூப்பிடு.
2: என்னடி ஓட்டமும் ஒய்யாரமுமா?
3: இல்லம்மா, உங்களை கூட்டிட்டு வர சொன்னார் ஐயா.
2: அப்பா கூப்பிட்டீங்களாமே.
0: ஆமாமா, நீ நாட்டியம் ஆடுறதெல்லாம் சரி, நம்ம பணத்தை பாழாக்காம பாத்துக்கோமா. ஏதோ மாதர் சங்கத்துல டான்ஸ் ஆடுறியாம, அந்த துணிமணிக்கெல்லாம் நாம தான் செலவு பண்ணணுமா?
2: சங்கத்துல வாங்கிக்கிறேன்ப்பா.
0: சொக்கா, பில்லு எவ்வளவு ஆகுது பாரியா?
1: 300 ரூபா ஆகுதுங்கய்யா.
0: எம்மா சங்கத்துல மறக்காம வாங்கி கொடுத்துருமா?
2: ஆகட்டுப்பா.
0: சொக்கா, இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சேர்க்கிறேன, அத பத்தி உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்காடா? சுந்தரத்துக்கிட்ட போய் பணம் கொடுத்து 10 மாசம் ஆகுது, தர வேண்டிய பாக்கி என்னாச்சு?
1: பணம் வர்ற வழியே காணுமுங்க ஏத்தமா, அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல அரஸ்டுக்கு ஏற்பாடு பண்ணி விட்டுருக்கீங்க.
0: அத பத்தி எல்லாம் அவன் கவலைப்படுற ஆள் மாதிரி தெரியலையேடா.
1: அப்படி இல்ல யசமா, அவன் ரொம்பவும் மானஸ்தேன். நேத்தே அவங்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், இன்னைக்கு முதலாளி வருவாரு, ஒன்னு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, இல்லன்னா ஜெயிலு தான் அப்படின்னு சொல்லிருக்கேன்.
0: அதெல்லாம் சரி சரி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்யடா. ஓடு ஓடு, முதல்ல அத கவனி.
1: சரிங்க யசமா.
0: டேய் சொக்கா, இருடா இரு இரு, நானும் வாரேன்.
4: கோயில சாமி கும்பிட வந்திருக்கான்னு நினைச்சேன்.
5: ஆமாண்டா மணி, நீ சொல்றது உண்மைதான். எங்க அப்பா தான்டா எனக்கு சாமி. நான் அவரை பார்த்து அவர் காலில் விழுந்து கும்பிடுறதுக்கு தான்டா வந்திருக்கிறேன். டேய், எங்க அப்பா நல்லா இருக்காராடா மணி? எப்படிடா இருக்காரு எங்க அப்பா?
4: அவருக்கு என்ன, நல்லா இருக்கிறார். சரி வா போலாம். ஆமா, எவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்க?
5: என்ன, ஒரு 200 ரூபா கொண்டு வந்திருக்கா.
4: அடப்பாவி, வெளியூரு அங்கு போயிட்டு வந்து வெறும் 200 ரூபாய் கொண்டு வந்திருக்கியாக்கும்.
5: டேய், உனக்கு என்ன கிண்டலா இருக்குதோ மணி? தேயிலை தோட்டத்துல ராத்திரி பகல்னு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு வேளை மட்டும்தாண்டா சாப்பிட்டேன். அப்படி மிச்சப்படுத்தின பணம் தாண்டா அது. டே, இந்த காசை வச்சு எங்க அப்பாவுக்கு ஒரு கடை வச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்டா.
4: இப்பவாவது வந்து சேர்ந்தைய, உன்னை பார்த்தாலே போதும் அவருக்கு, ரொம்ப சந்தோஷப்படுவாரு.
5: சரி வா, நம்ம வீட்டுக்கு போவோம்.
4: வாடா வாடா வா, போய்
5: பெட்டி நான் எடுத்துக்கிறேன்டா. டே குடுறா
4: குடுறா, நான் இட்டு வரேன்.
5: டே மணி, கதவு தரடா. அப்பா அப்பா மணி,
4: இந்த கதை தரப்பா.
5: டே இங்கேயும் இல்லையடா.
4: அந்த அந்த அந்த அந்த கதை தர.
5: அப்பா ஏய், கொல்ல கதவை தர மணி. அப்பா அப்பா மணி மணி,
4: என்னடா
5: அம்மா? அப்பா அப்பா அப்பா
4: மணி,
5: அப்பா அப்பா அப்பா பாத்தியாடா எங்க அப்பா, பாத்தியாடா எங்க அப்பா மணி.
4: ஆனந்தா
5: அப்பா, என்ன ஏமாத்திட்டு போயிட்டீங்களப்பா? ஒரு மகனா, ஒரு தகப்பனை பார்க்க முடியாத அளவுக்கு பாவம் செஞ்சிட்டேனேப்பா மணி. எங்க அப்பா
4: யாரா?
5: அப்பா கூப்பிடுவேன். நான் யாரா இருக்கோ அப்பா கூப்பிடுவேன். அப்பா அப்பா
0: டேய் சொக்கா.
1: ஐயா,
0: இது என்னடா, சுந்தரத்து கிட்ட பணம் வாங்கலான்னு வந்தா ஏதோ எழவு வீட்டுல அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது.
1: ஆமாங்க ஏசமா, சுந்தரம் தூக்கு மாட்டிக்கிட்டதா சொல்றாங்க.
0: இவன் செத்து போயிட்டா நமக்கு யார்டா காசு கொடுப்பா? ஆனா பத்திரத்துல

0: சும்மா எழுதி வாங்கியிருக்கேன், இவனுக்கு பிள்ளைகள் யாரும் இருக்காங்களாடா?
1: இருக்கான் ஏசமா, வெளியூர்ல இருக்கான் மகன், இன்னைக்கு எப்படியும் வருவான். இளவு வீட்டுல இன்னைக்கு எதுவும் வம்புழுக்க வேண்டாம், ஒரு வாரம் போட்டோம் ஏசமா, அப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம்.
0: அந்த பைய எங்கி வெளியூருக்கு போறதுக்கு முன்னாடி புடிச்சு வச்சு காசை வாங்கிடணும்டா.
1: சரிங்க ஏசமா, அத நான் பாத்துக்கிறேன்.
2: ஆனந்தா, உங்க அப்பா இறந்த துக்கத்துல நீ இருந்ததால ஒரு வாரமா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலடா.
3: என்னடா அது தலை போற விஷயம்? டேய், எங்க அப்பா எதுக்கு இறந்தாருனே தெரியலையடா.
2: இந்தாடா இந்த லெட்டர் படி.
3: லெட்டரா? அதுல என்னடா எழுதியிருக்கு? நீயே படி.
2: உங்க அப்பா தற்கொலை பண்ணதுக்கு காரணம் வேதாச்சலம் தான்னு அந்த லெட்டர்ல எழுதி சட்ட பாக்கெட்ல வச்சிருக்காருடா.
3: வேதாச்சலமா?
2: ஆமாடா.
3: குடு. டேய் மணி, இது எங்க அப்பாவோட கையெழுத்து தாண்டா. டேய், யார் அந்த வேதாச்சலம்? அந்த வேதாச்சலத்துக்கும் எங்க அப்பாவுக்கும் என்னடா சம்பந்தம்?
2: அவர்தான் இந்த ஊருக்கு ஜமீன்தார்.
3: ஜமீன்தாரா?
2: ஊர்ல எல்லார்கிட்டையும் கடன் கொடுத்து வட்டி வாங்கி புழைக்கிறதா இந்த ஆளோட தொழில். பரம்பரை சொத்து வேற, வேலையாட்கள் அடியாட்கள்னு, ஜமீன்னா ஜமீன் தாண்டா. உங்க அப்பாவும் வேதாச்சலத்துக்கிட்ட கடன் வாங்கியிருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். பாவி பயலுக, எது எப்படி இருந்தாலும் பணத்துக்காக இப்படியா பண்றது?
3: எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை
2: ஆனந்தா கத்திய உள்ள வைடா. பைத்தியக்காரா, ஆத்திரத்துல ஏதாவது செஞ்சிட
3: போறேன்.
2: சூழ்ச்சி நிறைஞ்ச உலகம்டா இது. எதுலயும் பொறுமை இருக்கணும். கோபத்தோட எந்திரிச்சா நட்டத்தோட தான் உட்கார்ந்து இருக்கணும். பொறுமையா இரு. வேதாச்சலம் லேசுப்பட்ட ஆளு கிடையாதுடா. நீ கத்திய கொண்டு போனா உன்னைய சமாளிக்க அங்க பத்து பேர் ரெடியா இருப்பானுங்க. சூழ்ச்சிய சூழ்ச்சியாலதான் கவுக்கணும். உங்க அப்பாவுக்கு கடன் கொடுத்ததோட மட்டுமல்லாம எழுதி கூட வாங்கியிருப்பாங்க. அதையும் நீ தான் கட்ட வேண்டி இருக்கும். பாத்துக்க, ஆத்திரப்படாத.
3: அந்த வேதாச்சலத்தை ஏதாவது பண்ணுடா. இங்க
2: பாரு, வலி இருக்குதுன்னு கருங்கல்ல முட்டுனா வலி தீராது, மண்டைதான் உடையும். பொறுமையா யோசி.
3: நீ உன் போதனையும் நிறுத்து. எங்க அப்பா எவ்வளவு மன வேதனையோட இறந்திருப்பாரோ அதே வேதனைய அந்த வேதாச்சலமும் அனுபவிக்கணும்டா. இந்த கடிதாசிய வச்சு வேதாச்சலத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்ட வச்சு அவனை கம்பி என்ன வைக்கிற பாரு.
2: டே, நீ வேதாச்சலத்தை சாதாரணமா நினைக்காதடா. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், எல்லா இடத்திலயும் அந்த ஆளுக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்குடா. பணத்தால எந்த காரியத்தையும் சாதிப்பாருடா. நீ வேதாச்சலத்தை வஞ்சம் தீக்கணும்னு நினைச்சா அது கத்தியால முடியாதுடா.
3: முடியாதா? பாரு, இன்னும் ஒரு மணி நேரத்துல பாருடா என் கத்தி எவ்வளவு கூர்மைன்னு உனக்கு அப்ப தெரியும்.
2: கத்திக்கு வேலை கொடுக்குன்னு நினைக்கியே, புத்திக்கு வேலை கொடுக்க மாட்டியா? வேதாச்சலத்தை கொண்டுட்டா உங்க அப்பா திருப்பி கிடைச்சிருவாரா?
3: என்ன, எனக்கே உபதேசம் பண்றியா?
2: டே, உங்க அப்பாவை வேதாச்சலம் உங்க வீட்டுக்கு வராமலேயே எப்படி தற்கொலை பண்ண வச்சானோ அதே மாதிரி.
3: நீ என்ன தாண்டா சொல்ற?
2: அவனை கொஞ்சம் கொஞ்சமா அணு அணுவா சாகிற மாதிரி செய்யணும். ஊர்ல அவன் மதிப்பு மரியாதையை குறைக்கணும். அவமானப்பட்டு வெளியே வராம சாகிற மாதிரி ஏதாவது பண்ணணும்ப்பா. யோசி.
3: ஆமாண்டா, நீ சொன்னது மாதிரியே வேதாச்சலத்தை பழி தீக்க கத்திய தீட்டி பிரயோஜனமே இல்ல. நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். என்ன பண்ணலாம் அந்த திட்டத்தை நீ தான் சொல்லணும்.
4: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையம். தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களின் விடுதலைக்காக நான் எப்பொழுதும் பாடுபடுவேன். நாம் எல்லோரும் சமம், எல்லோரும் ஒன்று என்ற முறைப்படி தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களை தகுந்த நிலையில் உயர்த்துவதற்கு நான் எப்பொழுதும் தொண்டு செய்வேன். வந்தனம். கருத்துக்களை வழங்கியது நான் சரசா.
5: அம்மா அம்மா, நல்லா பேசுறீங்களே, உங்க பேச்சு நல்லா இருக்குமா?
4: சேலைய மடிக்க சொன்னேனா இல்ல ரேடியோவை கேட்க சொன்னேனா? சொன்ன வேலையை விட்டுட்டு என்னென்னவோ பண்ற.
6: சரசா, எப்ப பார்த்தாலும் அமிர்தத்தை மிரட்டுறதே உனக்கு வேலையா போச்சு.
4: எங்கடா இவன ஆளை காணோமே நினைச்ச, வந்துட்டியா?
6: போதும் சரசா, எதுக்கும் ஒரு அளவு இருக்கு.
4: இந்த அடி அமிர்தம், இந்த செருப்ப கண்ணாடி மாதிரி பாலிஷ் செய்யணும், சரியா?
5: சரிமா.
6: இது நல்லது இல்ல சரசா. மனுஷங்களை மனுஷங்களா மதிக்கணும். உனக்கு எப்படிப்பட்டவன் வந்து வாய்க்க போறானோ?
4: போடா, வந்துட்டா.
0: அமிர்தம், உனக்கு உங்க அப்ப கல்யாண ஏற்பாடு

0: எங்க அப்பா மாப்பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஆனா மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வயசு அதிகம்.
1: வயசு என்னமா வயசு வேண்டி கிடக்கு? ஏன் நீ மட்டும் வயசு ஆகாமலே அப்படியே இருக்க போறியா? ஏமா, அந்த செங்கோட்டை மகளுக்கு கல்யாணம் ஆச்சு இல்ல, மாப்பிள்ளைக்கு என்ன வயசு இருக்கும்? 60க்கு மேல இருக்கும் இல்லையா?
0: அந்த கிழவன் அடுத்த வருஷமே செத்து போயிட்டானுங்களே ஏசமா.
1: அவன் தானே செத்தான். அவன் எழுதி வச்ச 3 காணி நிலம் அப்படியே தானே இருக்கு, அதுமா போயிருச்சு. என்ன நீ தகப்பனுக்கு மிஞ்சின பிள்ளையாயிட்டியா?
0: அப்படி ஒண்ணும் இல்லீங்களே.
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியா போகும். மாப்பிள்ளைக்கு நில புலன் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பின்ன என்ன உனக்கு? மாப்பிள்ளை எப்படி இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? அந்த நில புலனை வச்சு வாழ்க்கை நடத்த தெரியாதா உனக்கு? நேத்து உங்க அப்பனை பார்த்தேன், கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கேன், பிள்ளைதான் கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருக்குன்னு சொன்னான். உனக்குன்னு என்ன, கவர்மெண்ட் வேலை பாக்குற மாப்பிள்ளையா தேட முடியும்? நம்மளை தேடி யார் வராங்களோ அவங்களுக்கு தான் கட்டி கொடுக்க முடியும். உங்க அப்பன்கிட்ட சொல்லிட்டேன் அவளுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணுன்னு. நான் அவகிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டேன்.
0: அது இல்லைங்கய்யா,
1: ஒன்னும் ஆகாது. நான் பார்க்காத கல்யாணமா? போ போ, போய் வேலைய பாரு.
0: நினைச்சேன் அவர் எங்க அப்பா சொல்றதான் சொல்றாரு. கெலட்டு மாப்பிள்ளையதான் நான் கிட்டிக்கணுமா? இன்னைக்கு பொண்ணு பாக்க வாராங்களாம், மனசே சரியில்லம்மா.
2: ஆமாடி, நீ பெரிய ராஜகுமாரி, ராஜகுமார வரலன்னு கவலைப்படுறியாக்கும். போடி, போய் வேலைய பாரு. அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி தானடி இடம் அமையும். உங்க அப்ப எங்க கிட்ட விவசாயம் பார்த்து உன்ன வளர்க்கறான். நீ எங்க வீட்டு வேலைக்காரி தான். இத விடவா நல்ல மாப்பிள்ள உனக்கு கிடைச்சிட போகுது.
3: சரசா, அந்த பொண்ணு அமிர்தம் அதோட மன கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கு. நீ என்னடானா எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி பேசியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? அமிர்தம், என்னாச்சு? நான் சொன்ன யோசனை,
0: பொண்ணு பாக்க வந்தவங்களே வேண்டான்னு போயிட்டாங்க. ரொம்ப நல்லது பண்ணீங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம ரூமுக்குள்ள உட்காந்து நீங்க கொடுத்த மேக்கப்ப போட்டுக்கிட்டேன். என்ன பாக்கணும்னு மாப்பிள்ளையோட அக்கா வந்தாங்களா, தெத்துப்பல்லு முட்டை கண்ணுனு நான் போட்டிருக்கிற மேக்கப்ப பாத்து அவங்களுக்கு பிடிக்கல. பொண்ணு இப்படி அவலட்சணமா இருக்கேன்னு எங்க அம்மா கிட்ட கேட்டாங்களா. என் பிள்ளைக்கு என்ன குறன்னு எங்க அம்மா கேக்க சண்டையாயிட்டு இந்த பொண்ணே வேண்டான்னு போயிட்டாங்க.
3: அமிர்தம், நான் உனக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்கேனே, நீ எனக்கு என்ன தரப்போற? உனக்கு இங்க யார் மேலயாவது ஆசை இருக்கா?
0: நீங்க பெரிய இடத்து பிள்ளை, நான் உங்க வீட்டு வேலைக்காரி, என்னால உங்களுக்கு என்ன தர முடியும்? எல்லாரும் என்கிட்ட நல்லாதான் பழகுறாங்க.
3: அத கேக்கல அமிர்தம், மனசுல யார் மேலயாவது ஆசை இருக்கா என்னன்னு கேட்டேன்.
0: ஏழையோட கனவு என்னைக்கு அரங்கேறிச்சு சொல்லுங்க.
3: ஐயோ அமிர்தம், நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
0: உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல.
2: ஏண்டி அமிர்தம், இன்னைக்கு காலையில இருந்து எந்த வேலையத்தான் முடிச்சிருக்க? மூர்த்தி, உனக்கு இவ்வளவு விட்ட பேசுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா?
0: ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க?
2: அக்காவா அக்கா, இந்தாடி இனிமேல் என்ன இந்த மாதிரி கூப்பிடாத. இதே பழக்கம் தானே நாளைக்கு 4 பெரிய மனுஷங்க இருக்கிற சபையிலயும் இதே வார்த்தை வரும். போடி, போய் வேலைய பாரு.
1: டேய் சொக்கா,
4: ஐயா
1: பக்கிரிசாமிய பாருடா, இதுவுமே தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கான். அவனுக்கு வாங்கின கடன் மறந்து போச்சா? அவன் கொடுக்க வேண்டிய போன மாசம் வட்டி கூட இன்னும் தரலடா. இவனை பார்த்த பிறகுதான் எனக்கே ஞாபகம் வருது.
4: ஆமாங்க ஏசமா, சமயம் கிடைக்கிற போது கேட்டு வாங்கிடணும் ஏசமா.
1: கொடுத்த கடனை கேட்கறதுக்கு என்னடா சமயம் வேண்டி இருக்கு? சமயம் போங்கடா, புடிச்சு தூக்கிட்டு வாங்கடா அவனை.
4: ஏ பக்கிரிசாமி, நில்லுடா நில்லு, டேய் ஓடாத, டேய் டேய் டேய் ஓடாதடா, டேய் டேய்
5: குடிடா குடிடா போடா, டேய் ஏஞ்சி போ நில்லு, டேய் டேய் ஓடாத ஓடாத. யாரடா நீ?
4: என்ன புடியா, என்ன புடியா?
5: அடே ஏய் நீயா? ஏய் ஆனந்தா,
4: மணி
5: என்னடா இது, ஏன் ஓடுற?
4: மணி என்ன காப்பாத்துற? மணி
5: என்னடா,
4: வேதாச்சலத்தோட ஆளுங்க

0: என்ன துரத்திக்கிட்டு வர்றாங்கடா.
1: என்ன சொல்ற?
0: தெருவுல நான் பாட்டு ஒரு ஓரமா போய்கிட்டு இருந்தேன், என்ன பார்த்த உடனே துரத்த ஆரம்பிச்சிட்டாங்கடா. டேய், எங்க அப்பா கடனை எங்கிட்ட வசூல் பண்ணும்ட்டு என்ன துரத்திக்கிட்டு வராங்க நினைக்கிறேன்டா. தண்ணிடா,
1: பயப்படாத பயப்படாத. அங்க அங்க பாரு, ஒரு பாலு கிணறு இருக்கு பாத்தியா, அதுல ஒரு குழி இருக்கு, அதுல போய் பதுங்கிக்கோ. வர்ற ஆட்கள நான் பாத்துக்கிறேன், நீ போடா, போ சீக்கிரம் போ.
0: நீ பத்திரண்டா.
2: தம்பி தம்பி, இந்த பக்கம் பக்கிரிசாமி ஓடி வந்தானா, நீ பாத்தியா தம்பி?
1: என்னப்ப இவ்வளவு மூச்சு வாங்க ஓடி வர, யாரு இந்த பக்கம் அல்லிய? பக்கிரிசாமி என்னதான் நீங்க தேடி வந்தீங்களோ?
2: ஆமாம்பா ஆமா, அந்த பயல நில்லுன்னு சொன்னேன், அதுக்குள்ள ஓடிட்டான். இருக்கட்டும், எங்க போயிட போறான்? அதோ அங்க போறது பக்கிரிசாமி மாதிரி இருக்கு. டேய் வாங்கடா வாங்கடா, டேய் அவன அங்கவே பிடிக்கல, பிடிடா பிடிடா.
3: டேய் வாங்கடா, டேய் பிடிடா, டேய் பிடிடா.
1: டேய் ஆனந்தா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வேதாச்சலத்தோட ஆளுங்க உன்னைய தேடி வரலடா, பக்கிரிசாமி அண்ணனை தான் வெட்டிட்டு இருக்காங்கடா. எங்கடா இருக்க? அந்த பாலைநிலத்துக்குள்ள எங்களுக்குள்ள இருக்க?
2: டேய் இங்க ஒரு மூட்டை இருக்குடா, மணி சீக்கிரமா.
1: என்னது மூட்டையா?
2: டேய் புதையல்டா மணி, புதையல்.
1: டேய் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா புதையல் மூட்டை என்னடா பேசுற?
2: டேய் மூட்டை ரொம்ப கனமா இருக்குடா. டேய் இங்க பாருடா
1: மூட்டை அவருடா, அதுல என்ன இருக்குன்னு பாரு.
2: இருடா. கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையா? கிணத்துக்குள்ள பணம் கிடக்குதுடா. அடி ஆத்தாடி, இந்த வம்பே வேண்டாம், ஆள உடுறா சாமி. டேய் ஓடுறா.
1: அடே எங்கடா ஓடுற? நில்லுடா நில்லு. இந்த பணத்தோட முகத்தை பாத்தியா? அப்படியே ஓசையில இருக்குதுடா.
2: டேய்
1: ஏதாவது பண்ணலாமான்னு யோசி.
2: என்னடா சொல்ற?
1: எதுக்கு இவனை கொலை பண்ணிருப்பாங்க? டே உங்க அப்பா பாக்கெட்ல இருந்த லெட்டர் மாதிரி இவன் பாக்கெட்ல ஒரு டைரி வச்சிருக்கான்டா, அதை எடு. அதுல என்ன எழுதியிருக்கான்னு படி.
0: இங்க பாருடா, இவன் இவனோட சரித்திரத்தையே எழுதி இருக்கான்டா அதுல. டே இவன் பெரிய சீமான் விட்டு புள்ள போல இருக்குடா. இந்த பாரு, பேரு பரமானந்தன், மேவார் விலாசம். எங்கடா இருக்கதே
1: மேவார் விலாசமா? அங்க ஒரு கிழவி மட்டும்தான் உயிரோட இருந்தா.
0: அந்த கிழவிதான் இவனோட அம்மாவா. படிச்சு பாரு
1: ஆனந்தா. எனக்கு இப்ப ஒரு யோசனை தோணுதுடா, ஒரு பெண் உன்னை லட்சாதிபதியாக்க போகுது.
0: சீ, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? டேய் போலீஸ்ல ஆம்பிட்டுகிட்டா எப்படி தப்பிக்கலாம்னு நான் முதல்ல யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: மூள சுறுசுறுப்பா வேலை செய்துடா. இப்ப கிணத்துக்குள்ள போனது சுந்தரத்தின் மகன் ஆனந்தன், வெளிய வந்தது பணக்கார பரமானந்தன்.
0: மணி, சத்தியமா உனக்கு பைத்தியம் தாண்டா பிடிச்சிருக்கு? நான் பரமானந்தனா? என்னடா வளர்ற?
1: ஆமாடா, பரமானந்தன் கொலை செய்யப்பட்டது நமக்கு மட்டும்தானே தெரியும்.
0: இப்ப அதுக்கு என்னடா பண்ணணும்?
1: நீ பரமானந்தனா இந்த ஊர்ல நடிக்கணும். இனி அவனுக்கு பதிலா நீ பரமானந்தனா நேரா மேவார் வீட்டுக்குள்ள போகணும்.
0: டேய்
1: நான் உனக்கு பிரைவேட் செக்ரட்டரி.
0: என்னடா சொல்ற?
1: வாழ்க்கையே மாறப்போகுது. முன்னாடி வேதாச்சலத்தால வேதனைப்பட்ட, இனி நீ அவனை வேதனைப்படுத்தலாம்.
0: மணி, வேஷம் போட்டு ஊரை வேணும்னா ஏமாத்தலாம், அவங்க அம்மாவை எப்படிடா ஏமாத்த முடியும்?
1: நமக்கு அந்த கஷ்டத்தை கடவுள் கொடுக்கலடா. அந்த அம்மாளுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதடா, அந்த டைரியில எழுதிருக்கு பாரு.
0: கண்ணு தெரியாதா? அப்படின்னா நான் பரமானந்தனா நடிக்கிறதுனால நமக்கு முதல்ல என்னடா நல்லது நடக்க போகுது? தேவையில்லாத பிரச்சனைய நாமளே இழுத்து விட்டுக்கிற மாதிரி இல்லடா இருக்கு.
1: ஆகாதுடா ஆகாது, ஒரு பெரிய திட்டமே என்கிட்ட இருக்கு.
0: என்னடா திட்டம்?
1: பக்கு துணைக்கு நான் இருக்கம்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் போய் உனக்கு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வரேன். சும்மா பணக்கார விட்டு பிள்ளை மாதிரி ஜம்மன் இருக்கணும். அதிர்ஷ்ட வந்து அணைக்கும் போது அடிமுட்டால இருக்க கூடாது. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
0: சத்தியமா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலடா. தலைக்கும் காலுக்கும் முடிச்சு போடுற, எங்கதான் போய் முடிய போகுதோ?
1: இப்ப உனக்கு அப்படித்தாண்டா தெரியும். சொல்றத செய்டா, வேதாச்சலத்தை பழிவாங்க இதுதான் அருமையான சந்தர்ப்பம். ஆனந்தா கவனி
0: சொல்லு,
1: டைரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல ஞாபகம் இருக்கட்டும். கிழவியோட ஒரே மகன் நீ. 10 வருஷ காலமா சொந்த வீட்டை விட்டுட்டு புறப்பட்டு லண்டன் பாரிஸுக்கெல்லாம் போயிருக்கிற. உங்க அம்மாவுக்கு கண்ணு ஆபரேஷன் தெரிஞ்சதும் ஊருக்கு திரும்பி வர, ஞாபகத்துல வச்சுக்கோ.
0: அது சரி, இந்த பரமானந்தத்தோட கொலைக்கு முதல்ல என்ன காரணம்னு டைரிய பாக்கணுமேடா.
1: எவனோ ஒருத்தன்

0: இவங்கிட்ட இருந்த பணத்தை திருட பாத்திருப்பா. ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையில இவன் இறந்திருக்கலாம். அத பத்தி நமக்கு என்னடா கவலை? மனுஷன் உனக்காக தாண்டா இறந்திருக்கான். நாய் நேரி எல்லாம் வர்றதுக்குள்ள நல்ல குழிஞ்சி போச்சலாம் வா.
1: அட பாவி, கடைசியில என்ன பணத்தை புதைக்க வச்சிட்டியடா.
2: அப்பா பரமானந்தா, இத்தனை வருஷம் கழிச்சாவது அம்மாவோட நினைப்பு வந்துச்ச. நமக்கு இருக்கிற சொத்து சொகுத்துக்கு நம்ம எதுக்குப்பா வெளியூர் போனோம்? எப்போ உன்னை பாப்போம்? இந்த சொத்து சொகத்தையெல்லாம் உன் கையில ஒப்படைச்சிட்டு கண்ணை மூடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் என் மனசு அமைதியா இருக்கு. இனிமே இந்த வீடு நிலப்புலம் உனக்கு தான்ப்பா சொந்தம். இது எல்லாம் நீ தான் இனி பாத்துக்கிடணும்.
1: அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன். உங்க கூடவே தாம்மா இருப்பேன். அம்மா இவன் பேர் மணி, எனக்கு எல்லா விதத்திலயும் இவன் உதவியா இருப்பாமா.
2: என்னமோப்பா, உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு தான் எனக்கு கொடுத்து வைக்கல. பரமு, நீ நல்லபடியா வந்து சேர்ந்ததுக்கு அந்த காளி கோயிலுக்கு ஒரு அபிஷேகம் செய்யணுயா.
0: அம்மா அபிஷேகம் எல்லாம் எதுக்குமா, நம்ம வீட்லயே ஒரு விழா வைப்போம். பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்க எல்லாம் வந்து நம்ம பரமானந்தனை பாக்குற மாதிரி ஒரு வாய்ப்பாவது இருக்குமே.
2: அப்படியே செஞ்சிருவோம்ப்பா. மணி, நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இந்த பரமுக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு பாக்கணும்னு ஆசையா. நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி பரமானந்தத்துக்கு பொருத்தமான ஒரு பொண்ணு அமைஞ்சா அதுவும் நல்லா இருக்கும்.
0: அப்படியே செஞ்சிடலாமே.
1: அம்மா எதுக்குமா எனக்கு இப்ப இந்த கல்யாணம் எல்லாம்?
0: அட நீ வேற. அம்மா அவன் கிடக்குறான், கல்யாணத்தை நாம பாத்து நடத்திப்போம்.
3: இது என்ன பத்திரிக்கை படிப்போம். ஐயா, நான் அயல்நாடு சென்று சுகமாக திரும்பியதை முன்னிட்டு நிகழும் ஆவணி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்று எனது இல்லத்தில் நடக்கும் தேநீர் விருந்துக்கு தாங்கள் தங்கள் குடும்பம் சகிதமாய் வந்து என்னை ஆசீர்வதிக்க வேணுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு பரமானந்தன் மேவார் விலாசம்.
4: ஆமாங்க ஐயா, இந்த பரமானந்தன் அந்த ஊருக்கே பெரிய பணக்கார யசமா.
3: ஆமாடா, எனக்கும் தெரியும் யார் இல்லன்னு சொன்னா. அங்க அந்த ஏகபோக சொத்துக்கு ஒரே வாரிசு அவர்தான். ஆமாடா, இந்த விசேஷத்துக்கு கூட மாதர் சங்கத்திலிருந்து ஒரு பொண்ண நடனமாட கூப்பிட்டாங்கன்னு சரசா கூட சொல்லிட்டு இருந்தா.
4: யசமா, சரசாமாவுக்கும் நல்ல மாப்பிள்ள தேடுறீங்க. மேவார் விலாசம் பரமானந்தத்திற்கும் பொண்ணு தேடுறதா கேள்விப்பட்டேன். பொருத்த மட்டும் சரியா அமைஞ்சிச்சுன்னா?
3: சுக்கா, நீ சொன்னபடி நடந்துட்டா இந்த ஜில்லாவுக்கே நாம தாண்டா ராஜா. ஆனா நடக்கணுமே.
4: புரிஞ்சிக்காம பேசுறீங்களே யசமா. நம்ம சரசம்மாவும் நாட்டியமாட சம்மதிச்சிட்டாங்க, மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா?
3: சொக்கா, உனக்கும் கொஞ்சம் இருக்குடா மூளை.
1: என்னடா இது, கோட்டையும் சூட்டையும் மாட்டி விட்டுருக்கேன், ஒரே இறுக்கமா இருக்குடா.
0: பாக்குறதுக்கு வெள்ளக்கார துறை மாதிரி இருக்கிற. ஒருவேளை வெளிநாட்டு துறை வெள்ளக்கார துறைய மாறிட்டியோ?
1: போடா நீ வேற.
0: பரமானந்தா ரொம்ப மிடுக்காயிரு. பார்ட்டிக்கு வரக்கூடிய ஆட்கள் உன்னை பார்த்து அப்படியே சொக்கி போகணும். யாருகிட்டயும் தைரியமா பேசணும்.
1: தைரியமா பேசணுமா?
0: இப்ப நீ ஏழை இல்லடா, பணக்காரன். கூப்பிட்டது ஓடி வர்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஒரு ஜமீன்தார் மாதிரி நடக்கணும்.
1: ஜமீன்தாரா? நானா?
0: யாராவது வந்து ஏதாவது கேப்பாங்க, நீங்க எத்தனை நாள் பாரிஸ்ல இருந்தீங்கன்னு. நீ புருவத்தை நெரிச்சு அலட்சியமா அவங்கள பாக்கணும். பாரிஸ் மிஸ்டர், அதுதான் எங்களுக்கு ரெஸ்டிங் பிளேஸ் அப்படின்னு நீ சொல்லணும். புரியுதா? சரி வா.
1: இந்த ஷூவ போட்டு நடக்க முடியலடா, டேய் கால் தடுக்குதுடா. டேய்
0: இங்க பாரு, இவர் தான் வட்டியூர் ஜமீன்தார் உயர் திரு வேதாச்சலம் அவர்கள்.
1: ஓ மிஸ்டர் வேதாச்சலம், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நைஸ் டு மீட் யூ. பிளீஸ் சிட் டவுன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இத்தனை வருஷ காலமும் வியாபார ரீதியா ஐரோப்பிய நாடுகள்ல சுத்திக்கிட்டு இருந்தேன். வெற்றிகரமா அதையெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் நம்ம நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறேன். இனிமே என்னுடைய தாயாரையும் இந்த வீட்டையும் விட்டுட்டு நான் எங்கேயுமே போறதில்லைன்னு தீர்மானிச்சிட்டேன். பை த வே, உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காகத்தான் இந்த விழாவை நான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். என்னோட அழைப்பை ஏத்துக்கிட்டு இங்க வந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.

0: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஸ்ரீமதி சரசா தேவியின் நடனத்தை நீங்கள் கண்டு களித்தீர்கள். அதற்காக அவருக்கும் அவரது தோழியருக்கும் உங்கள் சார்பாகவும் மிஸ்டர் பரமானந்தன் சார்பாகவும் நன்றி, நன்றி, நன்றி.
1: பெருமைமிக்க நண்பர்களே, பரமானந்தன் நமக்கு அளித்துள்ள டீ பார்ட்டி உண்மையிலேயே நமக்கு பரமானந்தமாக இருந்தது. நான் அவருடைய தாயாரை அடிக்கடி போய் பார்த்திருக்கிறேன். அந்த அம்மாவும் ஒரு நாள் வேடிக்கையா கூட சொன்னாங்க, சரசாவை என் மருமகளா என் வீட்டில் பார்க்கணும்னு சொன்னாங்க. நானும் எல்லாம் நம்ம கையிலேயே இருக்கு, கடவுள் செயல் அப்படின்னு சொன்னேன். நான் பரமானந்தன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி பரமானந்தம், சரி அப்போ நான் போயிட்டு வரட்டுமா?
2: போயிட்டு வாங்க சார். தேங்க்யூ.
0: அடடே, மாமான்னு சொல்லுங்களேன்.
1: அதுக்கு என்ன தம்பி, தம்பி இஷ்டப்பட்டா?
3: இஷ்டம் என்ன வேதாச்சல ஐயா, விருப்பம் பொருத்தம் எல்லாம் இருந்தா கல்யாணத்தையே நம்ம நடத்திடலாம்.
1: எல்லாம் உங்க என்னப்படியே நல்லபடியா நடக்கும்.
2: மணி, நான் சுந்தரத்தோட மகன்டா. அவரு ஏழை, மானத்துக்காக தூக்குல தொங்குனவர். ஏன் அப்பாவை கொன்னவனே, அவனே பழி தீக்கணும்டா.
0: அப்படி செய்யக்கூடாது, அவனை ஒரே அடியா தீத்துடக்கூடாது.
2: டேய், என்னடா சொல்ற?
0: அவனை கொஞ்சம் கொஞ்சமா வாட்டி விதைக்கணும்.
2: எப்படி?
0: அதுக்கு எங்கிட்ட நிறைய திட்டம் வச்சிருக்கேன். வெறும் ஆனந்தனா வேதாச்சலத்தை நெருங்க முடியாது. முதல்ல சரசாவை கல்யாணம் பண்ணணும், அப்புறம் மருமகன் பரமானந்தனா அவனை எப்படி வேணாலும் ஆட்டி படைக்கலாம்.
2: சரசாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? டேய் மணி, அருமையான திட்டம்டா. எங்க நீ பணத்து மேல ஆசைப்பட்டு இந்த சபதத்தை எல்லாம் மறந்துடுவே நினைச்சேன். பரவாயில்ல,
0: பைத்தியம். அடுத்த திட்டம் என்னன்னா?
2: சொல்லுடா, சொல்லு.
0: பணத்தை பாழாக்கும் படலம்.
2: என்னது, பணத்தை பாழாக்க போறியா? என்னடா சொல்ற? அவன் பணத்தை பூதம் மாதிரி காவல் காத்துக்கிட்டு இருக்காண்டா, எப்படிடா நீ அதை பாழாக்க போற?
0: அதுக்கும் வழி இருக்குடா. ஊர்ல எல்லாரும் மேவார் வீட்டுல ஜமீன் வேதாச்சலம் சம்பந்தம் வச்சிருக்காருன்னு பெருமையா பேசுவாங்கல்ல?
2: ஊர்காரங்க எல்லாம் அப்படித்தான்டா பேசிக்குவாங்க.
0: அதே ஊர் மக்கள் அந்த மருமகனை, அதாவது உன்னை, குடிகாரன், சூதாடி அப்படின்னு பேச வைக்கணும்.
2: என்னையா?
0: ஆமா, உன் முன்னால பேச ஜமீன் வேதாச்சலத்துக்கு தைரியமே வரக்கூடாது. ஒரு குடிகாரனுக்கு நம்ம ஒரே பொண்ணை கொடுத்துட்டோமேனு அவன் மன உளைச்சலுக்கு ஆளாகணும். அடுத்தது
2: என்னடா திட்டம்?
0: சரசாவ நீ சதா நேரமும் கொடுமைப்படுத்துறத பார்த்து கண்மணி மாதிரி வளர்த்தேனே, இன்னைக்கு கண்கலங்கி நிக்கிறாளேன்னு அவன் கதறி கதறி அழணும்.
2: சபாஷ், அழணும், நிச்சயமா அழணும். அப்பத்தான் என் மனசு ஆறும்.
0: அதோட விடக்கூடாது. சரசாவ கொடுமைப்படுத்தி வேதாச்சலத்துக்கிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கணும்.
2: டேய், ஒரு விஷயம் தான்டா எனக்கு புரியல. சரசா அவ ஒரு பொண்ணு, நயமா கேட்டா கூட அவ பணத்தை வாங்கி கொடுக்க போறா. என்னடா சொல்ற நீ?
0: டேய், என்னடா சரசா மேல திடீர்னு பாச பொத்துக்கிட்டு வருதோ? ஆனந்தா, உன் அப்பாவ தூக்குல தொங்க வச்ச அரக்க மகைவ அவன் இறக்கம் கட்டினானா?
2: நீ சொல்றது சரிதான்டா. நான் தயார், இப்பவே ஆரம்பிக்கலாம்.
0: கொஞ்சம் பொறு, காலம் கனியட்டும்.

0: பூ கேட்டீங்களே, கொண்டு வந்திருக்கேன்.
1: ஏண்டி இதுக்குதான் இவ்வளவு நேரமா?
0: யாருக்கிட்ட இவ்வளவு நேரம் வாய் அடிச்சுக்கிட்டு இருந்த?
1: இல்லம்மா, நம்ம தோட்டத்துல
0: கழுத பயமுடு.
2: வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. செக்யூரிட்டி சார், வாங்க வாங்க வாங்க.
3: பரவாயில்ல பரவாயில்ல.
0: அம்மா, பழங்கள் கொண்டு வர சொன்னீங்களே, வச்சிட்டு போ வெளியே.
3: சரசா, யார் இந்த பொண்ணு?
1: அவ நம்ம வீட்டு வேலைக்காரி.
3: அந்த பொண்ணோட பேரு
1: குப்பி அமிர்தம்.
3: குப்பி அமிர்தங்கிற பேரு நல்லா தானடி இருக்கு. குப்பின்னு எதுக்கு சொல்ற? அது சரி, வேதாச்சலத்தோட மவதானே நீ.

0: புத்தி வேற எப்படி இருக்கும்?
1: என் மேல ஏன் கோவப்படுறீங்க? பிறக்கும் போதே தாயை இழந்தவனா, தாய் பாசம் இல்லாமலே வளர்ந்தவனா. நீங்களாவது என்கிட்ட பாசமா இருக்க மாட்டீங்களா?
0: பாசமாவது பாயசமாவது, இங்க பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க, அவங்க எல்லாருக்கும் டீ பார்ட்டி கொடுக்கணும். உங்க அப்பங்கிட்ட போய் 5000 ரூபாய் முதல்ல வாங்கிட்டு வர போடே.
1: நாளைக்கு வாங்கித்தாரே, இன்னைக்கு
0: முதல்ல இப்ப நான் சொல்றது செய்தி. நாளைக்கு ஆம்ல, நாளைக்கு, நாளை பொழுது நாளைக்கு பாத்துக்கலாம் போடே.
2: மாப்பிள எப்படி சார் இருக்காங்க? நேத்து கோபமா இருந்த மாதிரி இருந்தது, அப்படி என்னங்க சார் நடந்தது?
3: பின்ன என்னங்க, அவர் வெளிநாட்டுல போய் சுத்தின வராச்சே, பணம் நிறைய தேவையா இருக்குது, இதையெல்லாம் ஒரு மாமனார் கொஞ்சமாவது கவனிக்கிறாரா அப்படின்னு ஒரு சின்ன கோபம் உங்க மேல.
2: ஆமா சார், சரசா கூட சொன்னான், மாப்பிள ஏதோ 5000 ரூபாய் கேட்டாருன்னு சொன்னான்.
3: மரியாதையா பணம் வரலன்னா இனி உங்க வீட்டு பக்கமே கால் எடுத்து வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு.
2: ஐயோ, அப்படியெல்லாம் செஞ்சிட வேண்டாம் சார், இந்தாங்க சார் பணம், நீங்க தான் இது அவற்றை கொடுத்து பக்குவமா எடுத்து சொல்லணும் சார்.
3: என்னங்க சார், இது கூட உங்களுக்கு செய்யக்கூடாது, உங்களை பத்தி தானே என் மனசுல எப்பவும் எந்த நேரமும் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, நான் வரேன்.
4: அமிர்தம், உனக்கு நான், எனக்கு நீ, எப்ப நம்ம கல்யாணத்தை நிச்சயம் பண்றது?
1: பெத்தவங்க சம்மதிப்பாங்களா? நீங்க என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது வெள்ளாடு ஓனாய விரும்புறது மாதிரிதான். நீங்க ராஜா மாதிரி, உங்களுக்கு ராணி மாதிரில பொண்டாட்டி வேணும்.
4: அமிர்தம், உன்ன மனைவியா அடையறது தான் என் வாழ்க்கையோட லட்சியமா நான் நினைச்சிட்டு இருக்கேன்.
1: எனக்கு மட்டும் உங்க மேல ஆசை இல்லைன்னா சொன்னேன், நம்ம சமூகம் ஏத்துக்குமா, நம்மள பெத்தவங்க ஏத்துப்பாங்களா?
4: அமிர்தம், பெத்தவங்க சம்மதிச்சாலும் சரி சம்மதிக்கலைனாலும் சரி, நான் முடிவு பண்ணிட்டேன் நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு.
1: இனி நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, உங்க விருப்பம்.
4: அப்படியா? சரி சரி, நான் வர்றேன். அமிர்தம்
0: அமிர்தம் அமிர்தம், இங்க வாய, நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா?
1: ஐயா, இது என்ன அக்கிரமா?
0: அக்கிரமா இல்லடி, இது ஆசை. அமிர்தம் ஆசை, இங்க வாய, இங்க வா.
1: நான் ஒரு வேலைக்காரி, என்கிட்ட
0: வேலைக்காரியா? நீ பூ வித்தா பூக்காரி, சிங்காரிச்சுக்கிட்டு வந்தா சிங்காரி, நீ வேலை செய்யற அதனால வேலைக்காரி, அவ்வளவுதானே? அமிர்தம், நான் வரட்டுமா? பாய்.
1: இங்க என்னடி நடந்தது? மரியாதைய சொல்லு. உங்க புருஷன் இங்க வந்தாரு, ஏழை தானே, எது வேணா செய்யலாம், கேக்குறதுக்கு யார் இருக்கா சொல்லுங்க. அடிப்பாவி, அப்படி என்ன செஞ்சாரு? அவர் செஞ்சதுக்கு பாவிப்பட்ட எனக்கா? பாய மூடு. தழுக்கு மழுக்குமா இருந்தா எந்த அமலுக்கு ஆசை வராமலா இருக்கும்? இது வீடு உருப்படணும்னா நீ தொலையணும், முதல்ல போடி, எங்கேயாவது போய் தொலை.
4: அம்மா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற அமிர்தத்தை பத்தி?
0: என்னடா இது, வேடிக்கையா இருக்கு. அவளை பத்தி நான் என்ன நினைக்கிறது? அவ ஒரு வேலைக்காரிடா.
4: ஓ, வேலைக்காரின்னா என்ன வேணாலும் செய்யலாம்னு உன் நினைப்பா? ஜாக்கிரத.
0: டேய் மூர்த்தி, இந்த அமிர்தம் இருக்காளே, சிரிச்சு சித்திரவதை செய்யற சொகுசுக்காரி, பலே கைக்காரிடா, கைக்காரி.
4: பரமு, கேலி பண்ணாதப்பா, அவ உன்ன ஒரு துரும்புக்கும் கீழதான் மதிக்கிறா தெரியுமா?
0: தம்பி, துரும்பும் பல் குத்த உதவும்னு நீ அவளுக்கு சொல்ல வேண்டியதானே?
4: பரமு, அமிர்தம் உத்தமி, அவ உனக்கு கிடைக்க மாட்டா, கிட்டாதாயின் வெட்டன மரங்கிற பழமொழி உனக்கு தெரியாதா? நீ அமிர்தத்திட்ட இனி வாலாட்டினா இனி நான் சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்க.
0: போடாடு, போயும் போயும் ஒரு வேலைக்காரிக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டான். உன் வம்சமே இப்படிதானடா?
4: யாரோட வம்சத்தை பத்தி யார்கிட்ட பேசுற? என்னடா நீ
0: கையறா?
5: மூர்த்தி, அந்த பக்கம் போப்பா. ஏய், நீங்க என்னப்பா சண்டை போட்டு ரெண்டு பேரும்? சே,
0: உறுதியா தெரியுது.
5: என்னடா
0: மணி, மூர்த்தி அமிர்தத்தை மனசார காதலிக்கிறான்டா, இனிமே மூர்த்திக்கு வெறிய கிளப்பி அந்த கிழவனையும் தூண்டி

0: விடணும். என்ன நான் சொல்றது சரிதான், மணி மரத்திலிருந்து ஒரு கிளை தானே ஒடியும். மகனை அப்பனுக்கே எதிரியாக்க போறேன், வர்ற.
1: அவ்வளவு தூரம் புத்திசாலி ஆயிட்டியா? வரமா, இப்ப ரொம்ப சந்தோஷம்டா.
2: மாப்பிள்ள, உங்களை பத்தி ஊர்ல என்னலாமோ பேசுறாங்க.
0: என்ன
2: குடி, கெட்ட சகவாசம், அப்படி இப்படின்னு என்னலாமோ சொல்றாங்க. மொத்தத்துல வேதாச்சலத்துக்கு ஒரு நல்ல மர்மம் வச்சிருக்கான்னு கேள்வி பண்ணுதாங்க. மாப்பிள்ள, சரசா கூட என்கிட்ட சொல்லிருக்கான், நீங்க அவகிட்ட பாசமாவே இருக்கிறது இல்லைன்னு சொல்றான். மாப்பிள்ள, உங்களுக்கு என்ன மாப்பிள்ள பிரச்சனை?
0: உங்களுக்கு என்னவாமா பிரச்சனை?
2: என் மானம் போகுது.
0: இருந்தாதானே போறதுக்கு.
2: ஊரே உங்களை பார்த்து சிரிப்பா சிரிக்குது.
0: மாமா,

0: இருந்தா தானே போறதுக்கு.
1: ஊரே உங்களை பார்த்து சிரிப்பா சிரிக்குது.
0: மாமா, ஊர் என்ன பார்த்து சிரிக்குதா இல்ல உங்க நல்ல மகனை பார்த்து சிரிக்குதா?
1: அது என்ன புதுசா? அவனை எடுத்துட்டு வாரீங்க, அவன் ஒரு அப்பாவி பையன். அவன் நீங்க இருக்கிற நிழல்ல கூட நிக்க மாட்டான்.
0: அதானே, என் நிழல்ல நிக்கிறதுக்கு அவனுக்கு முதல்ல யோக்கியதை வேணுமே. அது இருந்தா கொலங்கோத்திரம் பார்க்காம போயும் போயும் ஒரு வேலைக்கார பொண்ண கையப்பிடிச்சிருப்பானா என்ன உங்க புள்ள?
1: என்ன, என் மக வேலைக்காரி பண்ண கைய பிடிச்சு எடுத்தானா? என்னப்பா சொல்றீங்க? அவன் மேல அபாண்டமா பழி சுமத்தாதீங்கப்பா.
0: மாமா, கூடிய சீக்கிரம் ஒரு நாளைக்கு அந்த கண் கொள்ளா காட்சிய உங்களுக்கு நான் காட்டுறேன், அப்ப தெரியும்.
2: நம்ம காதல் விளையாட்டா போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க.
3: வீணா பயப்படாத அமிர்தம், அப்பா கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். அப்புறம் பாரு, நம்முடைய மாளிகையில் வசந்த மண்டபம் ஒன்று கட்டி அதை சுற்றி மல்லிகை பூக்களால் அலங்கரித்து முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே.
1: பாடுவடா பாடுவ. ஏய் மூர்த்தி.
0: என்ன மாமா, வசந்த மண்டபமா? கவனிச்சீங்களா அந்த வசந்த மண்டபத்தை?
1: இந்தாடி அமிர்தம், என்ன துணிச்சலடி உனக்கு? போய் வர சொல்லிடி உங்க அப்பனை, அவங்கிட்ட பேசிக்கிறாய்.
0: மாமா, அவளுக்கு என்னமோ மாலை போட போறான் நம்மள உங்க புள்ள. மாலை
1: போடுவாரு போடுவாரு, ஏன் போட மாட்டாரு? டேய் மூர்த்தி, போக்கத்த பையல.
0: அப்பா, நான் தான் உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்கலையே, அப்புறம் என்ன? என்ன மூர்த்தி
3: பரமா, ஜாதி மதம் குலம் கோத்திரம் இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லப்பா.
0: உனக்கு இல்லப்பா, ஆனா எங்களுக்கு இருக்குது. அதுவும் எங்க மாமாவுக்கு ரொம்ப இருக்கு. என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே?
1: ஆமா மாப்பிள்ள. டேய், அந்த பொண்ணோட பழக்கம் இருந்தா சொல்லுடா, இப்பவே காசு பணம் கொடுத்து அவளை ஊற விட்டே விரட்டிடுறேன்.
3: நான் அமிர்தத்துக்கு துரோகம் செய்ய முடியாதுப்பா, நான் கிளம்புறேன். அமிர்தத்தோட கூலி வேலை செஞ்சாவது பிழைச்சுக்குவேன். உங்க குலப்பெருமைய நீங்களே வச்சு காப்பாத்திக்கோங்க.
1: மூர்த்தி, உன் மனசு என்ன இரும்பாடா?
0: இரும்பும் இல்ல பித்தளையும் இல்ல. வீட்டை விட்டு வெளியே போயிருவது மிரட்டிட்டான்னா எல்லா காரியமும் பலிச்சிருமாம்ல.
1: அதுதான் எங்கிட்ட நடக்கவே நடக்காது. ஒரே வார்த்தை, அமிர்தங்கிற பேரை மறந்துரு, இல்லனா வீட்டை விட்டு வெளியே போயிரு. என்ன சொல்ற
3: அப்பா? நான் வெளியே போயிட்டா உங்களுக்கு தான் தலைக்குனிவு, ஞாபகம் வச்சுக்கோங்க.
1: இன்னையில இருந்து நீ என் மகனே இல்லடா.
0: சபாஷ்,
3: ரொம்ப சந்தோஷம், நானும் கிளம்புறேன். அமிர்தம், அமிர்தம்,
4: நம்ம கல்யாணத்துக்கு அப்பாவோட சம்மதம் தேவையே இல்லை.
2: அப்படின்னா?
4: அவருக்கு மகனை விட ஜாதி தான் உயர்வா தெரியுது. நீ என் பிள்ளையே இல்ல, வீட்டை விட்டு போடான்னு வெளியே துரத்திட்டார்.
2: ஐயோ, எனக்காக நீங்க உங்க சுக துக்கங்களை இழக்கிறதா? இந்த மண் குடிசையில உங்களால வாழ முடியுமா ஐயா?
4: ஏன் முடியாது அமிர்தம், அன்பு இருந்தா இல்லறம் இனிக்கும், உழைப்பு இருந்தா நமக்கு ஏது கஷ்டம். நாளைக்கு சென்னைக்கு போகலான்னு பாக்கறேன், அங்க ஒரு வேலையை தேடிட்டு உன்னையும் கூட்டிட்டு போயிடுறேன். அமிர்தம், இந்த ஊரு நமக்கு இனிமே வேண்டாம்.
2: என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்
4: அமிர்தம். ரோஜாவை பறிக்கும் போது கூடவே கையில முள் தைக்கிறது இயல்பான ஒண்ணுதான். இதெல்லாம் ஒரு கஷ்டமா நீ என் பக்கத்துல இருக்கிறப்ப?
0: கோடீஸ்வரம் பரமானந்தத்தோட பொண்டாட்டி எல்லாம் கிடையாது, அண்ணக்காவடி ஆனந்தனோட பொண்டாட்டி. என்னமோ பெருசா அள்ளிராணி மாதிரி பிகு பண்ணிக்கிற பாடு.
2: என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? இந்த கிணத்திலே ஒரே அடியா பிடிச்சு தள்ளி விட்டுருங்க.
0: கூட தூக்குடே நடன் நடடினா ஆடியா செஞ்சு போய்கிட்டு இருக்க பாரு, போய் தொலை.
5: டாக்டர், நான் இந்த ஊருக்கு புதுசு, என்ன பர்மா பாலுன்னு சொல்லுவாங்க. பர்மால இருந்து கஷ்டப்பட்டு மணிப்பூர் வழியா இங்க வந்து சேர்ந்தேன். வர்ற வழியில என் மக சுகிரந்த காணாம போயிட்டா டாக்டர். இப்பதான் அவளை நான் கண்டுபிடிச்சேன். நீங்களே பாருங்க அவ இருக்கிற கோலத்தை.
2: டாக்டர் ஐயா.

0: நான் ஒரு அனாதை. எங்க வீடு எரிஞ்சு போச்சு, எங்க அப்பா அம்மா அதுல இறந்து போயிட்டாங்க. அதனால மனசொடிஞ்சு தெருவழியா போயிட்டு இருந்தேன். என்ன இந்த ஐயா கூப்பிட்டுட்டு வந்து என் பொண்ணுன்னு சொல்றாரு. அவருக்குதான் ஏதோ பைத்தியமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா என்ன தயவு செஞ்சு வெளியே அனுப்பி விட்டா போதும்.
1: டாக்டர், எவ்வளவு காசு பண்ணாலும் பரவாயில்ல, என் மக பைத்தியத்தை நீங்க கொஞ்சம்
2: இருங்கய்யா இருங்கய்யா. இது என்னடா வம்பா இருக்கு? பொண்ணுக்கு பைத்தியம்னு அவர் சொல்றாரு, அவருக்கு பைத்தியம்னு இந்த பொண்ணு சொல்லுது. உங்க மக பைத்தியத்தை நான் குணமாக்குறேன் ஐயா, கொஞ்சம் வெளியே போய் உட்காருங்க, அப்புறமா நான் கூப்பிடுறேன்.
1: சரி டாக்டர்.
2: எம்மா, உன்னை பார்த்தா ஒரு நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது, அதனாலதான் அவர் அவர் மகளாவே நினைச்சுக்கிறாரு, வேற ஒண்ணும் இல்லம்மா.
0: அப்பா, எனக்கு இருந்த பயம் தீந்து போச்சு. எங்க நீங்களும் என்ன பைத்தியம்னு நினைச்சிருவீங்களோன்னு பயந்துட்டேன்.
2: இல்ல இல்ல இல்ல இல்ல, உன்னால அவர் பைத்தியத்தை தெளிய வைக்க முடியும். நீ நடிக்கிறதன் மூலமா அவர் வந்து குணமாயிருவார். அவர் குணமானதுக்கு அப்புறமா நீ அவர் மகள் இல்லங்கிறது தெரிய வரும். அப்ப நீ மறுபடியும் ஏழையா மாற வேண்டியிருக்கும். சம்மதமாம்மா?
0: என்ன சொல்றீங்க? அவரை பார்த்தாலே பரிதாபமா இருக்குது. அவரோட பைத்தியத்தை தெளிய வைக்க நான் முயற்சி பண்றேன் டாக்டர்.
2: நீ அவர் மக மாதிரி நடிக்கும். நான் உனக்கு குடுக்கற மருந்தெல்லாம் அவர் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அவரை சாப்பிட வைக்கணும். முடியுமாம்மா உன்னால?
0: சரிங்க டாக்டர்.
1: ஏய் இங்க வாங்கடா, எல்லாம் தெளிஞ்சு போச்சுடா. அம்மா, எங்கடா என் மக சுகிருதம்?
0: இங்கதான் இருக்கேன்ப்பா.
1: அட விளையாட்டு இருக்கட்டும், என் மகள் சுகிருதம் எங்கன்னு சொல்லுமா, அததானே நான் கேக்குறேன்.
0: ஐயா விவரமா சொல்றேன் கேளுங்க.
1: சொல்லுமா.
0: நீங்க ஒரு நாள் சிங்கப்பூர் வழியா வரும்போது உங்க பொண்ணு சுகிருதம் வழியிலேயே இறந்துட்டாங்க. அதுல இருந்து நீங்க கொஞ்சம் பைத்தியமா இருந்தீங்க.
1: பைத்தியமா?
0: அப்புறம் ஒரு நாள் தெருவுல போயிட்டு இருந்த என்ன கூட்டிட்டு வந்து நீதான் என் பொண்ணுன்னு பிடிவாதம் பண்ணீங்க. நானும் டாக்டருமா கலந்து பேசிதான் உங்களோட பைத்தியத்தை தெளிய வைக்க நான் உங்க மக மாதிரி நடிச்சேன் ஐயா.
1: ஓ அப்படியா? அம்மா, உன்ன போல நல்ல பொண்ண நான் இதுவரையும் பாக்கலம்மா. என் பொண்ணு சுகிருதம் இறந்து போயிட்டா, இனிமே நீதாம்மா என் பொண்ணு சுகிருதம்.
3: குழந்தாய் வா என் அருகில்.
4: நமஸ்காரம் சுவாமி.
3: ஆசிரமத்தின் விதிகளை அறிவாயா நீ?
4: நன்கு அறிவேன் சுவாமி, எல்லாமே விவரமாக சொன்னார்கள்.
3: நீ ஆசிரமத்தில் சேர்ந்தால் உன் சொத்துக்கள் எல்லாமே ஆசிரமத்துக்குத்தான் சொந்தம். இது உனக்கு சம்மதம் தானே?
4: சாமி, சொத்து சுகம் மேல ஆசை இல்லாம தான் நானே ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன்.
3: நீங்க ஆசிரமத்துல இருந்தாலும் ஆசிரமம் உங்கள் சொத்துக்களை பாதுகாக்கும் அப்படிங்கறதுக்காக தான் கேக்குறேன். உங்க தகப்பனாருக்கு சொத்து இருக்கு இல்லையா?
4: ஆமா சாமி, அது ஒரு 300 ஏக்கருக்கு மேல இருக்கும்.
3: 300 ஏக்கரா? அப்படின்னா ஆசிரம பேரில் பதிவு செய்ய சிரமமா இருக்கும். அதனால என் பேர்ல எழுதலாமே?
5: உங்க பேர்ல வேண்டாம், நீங்க தலைமை குரு. நாளைக்கு இதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எழலாம் குரு. என் பேர்ல எழுதுனா இந்த பிரச்சனையே வராது.
3: குழந்தாய், ஆசிரமத்தை சற்று சுற்றி பார்த்து விட்டு வா.
4: அப்படியே ஆகட்டும் சாமி.
3: டேய், நான் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க என்னடா பேச்சு? அதான் என் பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வைக்க சொல்லிட்டேன்ல, பின்ன என்ன? உனக்கு ஒரு பங்கு தரேன், சரிதானா?
5: அதெல்லாம் முடியாது. உங்களை பத்தி தெரியாதா எனக்கு?
3: உன்னால என்னடா செய்ய முடியும்?
5: என்ன செய்ய முடியும்? உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்திட்டேன் குருவே, பாத்துக்கங்க.
3: நீ உயிரோட இருந்தா
5: இப்படி எல்லாம் பண்ணீங்களே தெரியும் குருவே, இருந்தாலும் நானும் வச்சிருக்கேன் போயிட்டு
4: இருக்கேன். இந்த ரத்த கோலம் யாராவது வண்டி கொண்டு வந்த ஆஸ்பத்திரி கொண்டு போனா தான் காப்பாற்ற முடியும். வண்டி வண்டி
6: என்னங்க நடந்தது? நினைச்சு என்ன ஆக போகுது? இனி நடக்க வேண்டியதை பாருங்க.
7: செக்ரட்டரி சார், இன்னும் என்ன நடக்கணும்? ஒரே மருமகன், குடிகாரன், ஊதாரின்னு ஊரெல்லாம் ஏசுறாங்க. ஒரே மகன் என் கண்ணை போல வளர்த்தேன், ஆனா

0: இன்னைக்கு அவ கண்கிழங்கி நிக்கா. ஒரே மகன் வீடு வேண்டாம் வாசல் வேண்டாம்னு வெளியே போயிட்டான். இன்னைக்கு அவ மேல பெரிய கொலை குற்றமே இருக்கு. என்ன வாழ்க்கை!
1: நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசை விடப்படாது, இன்னும் ஆக வேண்டியது நிறைய இருக்குது. நீங்க நான் சொன்ன வக்கீலையே ஏற்பாடு பண்ணுங்க, அப்புறம் பாருங்க.
0: என்னமோ செக்ரட்டரி சார், உங்களை தான் மலை போல நம்பிட்டு இருக்கேன்.
1: நம்புங்க, தாராளமா நம்புங்க.

0: ஆசிரமத்தில் உள்ள இரண்டு குருவையும் நீதான் கொன்னதாக உண்மையில பழி சுமத்தப்பட்டிருக்கு, குற்றத்தை ஏத்துக்கிறியா?
1: இல்லைங்க அம்மா, அந்த குற்றத்தை நான் செய்யல. மனசு சரியில்லாம ஆசிரமத்தில் போய் சேரணும்னு தான் நான் போனேன். ஆசிரம விதிப்படி சொத்தை எழுதி கொடுக்க சொன்னாங்க. அப்ப ரெண்டு குருக்களுக்கு இடையே மனஸ்தாபம் வந்துச்சு. அந்த சமயத்துல என்ன ஆசிரமத்தை சுத்தி பார்க்க அனுப்பிட்டாங்க. நான் ஆசிரமத்தை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. போய் பார்த்தா ரெண்டு குருவும் ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி கத்தியால குத்திக்கிட்டு ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்தாங்க. பக்கத்துல இருந்தவங்களை வச்சு அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தேன். நான் ஏதும் தப்பு பண்ணலம்மா.
0: கொலை நடந்த இடத்துல நீங்க மட்டும் தான் இருந்திருக்கீங்க. நீங்க வந்த பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ரெண்டு குருவும் மனஸ்தாபத்தாலதான் குத்திக்கிட்டாங்கன்னு நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு?
1: அம்மா, கொலை நடந்த அன்னைக்குத்தான் முதன் முதல்ல நானே அந்த ஆசிரமத்துக்கு போனேன். அவங்க யாரு, என்ன செய்யறாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் உண்மையத்தான் சொன்னேன்.
0: உங்க வக்கீல கூப்பிடுங்க.
2: Well, with humble respects, Your Honor, கொலை செய்யப்பட்ட இரண்டு குருமார்கள் மீதும் பொதுமக்களை ஏமாற்றி சொத்தை பிடுங்குவது, அவர்களிடம் பணம் வசூலிப்பது, நகைகளை அபகரிப்பது என பல்வேறு பிரச்சனைகளில் அவர்கள் மீது தலைமை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த புகார்களுக்கான நகலை தங்கள் மேலான பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன் யுவர் ஆனர்.
0: இந்த புகார்களிலிருந்து ஆசிரமம் முறையாக செயல்படவில்லை என தெரிகிறது. சரி, குருமார்கள் இருவருக்கும் பகையால் தான் தங்களுக்குள்ளாக தாக்கிக் கொண்டார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா?
2: Of course, Your Honor. ஆசிரம வரவு செலவு கணக்கு சம்பந்தமாக அவர்களுக்குள் ஏற்கனவே பிணக்கு ஏற்பட்டுள்ளது. அது சம்பந்தமாக தலைமை காவல் நிலையத்தில் ஒரு புகாரும் உள்ளது. For your kind perusal, the FIR copy is submitted to you. Your Honor, எனது கட்சிக்காரர் அவரது மன அமைதிக்காக ஆசிரமத்திற்கு செல்கிறார் என்பதை யாரையும் கொலை செய்யும் நோக்கத்தோடு அவர் நிச்சயம் செல்லவில்லை. ஆதலால் நிரபராதியான எனது கட்சிக்காரரை தயவு செய்து விடுதலை செய்யும்படி மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor.
0: இந்த வழக்கிற்கு வக்கீல் சமர்ப்பித்த ஆதாரங்கள் மூர்த்தி நிரபராதி என்பதற்கு போதுமானதாக உள்ளது. ஆகவே நீதிமன்றம் இந்த வழக்கில் இருந்து அவரை விடுதலை செய்கிறது. ஆசிரம செயல்பாடுகளை அரசாங்கமே கண்காணித்து நடத்த இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.
1: வக்கீல் ஐயா, என்ன தூக்கு மேடையில இருந்து காப்பாத்திட்டீங்க. நீங்க தான் என் கண்கண்ட தெய்வம். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னே தெரியலையே.
2: அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க நேர மிஸ்டர் பர்மா பாலு வீட்டுக்கு போறீங்க. அவரோட பொண்ண கல்யாணம் செஞ்சுக்கிறீங்க, புரியுதா?
1: வக்கீலையா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே அமிர்தங்கிற ஒரு பெண்ண உயிருக்கு உயிரா காதலிச்சு. ஆனா தீ விபத்துல அவளும் அவர் குடும்பமும் இறந்துட்டாங்க. அதனால எனக்கு கல்யாணம்ங்கிற விஷயத்த பத்தியே.
2: மிஸ்டர் மூர்த்தி, இது எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ நீங்க சுகிருதத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அமிர்தத்துக்கு எந்த விதத்திலையும் துரோகம் செய்ய போறது இல்ல. ஆல்ரைட், நான் கிளம்புறேன்.
3: எனக்கு இப்போ பெரிய அதிசயமாவே தெரியுதுங்க. நம்ம வீட்டுல அமிர்தம் அமிர்தன்னு ஒரு வேலைக்காரி இருந்தா, அச்சி அசல அவள மாதிரியே சுகிர் இருக்கா. என்ன ஒரு அதிசயம். ஒருவேளை பையனுக்கும் இஷ்டம் இருந்தாலும் இருக்கும்.
4: சந்தேகமே இல்ல. அத பாருங்க.
1: என்ன வழக்குல இருந்து காப்பாத்தின வக்கீல் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னார். அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் அமிர்தத்தை பாக்குற மாதிரியே இருக்குதுன்னு சொன்னேன். அவ்வளவுதான்.
5: எப்படி இருப்பா உங்க அமிர்தம்?
1: சுருக்கமா சொல்றேன், பட்டு புடவை உடுத்தி பட்டிக்காட்டு பார்வையில ஏழை பெண்ணு எப்படி இருப்பாளோ அப்படி இருப்பா என் அமிர்தம்.

0: டே மணி, கல்யாணம் தான் இப்படி தாண்டா இருக்கணும். எனக்கு என் மாமனார் கல்யாணங்கிற பேர்ல ஒண்ணு நடத்தி வச்சாரு.
1: வரமா, போதும், அதிகமா பேசாது. உனக்கு பொண்ணு கொடுத்துட்டோங்கிறதுனால நீ செய்யற எல்லா அநியாயத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது தலைவிதி இல்ல.
0: மூர்த்தி, ரொம்ப துள்ளாத தம்பி, நீ பணக்கார வீட்டு பையன், சொகுசா வாழ்ந்திருப்ப. என் கஷ்டம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? நான் யாரு மாமா? நான் யாரு? ஜமீன் வேதாச்சலத்தின் மர்மகன். இப்படித்தானே எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? டே மணி, ஊருக்குள்ள எனக்கு என்ன பேருன்னு தெரியுமாடா? குடிகாரன், பெரியன், கூத்தி கண்ணன், கொண்டாட்டிய கொடுமைப்படுத்துறவன், மாமனார் மனச புண்படுத்துறவன். இவ்வளவையும் நான் ஏன் செஞ்சேன் தெரியுமா? இதோ நிக்கிறாரே வேதாச்சலம், வாழ்க்கை முழுக்க இவருக்கு வேதனைய மட்டும்தான் தரணுங்கிற ஒரே காரணத்துக்காக. ஏ மூர்த்தி, என்ன எல்லாருக்கும் நான் பேசுறத கேட்டா பயமா இருக்கா? அன்னைக்கு கோர்ட்ல மட்டும் எல்லாரும் நான் பேசுறத கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தீங்க, இன்னைக்கு என்ன? வாய திறந்து பேசுப்பா, பேசு.
2: பரமானந்தா, என்ன சொல்ல நீ? அன்னைக்கு நீ கோர்ட்டுக்கே வரலையே.
0: சார், கோர்ட்ல நான் இல்லதான், மூர்த்திக்காக வாதாடினானே ஒரு வக்கீலு, அந்த வக்கீலே நான் தான் சார்.
1: நீயா என்ன தூக்கு மேடையில இருந்து காப்பாத்தின? நீயா வடநாட்டு வக்கீல்? உனக்கா எம்எல்ஏ இறக்கும்? ஐயோ, நம்ப முடியலையே.
0: அட படிச்ச முட்டாளே. மூர்த்தி கேளு, நான் நல்லா படிச்சு பட்டம் வாங்கினவன்டா, வேலை கிடைக்கல, வேற வழி இல்ல. டேய், காட்டுல கணக்கெழுத போன ஆனந்தன்டானா ஆனந்த? என்ன மேவார் விலாச மைனர் நினைச்சு சரசாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு உங்க அப்பா. இந்த நிக்கிறாரே சீமான் வேதாச்சலம், உன் தங்கச்சி சரசாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டதே என் வேதனைய வெளிப்படுத்துறதுக்குடா. உங்க அப்பா பணத்தாசை பிடிச்சு எத்தனையோ ஏழைகளை கசக்கி புழிஞ்சிருக்காரு. அவரால் அவதிப்பட்ட மனுஷங்கள்ல எங்க அப்பா, எங்க அப்பா ஒருத்தர், பக்கத்து ஒரு சுந்தரம்னு பேரு. பட்ட கடனுக்காக வீட்டையும் தோட்டத்தையும் உங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. பாவண்டா அந்த மனுஷன், வீட்டை இழந்த எங்க அப்பாவ ஜெயில தள்ளுறதுக்கு துடிச்சாருடா இந்த தயாள மூர்த்தி. உங்க அப்பா பாவண்டா, எங்க அப்பா ஏழை, என்னடா அவரால செய்ய முடியும்? மரக்கிளையில பொணமா தூங்குனாரா, எந்த ஒரு பிள்ளையும் பார்க்க கூடாதுன்னு நான் பார்த்துட்டா. எங்க அப்பாவை கொன்ன பாதகனை நான் கொடுமைப்படுத்தினது குத்தமா சொல்லு. சரசா ஜவா, நீ சொல்லு, உங்க அப்பாவை நான் கொடுமைப்படுத்தினது குத்தமா? மூர்த்தி நீ சொல்லு, உங்க அப்பாவை கொடுமைப்படுத்தினது குத்தமா? மிஸ்டர் பர்மா பாலு, நியாய தர்மம் எல்லாம் தெரிஞ்சவர் சார் நீங்க, நீங்க சொல்லுங்க, வேதாச்சலத்தை நான் கொடுமைப்படுத்தினது குத்தமா? ஐயா வேதாச்சலம், இப்போ என்ன பாக்குறதுக்கே உங்களுக்கு கூசுதா? நீங்களே சொல்லுங்க ஐயா, உங்களை நான் கொடுமைப்படுத்தினது குத்தமா?
3: நான் தாங்க, நான் தான் யோசனை சொல்லி கொடுத்தேன்.
0: ஆமா, அந்த யோசனை படிதான் வேதாச்சலத்தோட மருமகனான உடனேயே என் அட்டகாசத்தை ஆரம்பிச்சிட்டேன். வேதனையால அவர் கஷ்டப்படும் போது என் கண் குளிர பார்த்தேன். அது மட்டுமா, மூர்த்திக்கும் இவருக்கும் நான் தான் சண்டைய மூட்டி விட்டேன். பணக்கார வீட்டு பொண்ண இவர் கண்ணு முன்னாடியே காய்கறி விக்கிற மாதிரி செஞ்சேன். இவ்வளவையும் நான் ஏன் செஞ்சேன், எதுக்காக செஞ்சேன்? இதோ நிக்கிறாரே இறக்கமே இல்லாத அந்த வேதாச்சலம், இவரோட பணத்துமுறை ஒடுக்க. என் மனசு சாந்தி அடையறதுக்கு நான் வஞ்சம் தீர்த்துக்கிடணும் நினைச்சேன். வெற்றி எனக்கு தான் வெற்றி.
4: ஆனந்தா, போதும்பா, போதும், போதும் எனக்கு இந்த தண்டனை. ஆனந்தா, என்ன மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிருப்பா. என்னால உன்ன போல எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்களோ எனக்கு தெரியாது. பாழும் பணத்தாசையால, பண திமிரினால நான் பல ஏழைகளை கொடுமைப்படுத்திட்டேன்பா, அது உண்மைதான். ஆனா உன்னை இதுவரை பெரிய துஷ்டன்னு நினைச்சேன், இப்போதான் உண்மை புரியுது. நீ எவ்வளவு நல்ல பிள்ளை, என்ன மன்னிச்சிருப்பா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு.
0: ஏழை சுந்தரத்தோட மகன், இப்போ பணக்கார வேதாச்சலத்தோட மருமகன். அது மட்டுமா, இதோ மணவறையில உட்கார்ந்து

0: இந்த மணமகள் பேங்கர் மிஸ்டர் வர்மா பாலுவின் ஒரே மகள். இந்த பொண்ணை யாரு நினைக்கிறீங்க?
1: சரியா சொன்னீங்க, ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். அமிர்தம் தான் சுகிருதம், என் வளப்பு பொண்ணு.
2: என்ன? ஏன் அமிர்தம் தான் சுகிருதமா? அமிர்தம் சுகிருதம் ரெண்டும் நீதானா?
0: மாமா நல்லா கேளுங்க, நான் இப்பவே உங்க வீட்டை விட்டு கிளம்புறேன். உங்க பணம் ஜாதி அந்தஸ்து இது எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நான் ஜெயிச்சுட்டேன், பணி வாடா கிளம்புவோம்.
3: நில்லுங்க, நீங்க இல்லாத இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை? நானும் உங்களோடவே வந்துடுறேன்.
2: ஆமா ஆனந்தா, நீ இல்லாத இடத்துல இனி யாருக்கும் இடம் இல்லை. நீ போற வழிதான் சிறந்த வழி, நானும் உங்களோட வர்றேன்.
3: நீங்க போயிட்டீங்கன்னா எனக்கு மட்டும் இந்த வீட்டுல என்ன வேலை? நானும் உங்க கூடவே வர வேண்டியவதா?
4: நில்லுங்க நில்லுங்க, எல்லாரும் நில்லுங்க. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். இனி உங்களுக்கு வேற உலகம், எனக்கு வேற உலகம்னு இல்ல. ஆனந்தா பாப்பா சரசா, பணத்தாசை பிடிச்ச இந்த பாவிய திருத்திய உன் புருஷ ஆனந்தனோட நீ ஆனந்தமா வாழணுமா? ஆனந்தமா வாழணும். அமிர்தம் வாமா, உன்னோட உண்மையான காதலால ஜாதி பேதத்தையே உடைச்சி எரிஞ்சிட்டமா, உடைச்சி எரிஞ்சிட்ட. நீ உன் புருஷ மூர்த்தியோட சுகமா வாழணுமா? நல்லா இருப்பீங்க எல்லாரும். பர்மா பாலு வாருமையா, நாம புறப்படுவோம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது வேலைக்காரி வானொலி நாடகம். நடித்திருந்தோர் இ முருகன், பி சுமித்ரா தேவி, எல் சுப்பிரமணியன், பி உஷா, எஸ் சபரிநாத், ஜமீன் எம் சின்னதுரை, எஸ் தென்கரை முத்து, எம் எட்விஜ், பி பிரேம்குமாரி, கே காளிமுத்து, எஸ் முத்துக்குமார் ஆகியோர். மூலக்கதை சி என் அண்ணாதுரை அவர்கள். வானொலி நாடக வடிவம் கே பாலமுருகன். அமைப்பில் உதவி ஜமீன் சின்னத்துறை. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு ஆகாசவாணி திருநெல்வேலி.

பூத்தல் அதிசயமோ, இளநீர் காய்க்கும் கொடிதோ, இது என்ன கூத்தல் அதிசயமோ, இளநீர் காய்க்கும் கொடிதோ, பருவம் அடைந்தால் ஒரு பஞ்சம் இல்லை, அடடா பிரம்மன் அவன் கஞ்சன் இல்லை.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீனிவாசன். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உயரங்களை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர், நாடு தனது தொழில்நுட்ப திறன்களை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக கூறினார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS மகேந்திரகிரி நவீன போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் அண்மையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த கப்பல் கட்டமைப்பிற்கு தேவையான 75% அதிகமான பொருட்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக தெரிவித்த பிரதமர், இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் பினாக்கா தொலைதூர ராக்கெட் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதையும் நினைவு கூர்ந்தார். ஜல்சக்தி திட்டத்தின் கீழ் இதுவரை 662 கிராமங்களில் 60,000-க்கும் மேற்பட்ட நீர் பாதுகாப்பு மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டல் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. 500-க்கும் மேற்பட்ட செயலிழந்த ஆழ்துளை கிணறுகள் மேம்படுத்தப்பட்டு நிலத்தடி நீர் செறிவூட்டல் கிணறுகளாக மாற்றப்பட்டுள்ளதாகவும், 2,500-க்கும் மேற்பட்ட புதிய நீர்நிலைகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய குடும்ப அட்டைகள் பெற இனிவரும் காலங்களில் விண்ணப்பம் சரிபார்ப்பு முடிந்தவுடன் தபால் மூலம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், முக அங்கீகாரம் மூலம் குடும்ப அட்டைக்கு பொருட்கள் வழங்கும் முறை பரிசோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்றும் என மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளத்தில் மீனவர்களுக்கு செயற்கைக்கோள் தொலைபேசிகளை வழங்கி பேசிய அவர், மீனவர்களை பாதுகாப்பதில் அரசு முன்னுரிமை அளிப்பதாக கூறினார். திருச்சி பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா பேராலயத்தில் நடைபெற்று வரும் 146வது ஆண்டு பெருவிழாவில் இன்று திருவிழா திருப்பலி மற்றும் தேர்பவனி நடைபெறுகிறது. ஹரேரையில் நடைபெறும் ஜிம்பாப்வேவுக்கு எதிரான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்றுமுன் 18 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஆரவாரம். ஆம் நேயர்களே, உங்களுக்கு தேவையான பல பயனுள்ள செய்திகளை பகிர்வதோடு உங்கள் மாலை பொழுதை ராகங்களால் நிறைக்க நெஞ்சை வருடும் எண்ணற்ற இனிமையான பாடல்களையும் அள்ளித்தரப்போறோம். இணைஞ்சிருங்க.

6:08 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நாம் கேட்டிணைஞ்சிருக்கோம் ஆரவாரம். ஆரவாரம் தரும் முதல் தகவல் யாருக்கு அப்படின்னா, பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் அகரம் சீகூர் உள்ளிட்ட கிராம பொதுமக்களுக்கு தான் என்ன செய்தி அப்படிங்கிறத நீங்களே கணிச்சிருப்பீங்க. பெரம்பலூர் மாவட்டம் தேனூர் மற்றும் கீழப்பெரம்பலூர் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நாளை நடைபெற இருக்குதுங்க. அதனால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய புதுவேட்டக்குடி, காடூர், வெள்ளலூர், இழுப்பையூர், தேனூர், கோவில்பாளையம், துங்கபுரம், நமக்குணம், என்குடிகாடு, பழமலைநாதபுரம், சொக்கநாதபுரம், காரைப்பாடி, வயலப்பாடி, வி கீரனூர், வயலூர், கருப்பட்டாங்குறிச்சி, கீழப்பெரம்பலூர், வேள்விமங்கலம், வீரமநல்லூர், அங்கனூர், சிவராமபுரம், சன்னாசி நல்லூர், குழுமூர், எம்கே நல்லூர், பிகே நல்லூர், அகரம் சீகூர் மற்றும் கிளியப்பட்டு இந்த பகுதிகளில் காலை 9 முதல் பராமரிப்பு பணிகள் முடியும் வரை மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முன்னேற்பாட்டோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் கொடுக்குற தகவல். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: நேரம் 6:15. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் கேட்டுட்டு இருக்கோம். ஆரவாரம் நிகழ்ச்சியில் அடுத்து
1: ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை சிறு வயசுல இருந்தே பழக்கப்படுத்திருங்க, அப்பதான் அதை உங்களுக்கு வழக்கமா மாறுங்க. தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ சித்தர் அவர்கள்.
2: சரிவிகித உணவு அப்படின்னா அத மூன்று நிலையில நம்ம முதல்ல வச்சுக்கோம். அதான் ஒரு முக்கோணம் மாதிரி வச்சுக்கிட்டு 1, 2, 3னா சரிவிகித உணவு என்பது முதல் நிலை. ரெண்டாவது நிலை அந்த உணவில் நஞ்சு இருக்கக்கூடாது, நஞ்சு இல்லாத நிலை 2. அது மூணாவது பார்த்தீங்கன்னா ஊட்டச்செறிவு இருக்க வேண்டும். இது மூணு சேர்ந்ததுக்கு பேர் தான் சரிவிகித உணவு. இப்போ அரசியை பார்த்தீங்கன்னா செறிவூட்டப்பட்ட தானியங்களை அரிசியை காய்கறிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இயற்கையில் ஏதோ செறிவூட்டப்படாதது போல இப்போ நம்ம செய்ய வேண்டிய நெருக்கடி. ஏன்னா அந்த மாதிரியான இன்னைக்கு பெண் பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை பார்க்குறப்ப இரத்த சோகை வருது. அப்போ அதுக்கு அயன் ஃபோர்டிஃபைடு ரைஸு வெஜிடபிள்ஸ் இப்படிலாம் வர்றோம். அப்போ எல்லாருடைய பார்வையுமே சரிவிகித உணவு ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் 2 வேளை தான் சாப்பிட்டாங்க, எல்லா ஊட்டச்சத்தோடு இருந்தான். நம்ம 3 வேளை இல்லை, 4-5 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் எதுவுமே கிடைக்கல. ஒரு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா முதல்ல கரிமம் சத்து வேணும், கார்பன் சொல்கிறது. அதுக்கு அடுத்தது வாட்டர் வேணும், நீர்ச்சத்து வேணும். அதுக்கு அடுத்தது உயிர் சத்து, ஆக்சிஜன் வேணும், பிராணவாயு. அதுக்கு அடுத்தது விட்டமின்ஸ் வேணும். அதுக்கப்புறம் தாது உப்புக்கள், மினரல் சால்ட். இதுக்கப்புறம் கொழுப்பு வேணும், எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்னு. அதுக்கு அடுத்தது புரதச்சத்து, புரோட்டீன். புரோட்டீனுங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், டின்ச்சர் மாதிரி, அதாவது ஒரு ரிப்பேர் பண்ணுறதுக்காக தேவைப்படுறது. நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதை ரீசெட் பண்ண, ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு புரோட்டீன் இஸ் பேட்லி ரிக்வயர்ட். அதுக்கு அடுத்தது கார்போஹைட்ரேட். இது எல்லாத்தையும் விட நிறைவாக நார்ச்சத்து வேணும். இது எல்லாம் தாங்க ஊட்டம்ங்கிறது. இது எங்கே இருக்கு? புரோட்டீனுக்கு ஒன்று சாப்பிட்றது, அதுக்கு ஒன்று சாப்பிட்றது, இதுக்கு ஒன்று சாப்பிட்றது, வாழ்க்கை பூரா தின்னுக்கிட்டே இருக்கணும். ஒரே ஒரு பொருள் எடுத்தீங்கனாலும் அது அரிசியாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், அதில் எல்லா சத்து இருக்குது. அதை நீங்கள் எங்கெங்கெல்லாம் கெடுக்குறீங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணுறோம். அல்ட்ரா ப்ராசஸிங் பண்ணுறப்ப ஐயா சமீபத்தில் ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மேலை நாடுகளில், அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு நம்மளே சாப்பிட்றோம், நிறையா சாப்பிடுவோம், நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்போம், பேரப்பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்போம். அந்த ப்ராசஸ் ஃபுட்டுங்கிறது கிட்டத்தட்ட 20-40%

0: டிவுக்கு இணையான எஃபெக்டை தருவோங்கிறத உலக அளவில் பதிவு பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதைத்தான் வாங்கி தர்றோம். இப்போ சரிவிகித உணவை ஒரு புரிந்து கொள்வதற்காக இதை சொல்கிறப்ப, கூடுதலாக இன்னொன்று என்ன செய்யணும்னா, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு ஒன்று இருக்குது நம்ம தேசியத்தில். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த 5 வயசு கீழே இருக்கிறவங்களில் வெகுவாரியான பிள்ளைகள் ஸ்டன்டர்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி குன்றிய நிலையில் இருக்காங்க. வாஸ்டிங் சொல்லக்கூடிய அந்த உயரத்திற்கு ஏற்ற இடை இல்லாமல் இருக்காங்க. இதெல்லாம் எதனால வந்துச்சுன்னா, அந்த குழந்தை உருவானுச்சு இல்லையா தாய் கருவில், அப்போ அந்த தாய் உண்ட உணவும் பிறந்த உடனே இந்த பிள்ளைக்கு கொடுக்குற உணவும் நம்ம இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். உணவால் உடலை சம்பாதிக்கணும், அனுபவத்தால் அறிவை சம்பாதிக்கணும், இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஆரோக்கிய வாழ்வு. முதல் நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்கய்யா, சாப்பிடாமல் இருங்கய்யா, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த உடல் உயிர் வாழ்வதற்கு ஒரு திடப்பொருள் திரவப்பொருள் ஏதோ ஒன்று வேணும், அதுக்கு பேர் தான் சரிவிகித உணவுன்னு நம்ம வந்து தட்டை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு பேர் கெமிக்கல் எனர்ஜி. அந்த வேதியியல் ஆற்றல் என்பது உணவால் பெறக்கூடியது. இது மட்டும் வாழ்க்கை இல்லை, இது மட்டும் உடலை நிர்ணயம் பண்ணலை, அதுக்கு அடுத்து தெர்மல் எனர்ஜின்னு ஒன்று வேணும். சரிவிகிதம் இதுதான். அது என்னையா தெர்மல் எனர்ஜி, அது சூரிய ஒளி வெப்பம் இருக்கு இல்லையா, அந்த வார்ம்த், அந்த அணைவு, அது தெர்மல் எனர்ஜி. அது இருந்தால் தான் சாப்பிட்ட சாப்பாடே வேலை செய்யும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி ஒன்று வேணும். உங்கள் கால் இருக்கு இல்லையா, மண்ணில் படுமையானால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை உங்கள் உடல் உறிந்து கொள்ளும், அப்போ உங்கள் உணவு வேலை செய்யும். சரிவிகிதம் என்பது சோற்றை மட்டும் பார்க்காமல் இதை சேர்த்து பார்வை நமக்கு வேணும். அதுக்கு அடுத்தது மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜி என்பது நம்ம அன்றாட வேலைகள் செய்கிறோம் இல்லையா. பழைய காலத்தில் நம்ம தாத்தாக்கள்லாம் பாட்டிக்கள்லாம் எல்லா வேலையும் செஞ்சாங்க, அதனால ஆரோக்கியமா இருந்தாங்க. சரிவிகிதம் பேசப்படவில்லை, கடைபிடிக்கப்பட்டது. இன்னைக்கு பேசப்படுகிறது, கடைபிடிக்கப்படவில்லை.
1: சரிவிகித உணவு குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளை வழங்கினாங்க தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ சித்தர் அவர்கள்.

6:24 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் கேட்டுட்ருக்கோம். ஆரவாரம் தரும் அடுத்த தகவல் யாருக்கு அப்படின்னா, 10th+2 முடிச்சுட்டு கல்லூரி சேரணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான். நம்ம பெரம்பலூர் மாவட்டம் கீழ்கணவாய் கிராமத்தில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 முழுநேர தொழில்நுட்ப பயிற்சியுடன் கூடிய பட்டய படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைப்பியல் துறை, இயந்திரவியல் துறை, மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை, கணிப்பொறியியல் துறை, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆட்டோமேஷன் மற்றும் ரோபோட்டிக்ஸ், டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, இந்த தொழில்நுட்பங்களில் நீங்கள் படிக்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலுக்கு நீங்கள் கல்லூரியை நேரடியாக தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். அல்லது 4-3-2-8 இந்த முன்னிணைப்பு என்னோடு 243-200 அப்படிங்கிற இந்த எண்ணை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளை நம்ம கேட்டு இணைஞ்சிருக்கோம். ஆரவாரம் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகளை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.
1: அந்த இயரிங்க காட்டுங்க, போச்சுவோம் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
2: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து
1: எங்க?
2: கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
3: நோ ப்ரோக்கரேஜ்,
2: நோ ஹிடன் ஃபீஸ்.
3: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல, ஆப்க்கு.
2: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
6: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மழை நீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மன் கி பாத் உரை மூலம் மக்களின் சேவைகளையும் சாதனைகளையும் பிரதமர் உலகறிய செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ரிஷிகாந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
7: மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்துக் கொண்டார்கள்.
6: பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
7: நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான

0: உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாள் அன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏற்றுவோம். பாதுகாப்பான, திறமை மிகுந்த, தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள்.
1: விளையாட்டுத் துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
0: நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். பி.வி. சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983 ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது.
1: இதேபோல் அறிவியல் ஒலிம்பியாடிலும் நமது மாணவர்கள் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார்.
0: நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள்.
1: கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார்.
0: மனம் நிறை நாட்டு மக்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ண கொடி இருக்கிறது. இந்த மூவண்ண கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ண கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ண கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள், ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இதற்கிடையே நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் ஆற்றி வரும் சேவைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று வேலூர் அருகே சங்கரன்பாளையத்தில் பிரதமர் ஆற்றிய மன் கி பாத் உரையை பொதுமக்களோடு இணைந்து கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், கார்கில் வெற்றி தினத்தை கொண்டாடுகின்ற இன்றைக்கு கார்கில் வெற்றி தினத்தில் பங்களித்த ராணுவ வீரர்களுக்கும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதோடு அவர்களுடைய வீரத்தை போற்றும் விதமாக உலகிற்கு எடுத்து செல்லிருக்கிறார்கள். அதே போல கிளாஸ்கோவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த போட்டியில் நம்மளுடைய பாரதத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்களுடைய பங்களிப்பை பற்றியுள்ள, அதே மாதிரி ஜப்பான் பேட்மிண்டன் போட்டியில் நம்மளுடைய சகோதரி பி.வி. சிந்து அவர்களுடைய வெற்றியை பற்றி இன்றைக்கு பேசினோம். அதுபோல் ஒவ்வொரு பகுதியிலும் மரம் நடுவதனுடைய அவசியம், நீரை சேமிப்பதனுடைய அவசியம், உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்கின்ற அல்லது உள்ளூர் பொருட்களை சந்தைப்படுத்துதல், மகளிர் சுய உதவிக்குழுவினுடைய பொருட்களை வெளி உலகத்திற்கு எடுத்து செல்வது, இப்படி இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியானது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நேரடியாக நம்மளுடைய தேசத்தினுடைய குடிமக்களுடன் கலந்து கொண்டு அவர்களுடைய சாதனைகளை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட ரமணன் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி நுகர்

பொருள் வாணிப கிடங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நியாய விலைக் கடைகளில் முக அங்கீகாரம் மூலம் பொருட்களை வழங்கும் முறை பரிசோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்றும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளத்தில் 74 மீனவர்களுக்கு செயற்கைக்கோள் தொலைபேசிகளை வழங்கி அவர் பேசினார். மீனவர்களின் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையிலேயே இந்த தொலைபேசிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் கைரேகையை புதுப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நகர்ப்புற வனப்பகுதியை உருவாக்கும் பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை

0: உருவாக்கும் பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனைகளின் போது 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் நேரிட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ரிஷி காந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 60 கிலோ பளுதூக்கும் பிரிவில் அவர் பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 200 மீட்டர் தொடர் நீச்சல் பிரிவில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லூக் மெண்டோங்கா முதலிடத்தில் உள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா மீண்டும் முதலிடத்தை பிடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மன் கி பாத் உரை மூலம் மக்களின் சேவைகளையும் சாதனைகளையும் பிரதமர் உலகறிய செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவைக்கு அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ரிஷி காந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மூன்று மாதங்களில் பணம் டபுள்.
2: ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா.
1: என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே,
3: நாளைக்கு இங்க இருக்காது.
4: நீ எப்பவாவது 5 ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா?
2: இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதுதான்.
4: RBI சொல்லுது, உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும்.
3: ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க.
4: ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்தும் தான்.
5: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: 7:10 ஆகாஷ்வாணி வேலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ மோகன்.
1: மத்திய மாநில அரசுகள் இயற்கை வேளாண்மை சாகுபடிக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து விவசாயிகளை ஊக்குவித்து வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பாரத பாரம்பரிய காய்கறிகள் மற்றும் விதை திருவிழா நடைபெற்றது. இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 2000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். திருவிழாவில் விதை பாதுகாவலர்களுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டது. இயற்கை வேளாண்மை சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் பாரம்பரிய காய்கறி வகைகள், பழங்கள், பூக்கள், மூலிகை செடிகள், கிழங்கு வகைகள், கீரை வகைகள் என 8-க்கும் மேற்பட்ட விதை ரகங்கள் மற்றும் 300-க்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இதனை விவசாயிகள் பார்வையிட்டு அதிக அளவில் வாங்கி சென்றனர். விவசாயிகள் இயற்கை வேளாண்மை மற்றும் அங்கக வேளாண்மையை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அதனை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி திரு சங்கர் தெரிவித்தார்.
2: மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அங்கக வேளாண்மையை வந்து விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லி அதன் மூலியமா அவங்களுக்கு வந்து என்னென்ன பயன்பாடுகள் இருக்கும் அப்படிங்கறது வந்து நிறைய திட்டங்களை வந்து பயன்படுத்திட்டு இருக்கு. காய்கறிகள் வந்து உரங்கள் போடாமையே வந்து பாத்தீங்கன்னா அங்கக வேளாண்மையில எப்படி எல்லாம் வளர்த்தலாம், எந்த மாதிரி லாபம் ஈட்டலாம், அந்த மாதிரியான புதிய தொழில்நுட்பங்களை நாங்க கத்துக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நஞ்சு இல்லாத விவசாயம், அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ஆரோக்கியமான காய்கறிகளை உற்பத்தி செய்யறது எப்படிங்கறது வந்து நாங்க இந்த விழாவில் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
1: இயற்கை விவசாய திரு இளங்கோவன் கூறும்பொழுது
3: பாரம்பரிய விதைகள் வந்து காட்டுக்காக வந்திருக்கிறோம். இங்க நம்ம மட்டும் வந்து 300 ரகமான பாரம்பரிய நெல் விதைகளை வந்து நாங்க வந்து பாதுகாத்து வரோம். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இங்க கண்காட்சிக்கு பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து காட்சிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கிறோம்.
1: இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வேலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் அண்மையில் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரீலா அலெக்ஸ் கொடியசைத்து துவக்கி வைத்து போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டனர். பின்னர் போதைக்கு அடிமையாவதை தவிர்க்கவும் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் என்ற முழக்கத்துடன் மாரத்தான் ஓட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர்,
4: நீங்க மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எப்படி ஹெல்த் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம மைண்ட டைவர்ட் பண்ணி ஹெல்தி லைஃப் வாழணும் அப்படின்ட்டு யூ ஆல் ஹாவ் டு ஸ்டாண்ட் அஸ் அன் அம்பாசிடர். ஓகே, சோ வி ஆல் ஹாவ் டு சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் வி ஆல் ஹாவ் டு வர்க் டுவர்ட்ஸ் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு.
1: நபார்டு வங்கி மற்றும் தனியார் அறக்கட்டளை சார்பில் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே தேவரிஷி குப்பம் கிராமத்தில் எல் நினோ மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை நபார்டு வங்கியின் தமிழ்நாடு தலைமை பொது மேலாளர் மனோஜ் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய நபார்டு வங்கியின் வேலூர் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் திரு ஸ்ரீபாதராஜன்,
5: நார்மலா நபார்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஐடிஎஃப் ஃபண்ட்னு ஒரு ஃபண்ட் இருக்கு, கிராம

0: கட்டமைப்பு நிதி. சோ இது வந்து நபார்டு வங்கி சார்பா மாநில அரசாங்கத்துக்கும் அரசாங்கம் சார்ந்த நிதி நிறுவனங்களுக்கும் போற கடன். நீங்க வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இல்ல டபிள்யூஆர்டி வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், சிஎஸ்சி மாதிரி கார்பரேஷன்ஸ் ஆகட்டும், சோ இதுக்கு வந்து நபார்டு வங்கி மூலமா கடன் தந்து இது போல செயல் திட்டங்களுக்காக இது பண்ணது. வேலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1996ல இருந்து இந்த ஸ்கீம் போயிட்டு இருக்கு. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நபார்டுல இருந்து வேலூர் மாவட்டத்துக்கு மட்டும் இந்த நீர் மேலாண்மை சம்பந்தமா நபார்டு வந்து கிட்டத்தட்ட 494 கோடி கடனா கொடுத்திருக்கு, வெறும் நீர் மேலாண்மைக்கு மட்டும். இது போக மற்ற ஆக்டிவிட்டீஸும் கொடுப்பாங்க. இதன் மூலமா எங்க நபார்டு ரெக்கார்டு படி கிட்டத்தட்ட 180,000 ஹெக்டேர் பரப்பளவு நீர் மேலாண்மைக்கோ பயன்பட்டு வந்திருக்கு. நம்ம கேவி குப்பம் பிளாக் வந்து ரெக்ரியேஷனல் பிளாக்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து மத்திய அரசாங்கத்தோட நீதி ஆயோக்னால தமிழ்நாடு முழுக்க ஒரு 16 பிளாக் வந்து ஆஸ்பிரேஷனல் பிளாக்னு இது பண்ணிருக்காங்க. ஆஸ்பிரேஷனல் பிளாக்னா கொஞ்சம் பின்தங்கிய பிளாக்னு அர்த்தம், அதாவது இவங்களுக்கு இன்னும் வளர்ச்சி தேவை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், அதனாலதான் ஆஸ்பிரேஷனல் பிளாக்னு சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா கேவி குப்பம், ஆற்காடு, திமிரி இது மூணு தான் வந்து ஆஸ்பிரேஷனல் பிளாக்கா இருக்கு. சோ 16 பிளாக்ல 3 பிளாக் இங்க. இந்த ப்ராஜெக்டோட ரிசல்ட்டுக்கு ஏத்த மாதிரி இதை வந்து பெரிய லெவல்ல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நபார்டு மூலமா செயல் திட்டங்கள் எடுக்கப்படும்.
1: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ மோகன். ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி தமிழில் செய்திகள் தொடரும். ஆகாஷ்வாணி

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு பாகிஸ்தான் செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 193 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த கிராம திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் இருந்து பங்கேற்ற 400 மேற்பட்ட இளையோருடன் காணொலி வாயிலாக உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கிராமங்களின் வளர்ச்சி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உறுதி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்கள் முந்தைய ஆட்சிக் காலத்தில் புறக்கணிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தற்போது அப்பகுதிகளில் வளர்ச்சியை உறுதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராம மக்களின் நாட்டு பற்று போற்றுதலுக்குரியது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இதனிடையே இந்த திட்டத்தின் கீழ் காஷ்மீர் சென்றது மறக்க இயலாத அனுபவத்தை வழங்கியதாக தமிழகத்தின் திண்டுக்கலைச் சேர்ந்த மாணவி காவ்யா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நான் வந்து காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்கேன். தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு 15 பார்ட்டிசிபென்ட் வந்து செலக்ட் ஆயிருந்தோம். விச் இஸ் வைப்ரன்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம்காக 15 மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் கேம்புக்கு போயிருந்தோம். பேஸ் கேம்ப் வந்து ரெக்காங் புயோல வந்து இருந்துச்சு. 3 days வந்து அந்த கிளைமேட்டை அடாப்ட் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணாங்க. ஒரு 7 days கேம்ப் வந்து டோட்டலா வந்து ஒரு 25 வில்லேஜஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களோட கல்ச்சர்ஸ் பத்தி நிறைய கத்துக்கிட்டோம். ஐடிபிபி கேம்ப்ஸ் வந்து நிறைய அட்டன் பண்ணோம். இந்தோ திபெத்தியன் பார்டர் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வரதன் மூலமா மாணவர்களுக்கு வந்து சவுத்ல இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து பார்டர் வில்லேஜ் பத்தி நமக்கு அவ்வளவு தெரியாது. இப்ப நம்ம போய் அங்க விசிட் பண்ணும்போது நம்ம நிறைய கத்துக்கலாம். சோ பார்டர்ஸ் வந்து இப்படி ப்ரொடெக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி நம்ம நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ற மை பாரத்க்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி.
0: பாகிஸ்தான் தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி இன்று லடாக்கின் திராஸில் உள்ள போர் நினைவுச் சின்னத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடியை இந்தியா கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவிற்கு தீங்கு விளைவிக்க பாகிஸ்தான் முயற்சித்தால் அவர்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பதிலடி கிடைக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக புதிய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர்

0: பேசினார். தமக்கு கூடுதல் பொறுப்பாக கல்வித்துறையை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். மக்கள் சிரமங்களை எதிர்கொள்ளாத வகையில் வருமானவரித்துறை அதிகாரிகள் தங்களது கடமையை நிறைவேற்ற வேண்டுமென்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று மும்பையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வருமானவரி அலுவலக வளாகத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எரிசக்தி துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமைத்துவத்தின் கீழ் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் எரிசக்தி துறையில் இந்தியா வலிமை மிக்க நாடாக உருவெடுக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்காக புதுதில்லியில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் பங்கேற்று அவர் பேசினார். அவை நெறிமுறைகள் குறித்து அமைச்சர் விரிவாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாமின் வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து கேட்டறிந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக பிரதமர் இன்று தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாதிப்பு குறித்து கேட்டறிந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அசாம் முதலமைச்சருடன் பிரதமர் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதையும் திரு சர்பானந்த சோனோவால் சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று மணிப்பூர் ஆளுநர் திரு அஜய்குமார் பல்லா கூறியுள்ளார். இன்று இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மணிப்பூரில் அமைதியும் நல்லிணக்கமும் நீடிக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திரு அஜய்குமார் பல்லா கேட்டுக் கொண்டார். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் அரசு போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா கூறியுள்ளார். இன்று ஜெய்ப்பூரில் 144 புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் மக்களுக்கு குறைந்த செலவில் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கர்நாடக சட்டப்பேரவைக்கு அடுத்த 2 ஆண்டுகளில் நடைபெறவுள்ள தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை என்று அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியுள்ளார். மாண்டியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வயது மூப்பு காரணமாக தாம் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் அரசியலில் ஆக்கப்பூர்வமாக தொடர்ந்து பணியாற்றப் போவதாகவும் திரு சித்தராமையா தெளிவுபடுத்தினார். மகாராஷ்டிராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் கீழ் இதுவரை 87% விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சொக்கலிங்கம் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இதுவரை 60% விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கன்வார் யாத்திரைக்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீரட் மண்டலத்தில் மட்டும் 4 தற்காலிக காவல் நிலையங்களும் 56 தற்காலிக சோதனை சாவடிகளும் ஏற்படுத்தப்படும் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யாத்திரை தொடங்குவதற்கு 4 நாட்களுக்கு முன்னர் இவை செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 4000-க்கும் மேற்பட்டோர் இன்று அமர்நாத் யாத்திரைக்காக புறப்பட்டுச் சென்றனர். ஜம்மு முகாமிலிருந்து 166 வாகனங்களில் பலத்த

0: பாதுகாப்புக்கு இடையே அவர்கள் புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 20 பேர் காயமடைந்துள்ளனர். பஞ்சாப் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் சிம்பாப்வே சற்றுமுன் வரை 8.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 72 ரன் எடுத்துள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 81 ரன் குவித்தார். பிராட் எவன்ஸ் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டிக்கான இந்திய அணி சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள 3 நாள் தீவிர பயிற்சி முகாமில் பங்கேற்கவுள்ளது. இப்போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லுக் மெண்டோன்கா முதலிடத்தில் உள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு பாகிஸ்தான் செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 193 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 7:25.

0: உழவர் உலகம்
1: உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் எல்நினோ எதிர்கொள்ளலாம் உழவர் பெருமக்களே. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் திருமுருகன் அவர்கள்.

0: கொளுத்துற வெயிலுக்கு கொஞ்சமாவது மழை வந்தா பரவாயில்ல, தாங்க முடியல. இந்த வேக்காடு வேற காத்தடிக்குன்னு பார்த்தா காத்து அடிக்க மாட்டேங்குது. சரி என்ன பண்ணலாம்? பூங்குடிய ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? பூங்குடி, பூங்குடி!
1: காமாட்சி அக்கா, உன்னோட புலம்பல் சத்தம் நாலு வீடு வரைக்கும் கேக்குது.
0: அப்படிங்கிற?
1: ஆமா, என்ன பண்றது, வெயில் அதிகம், மழை இல்ல, வறட்சியா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம்?
0: இதுக்கு கூடவா காரணம் இருக்கு?
1: ஆமா ஆமா ஆமா, இதுக்கு காரணமே எல்நினோ அப்படின்னு தான் சொல்றாங்க.
0: அது என்ன எல்நினோ அப்படின்னா?
1: அக்கா, 10-15 வருஷத்துக்கு ஒரு முறை இப்படிதான் காலநிலையில சில பல மாற்றங்கள் வருமா.
0: அப்படியா?
1: ஆமா, இந்த மாதிரி கண்ணே புண்ணின்னு மனசு புடிச்சு கசக்காம எது வந்தாலும் எதிர்கொண்டுதான் ஆகணும்.
0: என்ன பூங்குடி இப்படி சொல்ற? நம்மனாலேயே தாங்க முடியலையே, நாம சாகுபடி செஞ்ச அந்த பிஞ்சு பயிரெல்லாம் எப்படி தாங்கும்? நீயே சொல்லு பாக்கலாம்.
1: அதுக்கு தாக்கா இந்த குறுகிய கால பயிரெல்லாம் இருக்குல்ல,
0: ஆமா,
1: அதெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யணும். ஏன்னா அப்பதான் இந்த வெயிலால ஏற்படக்கூடிய இந்த நீர் பற்றாக்குறை இருக்குல்ல.
0: ஆமா.

0: தவிர்க்க முடியும்க்கா.
1: இருந்தாலும் மழை கொஞ்சமாவது வந்தாதானே நல்லா இருக்கும். எப்படி சமாளிக்கிறது, என்ன பண்றது, ஒண்ணுமே புரியல பூங்குடி.
0: அக்கா, நீ முதல்ல எல் நினோ அப்படின்னா என்ன, எல் நினோவால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அதை நாம எப்படியெல்லாம் எதிர்கொள்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீனாதான் நாமளும் இதெல்லாம் சமாளிக்கலாம். முத அத தெரிஞ்சுக்கோ.
1: சரி, நான் தெரிஞ்சுக்க தயாரா இருக்கிறேன். யார கேக்கிறது, எங்க போய் கேக்கிறது?
0: உன் கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. அந்த வகையில தான் நம்ம கோபாலகிருஷ்ணன் சார் இருக்காருல்ல.
1: ஆமா,
0: அவரு சமீபத்துல கரூர் மாவட்டம் புழுதேரிக்கு போனாரு. அங்க போய் வேளாண் அறிவியல் நிலைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநரா இருக்கக்கூடிய எம் திருமுருகன் சார் கிட்ட எல் நினோ பத்தின சில பல தகவல்களை நமக்காக, குறிப்பா உழவர் பெருமக்களுக்காகவே கேட்டிருக்காரு. நீயும் நல்லா காது கொடுத்து கேளு, முடிஞ்சா கொஞ்சம் விளக்கணம் ஊத்தி கேளு அந்த காதுல.
1: சரி பூங்குடி.
2: விவசாய பிரமுகர்களுக்கு வணக்கம். பொதுவாக விவசாயிகளுக்குன்னு பல சவால்கள் இருந்தாலும் இப்போ புதுசு புதுசாக நமக்குன்னு நிறைய சவால்கள் நம்ம முன்னாடி வந்து நிற்கிது. அதில் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட காதுக்கும் வந்த ஒரு செய்தி வந்து, இந்த வருஷம் வந்து மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும், அதுக்கு காரணம் வந்து எல்நினோ அப்படின்ற ஒரு செய்தி தான். எல்நினோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தாண்டி எல்நினோவால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத அங்கங்கே விவசாயிகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது சம்மந்தமாக அரசாங்கமும் நிறைய தகவல்களை வந்து தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு போய் சேர்றதுக்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க. நமக்கான அந்த பயிர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல நிறைய காரணிகள் இருக்கு. நமக்கான மண், நமக்கான மழைப்பொழிவு, நம்ம பகுதியில் அதுக்கு இருக்கிற சந்தை வாய்ப்பு அப்படின்னு பல சூழல்களை பொறுத்து தான் நம்ம ஒரு பயிரை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ வந்து இந்த காலநிலையும் அதில் ரொம்ப முக்கியமானதாக ஒரு காரணியாக மாறி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த வருஷத்துக்கான இந்த எல்நினோவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு வந்து குறிப்பாக ஏற்படலாம், நம்ம மழைப்பொழிவில் அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதன் காரணமாக நம்ம இப்போ பொதுவாக போட்டுட்டு இருக்க பயிர்கள்லேருந்து வேற என்னென்ன பயிர்களை வந்து யோசிக்கலாம், இல்லை மாற்றி அமைக்கலாம், அதற்கான மேலாண்மை முறைகளில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற தகவலெல்லாம் நம்ம கூட சொல்கிறதுக்கு கரூரில் இருக்க புழுதேரி வேளாண் அறிவியல் நிலையத்தோட தொழில்நுட்ப வல்லுநர் திருமுருகன் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இந்த தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ங்க சார்.
3: வணக்கம் சார்.
2: இந்த எல்நினோ அப்படின்ற வார்த்தையை வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம் இப்போதைக்கு. எல்நினோ அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு காலநிலை அமைப்பு, அதனால என்னென்ன மாதிரியான தாக்கங்கள் வந்து குறிப்பாக நம்ம பகுதிகளில் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு?
3: இந்த வருடம் 2026 வந்து சூப்பர் எல்நினோ அப்படின்ற ஒரு தாக்கங்கள் ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து நம்மளுடைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. வந்து இந்த எல்நினோ அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் ஒரு 15 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு இந்த காலநிலை மாற்றம் தான். அது இது வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க அதிகமான வெப்பத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய இதுதான் அந்த எல்நினோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கத்துக்கு மாறாக அதிகமான வெப்பங்கள், சூரிய ஒளியோட வெப்பங்கள் வந்து நம்மளுடைய பூமியை நேரடியாக வந்து சென்றடையும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க வெப்பங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவு குறைவாக இருக்கும். வந்து இரண்டாவது பார்த்தி அப்படின்னாக்க வறட்சி ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும், நம்மளோட நிலத்தடி நீர் வந்து குறையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்றது வந்து நம்மளோட ஆராய்ச்சியில் வந்து நமக்கு விவசாயிகளுக்கு அறிவுறுத்திட்டு இருக்காங்க. அதிகமான வெப்பங்கள் மட்டும்தான் இருக்குமா அப்படின்றதை நம்ம தீர்மானிக்க முடியாது. இந்த எல்நினோ எஃபெக்ட்ஸ் அப்படின்றது வந்து அதிகமான வெப்பங்களாக இருக்கலாம், அதிகமான மழைப்பொழிவுகளாக இருக்கலாம், இல்லை வந்து காற்று சூறாவளி புயல் இந்த மாதிரியான ஒரு சூழலையும் உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கலாம். இது நிகழும் அப்படின்றது நம்மளுடைய கருத்து கணிப்பில் சொல்கிறது தான் வந்து நிகழும் அப்படின்றது வந்து ஒரு கட்டாயம் அல்ல, நடக்கும் அப்படின்றது ஒரு கட்டாயம் அல்ல, ஏற்படலாம் வரலாம் அப்படின்ற ஒரு சூழலை நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கான உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு வந்து நம்மளுடைய வெயிலோட தாக்கங்கள் வழக்கத்துக்கு மாறாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி கரூர் மாவட்டத்தில் வந்து 39 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பங்கள் பதிவாயிருக்கு. மதுரையில் பார்த்தீங்கன்னாக்க 40 டிகிரி செல்சியஸ் மேலே வெப்பங்கள் பதிவாயிருக்குன்றத அப்போ நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான்.
2: சரிங்க. இப்போ இந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கரூரை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு குறித்த தகவல்கள்லாம் சேமிச்சிருப்பீங்க. இப்போ கடந்த ஒரு 6 வருடங்களில் எப்படி இருக்கு, இந்த மாதம் எப்படி இருக்கு, அந்த மழைப்பொழிவுன்றது எப்படி இருக்கு?
3: வருடாந்தாரம் ஒவ்வொரு பருவத்துக்கு ஏற்றவோ மழைப்பொழிவுகள் ஒரு சராசரி மழைப்பொழிவு நமக்கு எல்லா மாவட்டங்களிலும் இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது கரூர் மாவட்டத்தில் ஜூன் மாதத்திலிருந்து ஜூலை மாதத்துக்கு சராசரியான மழைப்பொழிவு அப்படின்றது 39 மில்லி நமக்கு கிடைச்சிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சூழல் வழிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கப்பட்ட மொத்த மழைகளே பார்த்தீங்கன்னாக்கா 12 மில்லி மீட்டர் தான் வந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வழக்கத்தை விட 50% 60% குறைவான மழைப்பொழிவு மட்டும்தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதனால் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மானாவாரியில் அதாவது வைகாசி ஆனி மாதங்களில் நம்ம விதைக்கக்கூடிய மானாவாரி சாகுபடிகள் இன்றைக்கு குறைஞ்சிருக்கு.

0: மானாவாரிக்கு விதைப்பு செய்யக்கூடிய அந்த சாகுபடி பரப்பளவுகள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிச்சு. அதிலும் குறிப்பாக வந்து துவரை, துவரை வந்து 6 மாத பயிர்களாக நம்ம வைகாசி மாதம் வழக்கமாக நம்ம பயிரிடுவாங்க. அந்த துவரைக்கான சாகுபடி முழுமையாக குறைக்கப்பட்டது. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க வர இருக்கக்கூடிய சம்பா பருவத்துக்கு நெல் சாகுபடிக்கு நிலத்தை தயார் செய்வதற்கு தேவையான உழவு மேலாண்மை பண்ணுறதுக்கு கூட இன்றைக்கு நீர் பற்றாக்குறை இருக்கிறத வந்து விவசாயிகளுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க.
1: சரிங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க துவரை பொறுத்த வரைக்கும் பரப்பளவு குறைஞ்சி போச்சு, மானாவாரி பயிர்கள் மொத்தமாகவே குறைஞ்சி போச்சுன்றீங்க. இந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறது மாவட்டம் வரியாக பார்க்கும்போது மொத்தமாக கிட்டத்தட்ட 50% மேலே குறைஞ்சி போனது அப்படின்னு. இப்போ வட்டாரம் பகுதியாக பார்க்கும்போது எந்த வட்டாரத்தில் அதிக வறட்சி இப்போ நிலவிட்டு இருக்கு? வட்டாரங்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வட்டாரங்களில் இந்த மழைப்பொழிவுன்றது ஓரளவு பரவாயில்ல, இல்லை எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் இருக்கா?
0: கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து வட்டாரங்களிலும் பார்த்தீங்கன்னாக்கா குறைவான மழைப்பொழிவு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு சார். அதிலும் மிக குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பரமத்தி, கிருஷ்ணராயபுரம், கடவுர், தோகமலை வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மழைப்பொழிவு மிகவும் குறைவாக கிடைக்கப்பட்டிருக்கு. வந்து குளித்தலை, கரூர் இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா தாந்தோணி வட்டாரங்களில் வந்து சராசரி அளவான மழையளவு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. வந்து இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா குளித்தலையில் பகுதி அளவில் வந்து நம்ம டெல்டா வாய்க்கால் பாசனங்கள் நம்பி இருக்கிறதுனால வந்து அதிகமான சாகுபடிகள் வந்து மானாவாரியில் அங்கே கிடையாது. வந்து அங்கேருந்து நெல் சாகுபடி மற்றும் வாழை சாகுபடி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா போதிய அளவில் வந்து அவங்களுக்கு நிலத்தடி நீர் கிடைக்கப்பட்டதுனால அந்த விவசாயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வந்து
1: சரிங்க, இப்போ நமக்கான இந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கலாம், இல்லை இல்லாமையும் போகலாம், வறட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை தவறான இடத்துல மழைப்பொழிவு இருக்கிறதோ இல்லை அதிகபட்சமான புயல் இருக்கிறதோ இதுக்கான வாய்ப்புகள்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரியான இந்த எல்நிலோ காலநிலை சூழல்னால ஏற்படலாம் அப்படின்றத நம்ம கருத்தில் வச்சுக்கிட்டா கூட இப்போ நம்ம செய்ய வேண்டிய உழவியல் தொழில்நுட்பங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லிடுங்க. அதாவது மானாவாரி பயிர்களுக்கும் சரி, இல்லை நம்ம இந்த மாதிரி இரவையில் செய்யக்கூடிய பயிர்களாக இருந்தாலும் சரி, இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது, அதுக்கேற்ற உழவியல் தொழில்நுட்பங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுங்க.
0: எந்த சூழலில் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுன்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மழை பெய்யுமோ வெப்பங்கள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சூழல் நம்ம இருந்துட்டு இருக்கோம். மானாவாரி மட்டும் அல்லாமல் இரவு சாகுபடி, தோட்டக்கால் பயிர்களையும் நம்ம சாகுபடி செய்யக்கூடிய விளைநிலங்களில் உழவு மேலாண்மை ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்ம வழக்கமாக கோடை உழவு அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். மே மாதங்களில் நம்ம ஏப்ரல் மே மாதங்களில் கோடை உழவு வழக்கமாக செய்ய சொல்லியிருப்போம். வந்து ஸோ தற்போது மழை கிடைக்காத பட்சத்தில் ஏதாவது 1-2 கிடைக்கக்கூடிய மழையை நம்ம பயன்படுத்தி மீண்டும் நம்ம உழவு செய்யும் பொழுது அது உளி கலப்பை கொண்டோ இல்லை சட்டி கலப்பை கொண்டோ இல்லை 9ஆம் கலப்பை கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம உழவு பண்ணும்பொழுது மண்ணை வந்து நம்ம புரட்டி போடும் பொழுது மேலும் கீழாமல் புரட்டி போடும் பொழுது கிடைக்கக்கூடிய தற்சயமாக இல்லை தற்செயலாக கிடைக்கக்கூடிய மழை நீரானது நம்ம நிலத்தடி நீரில் தங்குவதற்கான ஒரு சூழலை ஏற்படும். உங்களுக்கு வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க மண்ணுக்கடியில் ஈரப்பதம் இருக்கும் பொழுது மானாவாரியான விதைப்பு செய்வதற்கு ஏற்ற ஒரு தருணத்தை உருவாக்கி கொடுக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா இரவை சாகுபடி பண்ணுறதுக்கு தேவையான தக்கை பூண்டு நம்ம எள் சாகுபடி பண்ணுறதுக்கு வந்து தக்கை பூண்டு விதைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளாக ஏற்பண்ணி கொடுக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து நம்ம நீண்டகால பயிர்களை வந்து தவிர்த்து, அதாவது நம்ம லாங் டியூரேஷன் சொல்லுவாங்க, உதாரணத்துக்கு வந்து இப்போ துவரை வந்து 180 நாள் பயிர் நம்ம சாகுபடி பண்ணுறோம், வந்து கிட்டத்தட்ட 6 மாத பயிர்கள் பண்ணுறோம். இப்போ பருவநிலை நம்ம மாறி போயிடுச்சு, அப்போ இருக்க சூழலில் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ஷார்ட் டூரேஷன், அதாவது குறைந்த வயதுடைய பயிர்களை நம்ம தேர்வு செய்யணும். ரகம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள், இப்போ உதாரணத்துக்கு வந்து நிலக்கடலை அப்படி இருக்குன்னா நிலக்கடலை வந்து விருதாச்சலம் 8, விருதாச்சலம் 10, உளுந்தில் பார்த்தீங்கன்னாக்கா 9-8, 9-10, இந்த மாதிரியான ரகங்கள் ஒவ்வொரு பயிர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் ஒன்று இருக்குது. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா வயது குறைவான ரகங்களை நம்ம பயன்படுத்த வேண்டும். ஸோ நீண்டகால ரகங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது போதிய நேரங்களில் பூக்கும் தருணத்திலோ இல்லை காய்க்கும் தருணத்திலேயோ போதிய அளவில் வந்து மழையோ இல்லை நீர் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது முற்றிலுமாக பூக்கள்லாம் உதிர்ந்து, வறட்சினால் பூக்கள்லாம் உதிர்ந்து அதுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு காய்ப்பிடிப்பு திறன் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகவே இருக்கும். வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விதைப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு விதையும் வந்து நேரடியாக வெறும் விதையாக மட்டும் விதைப்பு பண்ணாமல், அந்த விதையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக விதையாக விதைப்பு பண்ணாமல் அந்த விதைகளை வந்து நம்ம கடினப்படுத்தியோ இல்லைனா விதை நேர்த்து செய்தோ நம்ம வந்து விதைக்க வேண்டும். ஸோ இது ஏன் இந்த முக்கியமான அந்த விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னாக்கா வந்து விதையை வந்து நம்ம கடினப்படுத்தும் பொழுது, அதாவது கடினப்படுத்துறதுக்கு தேவையான கடினப்படுத்துறது விதை நேர்த்தி செய்வதுன்றது கிட்டத்தட்ட இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான தொழில்நுட்பங்கள் தான். அந்த கடினப்படுத்துதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதனால் கூடுதலாக அது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு சில வேணும் பாலிமர்ஸ், அதாவது
1: என்னென்னலாம் செய்வோம் அந்த கடினப்படுத்துதலை பொறுத்தவரைக்கும்
0: விதை நேர்த்தி அப்படின்றது வந்து நம்ம உயிர் உரங்களை கொண்டு நம்ம விதை நேர்த்தி செய்வோம். அசோஸ்பெரிலும், பாஸ்பா பாக்டீரியா, ரைசோபியம், இந்த மாதிரியான பயிர் வகை பயிர்களுக்கு ரைசோபியமும் மற்ற தானிய பயிர்களுக்கு வந்து அசோஸ்பெரிலும் மற்றும் பாஸ்பா பாக்டீரியாவும் நம்ம வந்து விதை நேர்த்தி செஞ்சு நம்ம விதைப்பு பண்ணுவோம்.
1: அந்த பிஎஸ்பி வச்சு கூட செய்யலாம்னு சொல்லி சொல்கிறாங்களா?
0: கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்பின்றது பாஸ்பா சாலிபிலேஸ் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. வந்து கிட்டத்தட்ட அது ஏன் தற்பொழுது இந்த சாலிபிலேஷன் பாக்டீரியா அப்படின்றத சொல்கிறாங்க அப்படின்னாக்க நம்ம மண்ணில் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருடங்களாக நம்ம கொடுக்கப்பட்ட ரசாயன உரங்கள், அதாவது யூரியாவோ சூப்பர் பாஸ்பேட்டோ பொட்டாஷோ போட்டக்கூடிய உரங்கள் மண்ணில் இருக்குது. வந்து

ஆனால் அந்த உரங்களை கரைச்சி பயிருக்கு கொடுக்கக்கூடிய நுண்கிருமிகள் நுண்ணுயிர்கள் மண்ணில் இல்லாத சூழலில் என்ன ஆகுதுனாக்கா, நம்ம இப்போ இடப்பட்ட உரங்கள் எல்லாமே மண்ணில் தங்கி இருக்குதுல்ல, வந்து அதெல்லாம் கரைச்சி கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த பிஎஸ்னு சொல்லக்கூடிய சாலிபுலேஷன் பேக்டரியா, அதை கரைத்து கொடுக்கக்கூடிய உரம் ஒரு பாக்டீரியா, அந்த கரைத்து கொடுக்கக்கூடிய பாக்டீரியாவை நம்ம மண்ணில் கொடுக்கும் பொழுது மண்ணில் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய உரங்கள் எல்லாம் கரைத்து மீண்டும் பயிருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். அதை விதை மூலயமா நம்ம கொடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விதை மூலயமா கொடுக்கும் பொழுது நேரடியாக அந்த வேர் பகுதியிலே அதை சூழ்ந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேர் மூலயமா அந்த பயிருக்கு தேவையான அந்த நுண்ணூட்டங்கள் ஊட்டங்களை எடுத்து கொடுக்கறது ஒரு ஏதுவாக பண்ணி கொடுக்கும் சார். வந்து அந்த கடினப்படுத்துதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மானாவார நிலங்களில் மழையை நம்பி நம்ம விவசாயம் பண்ணுறோம், விதைகளை விதையத்தை செஞ்சதுக்கு அப்புறம் அது மேலே ஒரு பாலிமர் கொடுத்து, அதாவது ஒன்றும் கிடையாது, வந்து நம்ம பொட்டாசியம் குளோரைட் சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது, வேதிப்பொருள் இருக்குது, அந்த பொட்டாசியம் குளோரைட் சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் அந்த விதை

0: பொருள் இருக்குது, வேதிப்பொருள் இருக்குது. அந்த பொட்டாசியம் குளோரைட் சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருளை அந்த விதையுடன் கலக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு உரையாக இருக்கும், வந்து ஒரு கவசமாக உரையாக இருக்கும். உங்களுக்கு வந்து நம்ம விதையை விதைத்த பின்பு ஒரு சில நாட்கள் ஓரிரு நாட்கள் ஒரு நாளோ இரண்டு நாட்களோ நம்ம மழை பெய்யாத தருணத்திலையும் அந்த விதைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதனோட முளைப்புத்திறனை கெட்டு போகாமலும் அதனோட விதைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த விதத்திலையும் வந்து சேதாரம் அடையாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு கவசமாக அது அது கூட இருக்கும் உங்களுக்கு வந்து. இது கூட பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நீங்கள் இந்த பொட்டாசியம் குளோரைட் அப்படின்லாம் தாண்டி நம்மளோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னாக்க விதை அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடுபொருள் கொடுக்குறாங்க. அந்த விதை அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடுபொருளில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த விதைக்கு தேவையான நுண்ணூட்டங்கள், அந்த விதைக்கு தேவையான ஊட்டங்கள் மற்றும் அந்த விதையை முளைப்புத்திறன் உருவாக்குறதுக்கான விஷயங்கள், அந்த விதையை பாதுகாக்கிறதுக்கான அனைத்து திரவங்களும் கலந்து ஒரு திரவமாக பார்த்தீங்கன்னாக்க அந்த விதை அமிர்தம் சொல்லக்கூடிய ஒரு இடுபொருள் கொடுத்துருக்காங்க. அந்த விதை அமிர்தத்தை வந்து எல்லா விதமான விதைகளிலும் குறிப்பிட்ட அளவு கொடுக்கப்பட்ட அளவில் நம்ம கலந்து அதனை கடினப்படுத்தி நம்ம விதைப்பு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க வறட்சி, அதாவது முதன்மை வறட்சி பார்த்தீங்கன்னாக்க ப்ரீ ட்ரவுட் சொல்லுவாங்க, விதை விதைக்கும் போது வரக்கூடிய அந்த வறட்சியவே வந்து நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கணும். முக்கியமான விஷயம் விதை தேர்வு, ரகம் தேர்வு பண்ணணும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வயது தேர்வு பண்ணணும், வந்து குறைந்த வயது தேர்வு பண்ணவங்களுக்கு வந்து விதை நேரத்தை செய்யணும், விதை கடினப்படுத்தணும். அடுத்த மொபிலேஷன் பாக்டீரியா சொல்லக்கூடிய, அதாவது பாஸ்பரஸ் மொபிலேஷன் பாக்டீரியா, பொட்டாஷ் மொபிலேஷன் பாக்டீரியா சொல்லக்கூடிய கரைத்து கொடுக்கக்கூடிய நுண் கிருமிகளும் பாக்டீரியாவிலும் அதோடு கலந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வறட்சியை நம்ம வேலைமை பண்ணுறதுக்கு ஒரு சூழலாக இருக்கும்.
1: அதாவது இந்த வருடத்துக்கு நம்ம ஒரு பயிரை பயிர் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம செய்ய வேண்டியது முதல்ல அதுக்கான சரியான ரகத்தை தேர்ந்தெடுக்கணும். அந்த ரகம் வந்து குறுகிய கால ரகமாக இருக்கிறது ரொம்ப அவசியமானது, ஏன்னா இப்போ இருக்க சூழலுக்கு அதுதான் சரியாக இருக்கும். அடுத்து நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமானது அந்த விதை நேர்த்தி, விதை நேர்த்தியில் கடினப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும், அது ரொம்ப முக்கியமான காரணியாக இருக்கும் அவங்க பயிரை காப்பாற்றுறதுக்கு. அடுத்து இந்த பிஎஸ்பி மாதிரியான தொழில்நுட்பங்களையும் அவங்க விதை நேரத்தில் செய்யும்போது ஒரு நல்ல பயிரை எதிர்பார்த்த மாதிரியான விளைச்சல் எடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க.

0: பூங்குடி, இந்த எல்நினோனால அதிகம் வெப்பம் இருக்கும், அதிக மழை இருக்கும், வறட்சியும் ஏற்படும், ஏன் புயல் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஆனா இதெல்லாம் கட்டாயம் இல்ல, காலநிலைய பொறுத்துதான் அப்படிங்கறத இவ்வளவு விளக்கமா சொல்லிட்டாரே கரூர் புலிதேரி வேளாண் அறிவியல் நிலைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் திருமுருகன் சாரு.
1: ஆமாக்கா, இதுக்குதான் நாம அப்பப்ப வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு உரிய பயிர் சாகுபடியில இறங்கணும், சரியா?
0: ஆமா பூங்குடி.
1: இது மட்டும் இல்லக்கா, வயது குறைவான ரகத்தை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யணும். அப்புறம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகம், அதையும் தேர்ந்தெடுத்துக்கணும். குறிப்பா விதை நீர்த்தி செஞ்சோம்னா என்னென்ன நன்மைகள் இருக்கும், இதெல்லாம் பத்தி சொன்னார் ஐயா, கேட்டீங்கல்ல?
0: ஆமா பூங்குடி, விதைக்கும் போதே வளரக்கூடிய வறட்சியை தடுக்கணும்னா விதை நிறுத்தி கட்டாயம்னு சொன்னாரே.
1: ஏக்கா, எல்லாத்துக்கும் மேலாக ஒரு பயிரை மட்டும் நாம எப்பவும் நம்பி இருக்க கூடாது. பல பயிரை சாகுபடி செஞ்சாதான் பலவிதமான நன்மைகள் இருக்கும் அப்படிங்கறத தொடர்ந்து கேக்குறாரு நம்ம கோபாலகிருஷ்ணன் சாரு. கொஞ்சம் கேளே.
0: எப்பங்குடி, இந்த ஆடிப்பட்டத்துல எதை சாகுபடி செஞ்சா வருமானத்தை பெறலான்னு ஏதாவது கேட்டிருக்கிறாரா?
1: காமாட்சி அக்கா, வருஷா வருஷம் ஒரே மாதிரியான பயிரை சாகுபடி செய்யாம மாத்தி மாத்தி வேற என்னென்ன பயிரெல்லாம் நாம சாகுபடி செய்யணும், குறுகிய காலத்துல லாபம் பாக்குறதுக்கு எப்பேற்பட்ட பயிர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதையும் கேட்டிருக்காரு. தொடர்ந்து கேளு.
2: இப்போ நம்ம ஒரே பயிரா இந்த வாட்டி செய்யலாமாங்க சார், இல்ல கலப்பு பயிர் மாதிரி செய்யறது நல்லதா இருக்குமா? அதே மாதிரி நம்ம குறிப்பா வழக்கம் போல செய்யக்கூடிய பயிர்கள் இருக்கு, வாழையா இருக்கட்டும் இல்ல நெல்லா இருக்கட்டும், அதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன முடிவுகள் எடுக்கலாம், அந்த பயிர்களே செய்யலாமா இல்ல மாற்றுப்பயிர் ஏதாவது செய்யறதுக்கான யோசனையை வந்து விவசாயிகள் முன்வைக்கலாமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லி.
3: இன்றைக்கு இருக்கிற சூழல்ல நமக்கு இன்றைய தருணத்துல கிடைச்ச நமக்கு வெப்பநிலை காலநிலையோடைய ஒரு மாற்றத்துல பாத்தீங்கன்னாக்க, ஒரே பயிரை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து விவசாயம் பண்ணும் பொழுது நமக்கு சில வருமானத்துல இழப்புல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை இருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தா இருக்கு. வந்து அப்படி இருக்கிற சூழல்ல பாத்தீங்கன்னாக்க, நம்ம அதோட கலப்பு பயிர்களாக இல்லைனாக்க ஊடு பயிர்களாக நம்ம வந்து இரண்டாவது பயிர்களை நம்ம சேர்த்து நம்ம விவசாயம் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு விதமான பயிர்கள் நம்ம கைவிடும் தருணத்தில் பார்த்தீங்கன்னா மற்றொரு பயிர்கள் நம்ம கிடைக்கிறது வருமானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பில் உருவாக்கி கொடுக்கும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ துவரையோ நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னாக்க, கடலை விவசாயம் பண்ணுறோன்னு கடலைக்கு வந்து ஏழு வருஷத்துக்கு ஒரு வருஷம் துவரையோ இல்லை வந்து தட்டப்பயிரோ நம்ம அது வந்து விவசாயம் பண்ணலாம்.

0: அது பருத்தி விவசாயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பருத்தி விவசாயம் பண்ணும்பொழுது 7 to 14 10 வரிசைக்கு ஒரு வரிசை வந்து மாற்றுப்பயிராக காய்கறி வெண்டைக்காவோ அந்த மாதிரி பயிர்களை விவசாயம் பண்ணலாம். அதாவது தனிப்பயிராக பண்ணாக கூட்டுப்பயிராக நம்ம பண்ணும் பொழுது ஒன்றன் பயிர் ஒன்றன் பார்த்தீங்கன்னாக்க பாதுகாப்பு கொடுத்து அதன் வழியே கிடைக்கக்கூடிய வேர் மூலயமாக பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களையும் பரிமாறிக்கொண்டு பார்த்தீங்கன்னா வறட்சியையும் தாங்கி இதே வழியாக வரக்கூடிய வறட்சியும் தாங்கி வளர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இந்த நெல் மற்றும் வாழை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் வந்து அது கொஞ்சம் பள்ளக்காடுன்னு சொல்லுவாங்க, வந்து நீர் தேங்கக்கூடிய பகுதி. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க நீர் அதாவது நம்ம வாய்க்கால்லேருந்து வரக்கூடிய பாசனத்துலேருந்து வரக்கூடிய பகுதியில் தான் அந்த விவசாயம் பண்ணுவாங்க. வந்து அந்த மாதிரி விவசாயிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க அவங்களை மாற்றத்தை கொண்டு வரது ரொம்ப சிரமமான விஷயம். அவங்களை விவசாயம் பண்ணும் பொழுது பயிரோட வளர்ச்சி தருணத்தில் வந்து வறட்சி ஏற்படும் பொழுதோ அதிகமான வெப்பங்கள் ஏற்படும் பொழுதோ இல்லை தண்ணி பற்றாக்குறை ஏற்படும் பொழுதோ அந்த பயிர்களில் வந்து வறட்சி மரபணை பண்ணுறக்கூடிய தொழில்நுட்பத்தை நம்ம வந்து கையாளணும். ஸோ ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க இப்போ வாழை கன்றுகள் ஊனிடலாம், இல்லை நெல் நடவு பண்ணிடலாம், நெல்லோ வாழை நடவு பண்ணுற பிறகோ இல்லை எல்லா பயிர்களும் மற்ற பயிர்களும் நம்ம விதைத்த பிறகோ நடவு பண்ண பிறகோ அது வந்து இலையும் தலையுமாக இருக்கும் தருணத்தில், நல்ல இலையும் தலையுமாக இருக்குது பூக்கும் தருணத்தில் இருக்குது, அப்போ மழை கிடைக்கல நீர் பற்றாக்குறையாக இருக்குது இலைகள் எல்லாம் தலைகள்லாம் வாடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்ற தருணத்தில் வந்து விவசாயிகள் முன்கூட்டியே அவங்க ஏற்படும் நமக்கு தெளிக்கும் பொழுது அந்த இலையிலிருந்து நீர் ஆவியாதலை தடுக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். பயிர் வளர்ச்சி ஊக்கைகள் இருக்கும் பொழுது அந்த சூழலையும் பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் கொடுத்து வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுறதுக்கான ஒரு சூழலை வந்து உருவாக்கி கொடுக்கும். இது கிடைக்காத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பொட்டாசியம் குளோரைன் சொல்லக்கூடிய ஒரு விதமான வேதிப்பொருள், அது எல்லா விதமான நம்மளுடைய உரக்கடைகளிலுமே கிடைக்கும் மற்றும் நீங்கள் நம்மளுடைய வேளாண்மை துறையிலுமே அவைகள் கிடைக்கும் அப்படின்றது. பிஎஃப்எம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய வேளாண்மை பல்கலைக்கழகங்களில் வந்து நுண்ணுயிரியல் துறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அது நமக்கு கிடைக்கும். ஸோ அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய டிஎன்ஏ அக்ரிகார்ட் சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய பதிவு பண்ணி நம்ம ஆன்லைனில் வழக்கமாக வாங்கக்கூடிய விளைபொருட்கள் மூலயமா அது மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இல்லைனா அருகாமையில் இருக்கக்கூடிய கேவிக்கே நம்ம வேளாண் அறிவியல் மையத்தினை அணுகி அவங்களுக்கு கூடிய விஞ்ஞானிகள்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னாக்க அவங்கள வந்து அதை ரெடி பண்ணி இல்லை வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து வாங்கி விவசாயிகள் கொடுக்கறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பாங்க. அது கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு பயிருக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு கிராப் பூஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருக்குது. அது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நெல் சாகுபடியில் நெல் ரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடுபொருள் இருக்குது, கடலையில் கடலை ரிச்சின்னு ஒன்று இருக்குது, உளுந்தில் பார்த்தீங்கன்னாக்கா பல்ஸ் ஒண்டர்னு சொல்லக்கூடிய பயிர் அதிசயம் பயிர் ஒண்டர்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது, பருத்தியில் வந்து காட்டன் ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடியது இருக்குது, கரும்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா கரும்பு பூஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு இடுபொருள். இந்த மாதிரி பயிர் வாரியாக பயிருக்கு தகுந்த பயிருக்கு உகந்த இந்த மாதிரியான பூஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த அதிசய பயிர் ஒண்டர்களை அதிசயங்களை நம்ம பயிருக்கு தெளிக்கும் போது அதன் வழியாகவும் இடைப்பட்ட காலங்களில் பயிரில் வரக்கூடிய வறட்சியும் மேலாண்மை பண்ணலாம். நம்ம தெளிக்கிற நீர் வழியாக அதுக்கு தேவையான நீர் சத்தும் கொடுத்து ஊட்டச்சத்தையும் கொடுத்து அதை நம்ம வந்து உயிர்காக்க முடியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான இந்த சூழலில் வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்துறது வந்து குறைக்கணும்னு சொல்ல வரல, முடிந்த அளவுக்கு தவிர்த்துக்கலாம்னு சொல்ல வர. ஏன்னா அதிகமான ரசாயன உரங்களை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பா அந்த இடத்துல நீர் தேவை ரொம்ப அதிகமா இருக்கும்.
1: இல்லை இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இயற்கை முறை மேலாண்மைனா என்னென்ன செஞ்சுக்கலாம், அதாவது இப்போ நீங்க சொன்னப்பல நிறைய பேர் தொடர்ச்சியாக நம்ம ரசாயனம் செய்யறோன்றப்ப உடனே மாற்ற முடியாது. இப்போ இதை குறைக்கிறோம் அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிற அளவுக்கு இயற்கை முறையில என்னென்னலாம் நம்ம சேர்த்துக்கலாம் அதிகம் கொஞ்சம் சொல்லி.
0: ஏன்னா இன்னைக்கு தவறான ஒரு புரிதல் விவசாயிகள் மத்தியில் இருக்கு. இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படின்னாக்க முழுமையாக உரத்தை குறைச்சிருங்கன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி உரத்தை குறைக்கணும்னு அவங்க சொல்லவே கிடையாது. வந்து அது பயிருக்கு தகுந்த பயிர் மண் ஆய்வு பண்ணி மண் ஆய்வின் அடிப்படையில் நம்ம உரம் கொடுக்கணும். இரண்டாவது இந்த ஒவ்வொரு பயிருக்கும் இவ்வளவோ தான் நம்ம உரம் கொடுக்க வேண்டிய ஒரு அளவு இருக்குது, சமச்சீரான அளவில் உரம் கொடுக்க வேண்டும். அது கொடுக்காத பட்ச தவறத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை சார்ந்த முறையில் வந்து நம்ம பஞ்சகாவியா மீன் அமினோ அமிலம் தசகாவியா தேமூர் கரைசல் இந்த மாதிரியான கரைசல் நம்ம தயார் பண்ணி நம்ம பயிருக்கு கொடுக்கும்போது அதன் வழியாக பயிர் தேவை நுண்ணூட்டங்கள் கொடுக்கலாம். வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்க வறட்சிகள் ஏற்படும் இந்த மாதிரியான நீர் பற்றாக்குறையோட சூழலை பார்த்தீங்கன்னாக்க நிலங்களில் வந்து மூடாக்க அமைக்கிறது ஒரு முக்கியமான தொழில்நுட்பம். அதாவது இந்த மூடாக்கு அப்படின்றது வந்து மல்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து ஒன்றும் இல்லை
1: நம்ம எந்தெந்த பயிர்களும் நம்ம அதை செஞ்சுக்கலாம்,
0: அதாவது அனைத்து விதமான தோட்டக்கால் பயிர்களுக்கு பண்ணலாம். அதாவது நீர் தேங்கக்கூடிய பயிர்களை தாண்டி இப்போ நெல் வாழை வாழையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிடங்கு வேட்டை மேற்பகுதியில் அதாவது கிடங்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கும், வாழை வந்து மேற்பகுதியில் இருக்கும். ஸோ மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த வாழையில் தோட்டத்திலே கிடைக்கக்கூடிய சருகுகள் மட்டைகளே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூடாக்க அமைச்சிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பருத்தி விவசாயம் பண்ணுறோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடலை விவசாயம் பண்ணுறோம், உளுந்து விவசாயம் இந்த மாதிரியான இந்த தோட்டக்கால் பயிர்கள் விவசாயம் பண்ணும்போது அந்த தோட்டக்கால் பயிர்களில் பயிர் கழிவுகளை கொண்டே பார்த்தீங்கன்னா நம்ம மூடாக்க அமைக்கலாம். பயிர் கழிவுகள் அப்படின்றது வழக்கமாக நமக்கு இப்போ எள்ளெல்லாம் விவசாயம் பண்ணியிருப்பாங்க, எள்ளு அடித்தது பிறகு அந்த சங்காயத்தை வந்து கொளுத்தி போட்டுருவோம். நம்ம வந்து சூரியகாந்தி சில நேரங்கள் அறுவடை பண்ணிட்டு வந்து அந்த கதிர்மலை

0: போட்டு அதெல்லாம் கொளுத்தி போட்டுரும். இந்த மாதிரி பயிர்லேருந்து வரக்கூடிய ஆடு மாடுகளுக்கு தீவனமாக பயன்படுத்தி அது போக மீதி இருக்கக்கூடிய பயிர் கழிவுகளை வந்து வயல்லே இட்டு பரப்பி மக்க வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது மேற்பரப்பில் வந்து மூடாக்காக அமையும். அப்போ மூடாக்காக அமையும் போது பார்த்தீங்கன்னா நேரடியாக சூரிய ஒளி மண்ணில் படாமல் இருக்கும் பொழுது நிலத்திலிருந்து நீர் ஆவியாவதில் தடுக்கப்படும். வந்து இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா வேருக்கு வந்து எப்போவுமே குளிர்ச்சியான ஒரு தருணத்தை கொடுக்கும்போது பயிர் வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். வந்து நாளடைவில் அந்த பயிர் கழிவுகள்லாம் மக்கி மீண்டும் மண்ணுக்கு உரமாக கிடைக்கும்போது உரமாக மாறுவதற்கான ஒரு சூழலையும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அதில் கிடைக்கப்படும். அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம கையாள வேலை.
1: சரிங்க, இப்போது நீங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்களில் வந்து இந்த நீர் மேலாண்மையை பற்றியும், அந்த நீர் மேலாண்மையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், அதில் குறிப்பாக நீரை சேமிக்கிறதுக்கு மூடாக்கு இந்த மாதிரி விஷயங்களையும் சொன்னீங்க. இதை தாண்டி இப்போ நீர் அப்படிங்கிறது ரொம்ப இந்த சூழலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிக்கலான ஒரு இதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கும் போது, தோட்டக்கலை பயிர்களுக்கு மட்டும் குறிப்பாக அந்த காய்கறி பயிர்கள் மாதிரி இப்போ ஆடி மாதத்தில் நிறைய காய்கறி பயிர்கள்லாம் போடுவாங்க, அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னென்ன விஷயத்தில் அவங்க கவனத்தில் வச்சுக்கலாம், அந்த நீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நேரத்தில் தண்ணி விடுறது சரியாக இருக்கும், எவ்வளோ தூரம் சிக்கனமாக விட்டு இதை வந்து அவங்க சமாளிச்சுக்கிறதுக்கு அவங்க வந்து திட்டமிட்டுக்கலாம், அதை பற்றி சொல்லிடுறேன்.
0: தோட்டக்கால் பயிர்களில் காய்கறி மற்ற பழமரங்கள்லாம் நம்ம சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த பயிர்களில் நம்ம வளர்ச்சி பண்ணணும் அப்படின்னாக்க முடிந்தளவுக்கு, ஏன்னா அது எல்லாமே வந்து நீர் இருக்க அஷூரன்ஸ் இரிகேஷனில் மட்டும்தான் பண்ணுவோம், அதாவது நீர் இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும்தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க. முடிந்தளவுக்கு சொட்டு நீர் பாசனம் நம்ம அமைத்து சொட்டு நீர் பாசனம் வழியாக நம்ம நீர் கொடுக்கும்பொழுது நீரை சிக்கனப்படுத்த முடியும், நீரை வந்து சேமிக்க முடியும். இந்த சொட்டு நீர் வழியாக நம்ம நீர் பாய்ச்சும் பொழுது பயிரோடைய வேருக்கு நேரடியாக அந்த நீர் போகும்பொழுது அது விரயமாகாமல் இருக்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். வந்து இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்போல்லாம் தண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து சாயில் மாய்ஸ்சர் இண்டிகேட்டர்னு சொல்லக்கூடிய ஈரப்பத மானி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா நமக்கு எப்படி வந்து உடலில் சரியில்லை அப்படின்னாக்கா ஒரு டெம்பரேச்சர் வைக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் வச்சு நம்ம பார்க்குறாங்களோ அதோடய நம்ம மண்ணில் வந்து மண்ணோடைய ஆழத்தில், உதாரணத்துக்கு ஒரு பயிரோட கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னா கத்திரிக்காயோட வேர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் மரடியிலேருந்து ஒரு அடிக்கல்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த வேர்கள் இருக்கும். அந்த வேர்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா நீரை உறிஞ்சி உணவுகளை எடுத்துக்கூடிய சூழலை உருவாக்கணும். ஸோ அந்த அர அடியிலேருந்து ஒரு அடிக்கு நீர் இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து ஆய்வு பண்ணணும், சோதனை பண்ணணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பத மானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸ் இருக்குது. அதை நம்ம நிலத்தில் சொருவி பார்க்கும் பொழுது அதுக்கு சில விதமான இண்டிகேட்டர்ஸ் கொடுக்கும், சில விதமான விளக்குகள் கொடுக்கும், அதாவது வந்து சிவப்பு விளக்குகள், ஊதா விளக்குகள், பச்சை விளக்குகள் கொடுக்கும். ஸோ இதன் அடிப்படையில் வந்து நம்ம நீர் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத நம்ம அடிப்படையாக நம்ம கொண்டு அதன் பிறகு நம்ம வந்து நீர் கொடுக்கலாம். ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயே வந்து இப்போ பிளாஸ்டிக் மல்ச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் மல்ச்சிக்கு நம்ம வந்து காய்கறி பயிர்களில் நிலம் தயார் பண்ணும்பொழுதே மேட்டுப்பாத்தி அமைக்கும் போது அந்த மேட்டுப்பாத்திகளில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாத்திகளில் நம்ம பிளாஸ்டிக் மல்ச்சிங் நம்ம அமைச்சு விதைகள் விதைப்பு பண்ணக்கூடிய இடங்களில் மட்டும் நம்ம சிறிதளவு கிழிச்சி ஓட்டை போட்டு அதில் மட்டும் விதைகளோ இல்லை நாற்றுகளோ நம்ம நடவு பண்ணும்பொழுது அதன் வழியாக நம்ம வறட்சியை வந்து நம்ம மேலாண்மை பண்ணலாம். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு 15 நாளுக்கு ஒரு முறை அல்லது 20 நாளுக்கு ஒரு முறை நம்ம இயற்கை இடுபொருள் நம்மளே தயார் பண்ணி கொண்டு பஞ்சகாவியா மீனமிலம் தசக்காவியா தேமூர் கரைசல் நம்ம தயார் செய்து கொண்டு அதை வந்து இல வழியாக நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னாக்க பயிர்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படாமல் பயிருக்கு தேவை ஈரப்பதத்தையும் நம்ம வந்து பயிரிலே காத்து அதுக்கு தேவை நுண்ணோட்டங்களும் கொடுத்து பூக்களும் காய்களும் முதிராமல் நம்ம தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
1: நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. நிலினோவை பொறுத்தவரைக்கும் பொதுவாக போடக்கூடிய பயிர்களில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், தொடர்கலை பயிர்களை பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனைகள் வரலாம், அது எப்படி தயாரிக்கிறது, நீர் மேலாண்மை எப்படி செய்கிறது, இந்த மாதிரி நிறைய முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி இப்போ நமக்கு வந்து இந்த எல்நினோ அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய எல்லா காலமும் அப்படி தான் இருக்குது. விவசாயிகளுக்கும் தெரியும், முன்னாடி மழை பெஞ்ச காலத்தில் இப்போ மழை பெய்யறது இல்லை, முன்னாடி இருந்த அளவை விட அதிகமான வெயில் அடிக்குது, இந்த மாதிரியான தொடர்ச்சியான நிறைய காலநிலை மாற்றங்கள் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான பொதுவான நம்மளோட பயிர் முறைகள்லேருந்து நம்ம மாற்றம் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நீங்கள் என்னென்ன குறிப்பாக நினைக்கிறீங்க? அதுவும் குறிப்பாக நம்ம கரூராக இருக்கட்டும் இல்லை டெல்டா பகுதிகளாக இருக்கட்டும், அதிகமான நீர் தேவை இருக்கக்கூடிய நெல் மாதிரி பயிர்களை தான் நம்ம எடுத்து செய்யறோம். அதுவும் வந்து நம்ம இப்ப குறிப்பா மேம்படுத்தப்பட்ட நிறைய ரகங்களை தான் பயன்படுத்துற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அதாவது உடனே நம்ம பயிரை மாத்துங்கன்னா எல்லாரையும் மாத்த முடியாது, ஆனா நம்ம பாரம்பரிய ரகங்கள்ல நல்ல ரகங்கள் இருக்கு, இந்த மாதிரியான நீர் பற்றக்கூடிய சமாளிச்சு வளரக்கூடிய ரகங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது விவசாயிகள் அந்த மாதிரியான விஷயங்கள்ல என்னென்ன விஷயத்த அவங்க மாத்தி யோசிக்கலாம்?
0: நிறைய விதமான பயிர்கள் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு புதுமையான விஷயங்கள் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னாக்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளோட உணவு பற்றாக்குறைகளை வந்து நம்ம நிவர்த்தி அடைஞ்சிட்டோம். அதாவது நமக்கு தேவையான அளவுகள் ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனால் அந்த அளவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தரமான அளவில் இருக்கா அப்படின்னாக்க தரங்கள் குறைந்த அளவில் தான் இருக்குது. வந்து ஏன்னா அதிகமான அளவில் உணவு உற்பத்தி செய்திருக்கோம், உணவுகள் நிறைய இருக்கிறது வந்து அதான் தரமான உணவாக இருக்கா அப்படின்றக்க கண்டிப்பாக அதில் ஒரு சந்தேகங்கள் இருக்குது. வந்து ஸோ அப்படி இருக்கிற சூழலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய பயிர்களில் அதிகமான உற்பத்தி கொடுக்கக்கூடிய பயிர்களையும் தாண்டி பணப்பயிர்களை நம்ம வந்து தேர்வு செய்யலாம். இப்போ தற்போது சூழலில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக டிமாண்ட் இருக்கக்கூடிய நம்ம பாரம்பரியமான ரகங்கள் நிறைய இருக்குது. வந்து ஸோ பாரம்பரியமான நெல் ரகங்களான இப்போ மாப்பிள்ளைச்சம்பா, கருப்பு கவுனி, கார்குருவை, இந்த மாதிரியான ரகங்கள் வந்து காட்டியானு சொல்லக்கூட நிறைய ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் விவசாயிகள் மத்தியில் இருந்து நுகர்வோர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதோட விழிப்பு

0: உணர்வுள்ளவர்கள் அதிகமாக இருக்காது. விவசாயிகள்லேருந்து என்னென்ன ரகங்களால் நம்ம அரிசிகள் நம்ம சாப்பிடும்போது உணவில் எடுத்துக்கும் பொழுது அதன் வழியாக உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற விழிப்புணர்வு நிறைய இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னாக்க அது கிடைக்கக்கூடிய அளவுகள் ரொம்ப குறைவாக இருக்காது. ஏன்னா குறைந்த அளவில் மட்டுமே இன்றைக்கு உற்பத்தி ஆகிட்டு இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னாக்க விவசாயிகள் நுகர்வோர்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னாக்க அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்படி சூழல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க அவங்க அதை வாங்க வேண்டாம் அப்படின்ற சூழல் வெளியில் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ விவசாயிகள் வந்து ஒவ்வொரு விவசாயிகளும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% 20% நிலத்தை ஒதுக்கி பாரம்பரியமான ரகங்களை நம்ம விவசாயம் பண்ணும்பொழுது அதுலேருந்து வரக்கூடிய அந்த நெல்மணிகளை அரிசியாக்கி நுகர்வோர்களுக்கு கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்க விவசாயிகளுக்கு ஒரு மாற்று பயிராக கிடைக்கும், அதன் வழியாக வருமானமும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க நுகர்வோர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க தேவையான அந்த ஊட்டச்சத்து மேலாண்மை செய்வதற்கான அந்த அரிசிகளை நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கும். இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னாக்க நிறைய விதமான அந்த மைனர் ஃப்ரூட்ஸ் சொல்லக்கூடிய, அதாவது மைனர் ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுடைய அந்த காலங்களில் நம்ம நிறைய உணவில் எடுத்துக்கொண்டது தான். அதாவது அத்திப்பழம், நாவல் பழம், கொடுக்காப்புளி, இலந்தை, இந்த மாதிரி பயிர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து இலவசமாக நம்ம கிடைச்சிருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட்டில் வந்து அதிகமான காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வறட்சி ஏற்படக்கூடிய சூழலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரப்பயிர்களை வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட தோட்டங்களை நம்ம அமைச்சு பண்ணும்பொழுது வறக்கக்கூடிய பிற்காலங்களில் இதெல்லாம் அரிதான பழம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும். அப்போ சூழல் ஏற்படும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட், நல்ல ஒரு விலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அந்த அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க இப்போ நிறைய விதமான நிலப்பரப்புகளிலே வந்து சமமான நிலப்பரப்புகளே பார்த்தீங்கன்னாக்க மிளகு சாகுபடிகள், பாக்கு சாகுபடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ விவசாயிகள் வந்து நிறைய இடங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க. கொக்கோ இந்த மாதிரி சாக்லேட் பண்றதுக்கான கொக்கோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி பயிர்களை வந்து தென்னை மரங்களை வந்து தனி பயிர்களா இல்லாமல் தென்னை மரத்துகள் இடையில வந்து ஊடு பயிர்களாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து உள்ள கொண்டு வரோமா பார்த்தீங்கன்னாக்க நிலத்தோடைய பரப்பளவில் இருக்கக்கூடிய சாகுபடியோடைய பரப்பளவு அதிகப்படுத்த முடியும். வந்து நம்ம விவசாயிகளுக்கு தேவையான கூடுதலாக வருமானம் மாற்று பயிராகவும் நம்ம செய்ய முடியும். இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க கூடுதலாக வருமானம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அதை உருவாக்க முடியும் அப்படின்றது ஒரு கருத்து.
1: சரிங்க சார். அதாவது இப்போ நமக்கு வர்றது வந்து ஒரு பெரிய சவாலாக இருந்தாலும் அதையும் நம்ம ஒரு வாய்ப்பாக பார்த்து அதற்கான நிறைய மாற்று யோசனைகளை முன்வைக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொன்னது மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. விவசாய பெருமக்களும் வந்து பெரிய அறிவியலாளர்கள் தான். நம்ம செஞ்சுட்டு இருக்க இந்த விவசாயத்தில் அப்பப்போ வரக்கூடிய சவால்களை மீண்டு ஒவ்வொரு தலைமுறைக்கும் அதற்கான அறிவை கடத்தி அதற்கான சரியான ஒரு விடையை கண்டுபிடிச்சி அப்படி தான் நம்ம தொடர்ச்சியாக ஒரு சமூகமாக ஒரு நாகரிகமாக இன்னும் வளர்ந்துட்டு இருக்கோம். அதில் விவசாயிகளோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு சரியான அந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ அந்த உணவு கொடுக்கறது அப்படிங்கிறதுல அதே மாதிரி இந்த ஒரு கால சூழலையும் கண்டிப்பாக வென்றெடுத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அறிவியலும் துணையாக இருக்கும். நீங்க சொன்ன நிறைய யோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது சம்பந்தமா விவசாயிகள் உங்கள்ட்ட ஏதாவது தொடர்பு பண்ணணும் அப்படின்னா எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்?
0: என்னோட தொலைபேசி எண் 96 59 09 83 85ங்க சார். மீண்டும் 96 59 09 83 85ங்க சார். நன்றி.
1: நன்றிங்க.

0: கரூர் மாவட்டம் புலிதேரி வேளாண் அறிவியல் நிலைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் திருமுருகன் சார் சொன்ன விவரத்தை எல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டியாக்கா?
1: கேட்டுக்கிட்டேன் பூங்குடி.
0: திட்டமிட்ட விவசாயம் செய்யணும், மண்ணை அப்பப்ப ஆய்வு பண்ணி சமச்சீர் உரம் கொடுக்கணும், ரசாயன உரத்தை குறைச்சு இயற்கை முறையில சாகுபடி மேற்கொள்ளும் போதுதான் பயிருக்கு தேவையான நுண்ணூட்டங்கள் கிடைக்குமா. எல்லாத்துக்கும் மேல மறந்துடாதக்கா, மூடாக்கமைக்கணும். மூடாக்கமைக்கிறது ரொம்ப முக்கியம்.
1: சரியா சொன்ன பூங்குடி. அப்புறம் நீர் சிக்கனத்துக்கு கூட
0: அக்கா, அதுக்குதான் இந்த சொட்டு நீர் பாசனம் போடணும்னு சொன்னாருல்ல.
1: ஆமா பூங்குடி, நமக்கு ஏத்த மாதிரி தான் நல்ல நல்ல கேள்விகளை கேட்டிருக்கிறாரு நம்ம கோபாலகிருஷ்ணன் சாரு. ஏன்னா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாம செய்யற நம்ம விவசாயத்தை விட முடியுமா? காலநிலைக்கு ஏத்த மாதிரி நாமளும் கொஞ்சம் மாத்திதான் ஆகணும்.
0: அக்கா சரியா சொன்ன, மாற்றம் ஒன்றே மாறாதது, மாத்தி யோசிக்கணும். அதுதான் இப்ப உள்ள சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இருக்கும். யோசிச்சு செயல்படுக்கா.
1: சரியா சொன்ன பூங்குடி.

0: என்ன தனபாலு கையில அட்டை?
1: இந்தா பாரு மணிமேகல,
0: மண்வள ஆரோக்கிய அட்டையா? என்ன இது?
1: இது தெரியாமலையா விவசாயம் பாக்குற? விவசாயத்துக்கு மண்வளம் தானே அடிப்படை. அதை முறையா பரிசோதனை பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல தானே உரத்தை பயன்படுத்தணும், நீர் பாய்ச்சணும்.
0: இத்தனை வருஷமா உரம் போடலையா?
1: இல்லன்னு சொல்லல, வேளாண்மைய அறிவியல் நோக்குல செய்யறதுதான்.

0: புத்திசாலித்தனம். மண்ணுக்கு பொருந்தாத வகையில அதிகமா ரசாயன உரத்தை போட்டு வளம் கெட்டு போச்சு. இப்ப சிரமப்படுறோம். சரியான அறிவியல் அணுகுமுறை இருந்தா விவசாயத்துக்கான உள்ளீட்டு செலவு கணிசமா குறையும், மண்ணோட தரம் அதிகமாகும். அதுவும் இல்லாம பாசன நீர், பயிர் தன்மை, இப்படி மற்ற விவரம் எல்லாம் இந்த அட்டையில குறிச்சு வச்சுக்கலாம். தொடர்ந்து வேளாண்மையை கண்காணிக்கிறதுக்கு இந்த அட்டை ரொம்ப உதவியா இருக்கும்.
1: நிறைவு பெற்றது இன்றைய உழவர் உலகம். நேயர்களே, அடுத்து ஒலிக்க இருப்பது மனதின் குரல். இன்று காலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை 26 அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது இராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில், அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவுகொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு ஷௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை 14 தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கி செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது இராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்பத் திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75% அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான திறமை மிகுந்த தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த

நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்துக் கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள், ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள், இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். PV சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983ஆம் ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிற்றூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்துவிட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்துக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும்.

இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 ஆண்டிலே நடந்த அனைத்து இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும்போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நிலப் பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க 2 கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கிக் கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலரிணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு 2.5 கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் காவட்டம்புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்துக் கொண்டது. பிரயாக்ராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும்
இந்த மூலிகை

நீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 100,000 ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000க்கும் அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்துக் கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை 12 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடுகட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்க செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக் கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தை கவரும் அமரும் மேடை, பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல, மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமடியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே.

உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா, நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். பிஓபி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மனவுறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோ கிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம் வாருங்கள். நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால், சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து
கம்பளிப் பொருட்களை உருவாக்குகிறார்கள்.

சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏனென்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சவுங் பிரேங். இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் பர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகி இருக்கிறது. இவர் சவுங் பிரேங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் வர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக் கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்புத்தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக்கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக்கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக்கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ணக்கொடியின் விழா தென்பட்டது.

0: இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள் உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷவாணி வானொலி நாடக விழாவில் இன்று திருச்சிராப்பள்ளி வானொலி படைத்தளிக்கும் தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் புராண நாடகம். எழுதியவர் கே. ஜெயராமன், மழபாடி ராஜாராம். இந்நாடகத்தில் நடிப்பவர்கள் ஸ்ரீராமராக புதுக்கோட்டை எஸ். ராஜகுமார், சீதாதேவியாக ஆர். கே. ரேவதி, வால்மீகியாக எம். வி. சிதம்பரம், வசிஷ்டராக வி. விஸ்வேஸ்வரன், லக்ஷ்மணனாக எஸ். சந்திரஜோதி, சத்ருகுணனாக எம். எஸ். ரமணி, ஒற்றனாக வி. ராஜகோபாலன், சிறுவர்கள் லவனாக ஏ. சுபகார்த்திக், குசனாக ஏ. சுபாஷ். தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் புராண நாடகம்.
3: சீதே, இந்த சந்தியா வேளை மனதுக்கு எத்தனை இதமாய் இருக்கிறது பார்த்தாயா?
4: ஆம் பிரபு, சுவையான கனிகளோடு சூடாக இனிப்புகளையும் தயார் செய்து உங்களுக்காக கொண்டு வந்துள்ளேன். பசியாருங்கள் சுவாமி.
3: உன் கரம் பட்டதால் உணவின் சுவை இன்னும் கூடுகிறதே சீதா. உன்னை நான் எப்போதும் மலர்ந்த முகத்துடன் பார்த்துக் கொண்டே இருக்கத்தான் அவளாக உள்ளது.
4: ஆம் பிரபு, இப்போது இருக்கும் இந்த மகிழ்ச்சியான மனநிலையும், எப்போதும் நான் உங்கள் அருகிலேயே இருக்கும் பாக்கியமும் பெற்றால் இந்த பிறவியின் பயனை அடைந்துவிட்டதாகத்தானே அர்த்தம். இது அல்லாது வேறு என்ன வேண்டும் எனக்கு?
3: ஆமாம், உன் வதனத்தில் ஏன் இத்தனை பொலிவு? ரகுவம்சம் தழைக்கும் அழகோ! இந்த நேரத்தில் உனது மன எண்ணங்களை மறைக்காமல் என்னிடம் சொல், அதை நான் உடனே நிறைவேற்றுகிறேன்.
4: சுவாமி, கர்ப்ப காலம் முழுவதும் வனத்தில் இருக்கும் ரிஷிகள், முனிவர்கள், அவர்களுடைய மனைவியருக்கும் நான் சேவை செய்ய வேண்டும் என்பதே என்னவா? பிறக்கப் போகும் அழலைச் செல்வங்கள் சிறந்த பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் வளர்வதற்கு அதுவே ஆதாரமாக அமைந்திடும்.
3: சித்தமிருந்தால் அது நிச்சயம் நடக்கும் சீதே.
5: வணங்குகிறேன் அண்ணா.
3: தம்பி லக்ஷ்மணா, வணக்கத்தில் ஏன் இத்தனை கோபம்?
5: ஆம் அண்ணா, உடனே உங்கள் உத்தரவு வேண்டும்.
3: காரணம் தெரியாமல் உத்தரவிடுவது சரியா? வழியில் அவந்திகனை சந்தித்தாயோ?
5: ஆம் அண்ணா, ராமராஜ்யத்தில் தங்களை குறை கூறும் தைரியம், பிரிந்து போன தன் மனைவியை ஏற்க மறுக்கும் துணிவெழுப்பவன், தாங்கள் அன்னியார் சீதாதேவியை இலங்கை சிறைவாசத்திற்கு பிறகு ஏற்றுக்கொண்டதை விமர்சித்திருக்கிறான். இவர்களை எப்படி விட்டு வைப்பது?
3: அமைதி கொள் லக்ஷ்மணா. அவன் தன் தரப்பு நியாயத்தை

0: கருத்தை கூறியிருக்கிறான்.
1: அண்ணா, இது சரியா? எப்படி இத்தனை அமைதியாய் பொறுமையாய் இதனை எதிர்கொள்கிறீர்கள்?
0: தம்பி, இது ராமராஜ்யம். மக்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கும் ராஜ்யம்.
1: எப்படி அண்ணா? குடிமகன் ஒருவன் மன்னரையே குறை கூறும் அளவிற்கா?
0: அதை ஏற்று ஆய்ந்து நீதி வழுவாமல் நடப்பதுதானே ஆட்சிக்கு பெருமை சேர்க்கும் லக்ஷ்மணா. அதனால்
1: என்ன அண்ணா?
0: நான் ஒரு முடிவெடுத்துள்ளேன். அதை நீயும் என் கட்டளையாக ஏற்க வேண்டும்.
1: உத்தரவிடுங்கள் அண்ணா, காத்திருக்கிறேன்.
0: லக்ஷ்மணா, நான் என் மனைவியை, உனது அன்னியார் சீதாதேவியை கானகம் அனுப்ப முடிவு செய்துள்ளேன்.
1: அண்ணா, இது என்ன கொடுமை அண்ணா? யாரோ ஒரு அறியா மூடன் சொன்ன சொல்லுக்காக தாங்கள் அன்னியாரை பிரிவதா? இதை ஒரு காலம் நான் ஏற்க மாட்டேன்.
0: தம்பி லக்ஷ்மணா, நீ என் உயிர் நிகர்த்தவன், என்னை முழுமையாக அறிந்தவன், என் நீதி பரிபாலனத்தில் நம்பிக்கை உள்ளவன். சீதாவை பிரிவது எனக்கு ஏற்புடையது என்றா நினைக்கிறாய்? எனக்கு இந்த பிரிவு மகிழ்ச்சி தரும் என்றா எண்ணுகிறாய்?
1: ஆனாலும் இது மிக கடினமான முடிவு. இதை என் அன்னையை ஒத்த சீதாதேவியார் எப்படி ஏற்றுக்கொள்வார்? கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யக்கூடாதா அண்ணா? மிகவும் தாழ்மையாய் வேண்டுகிறேன்.
0: ராமராஜ்யத்தில் நீதியே நிலைத்திருக்கும் லக்ஷ்மணா. அரசராக இருந்தாலும் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் நீதி அனைவருக்கும் சமமானது. இன்று மாலையே நீ சீதாவை ரதத்தில் அழைத்துச் சென்று கானகத்தில் விட்டு வா. இது அயோத்திய அரசரின் கட்டளை.
1: அண்ணா!
0: என் அருமை சீதா, நீ என்னிடம் கேட்ட வரத்தை பெற்றுவிட்டாய். நீ விரும்பியபடியே பிறக்கப் போகும் இஷ்வாகு குல வாரிசனை ரிஷிகளின் பார்வையில் செம்மையாக வளர்த்துவா. இந்த பிரிவை ஏற்றுக்கொள் சீதா.
2: இறைவா, இது என்ன சோதனை? இந்த அமலை இரவு நேரத்தில் கானகத்தில் தன்னந்தனியலாக, விலங்குகளும் பறவைகளும் மழை வரும் அறிகுறி அறிந்து இடி மின்னலுக்கு பயந்து கூட்டில் அடங்கும் வேளையில் நாட்டை விட்டு இங்கு வனத்தில் தஞ்சமடைந்திருக்கிறேனே. எனக்கு ஏதாவது வழி தென்படுமா? யாராவது உதவிக்கு வருவார்களா? சிறிது தூரம் இப்படியே நடந்து செல்வோம். அதோ சிம்சுபா மரம். அசோக வனத்தில் இருந்த சிம்சுபா மரத்தில்தான் வாயுகுமாரன் ராமதூதன் தன்னைத்தானே ஒழித்துக் கொண்டு எனக்கும் திரிஜடைக்குமான உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தார். மிகவும் களைப்பாக இருக்கிறது. இந்த மரத்தின் அடியில் உட்காரலாம்.
3: குருவே, அருகில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது, கவனித்தீர்களா?
4: ஆமாம் ஆமாம், நானும் தான் கவனித்தேன்.
3: இது பெண்ணின் குரல் தானா அல்லது மாயாவியின் குரலா?
4: சுபமேகலை, நான் வேடனாக இருந்துதான் வால்மீகி ஆனேன். வனத்தில் கேட்கும் ஒவ்வொரு ஒலியும் எனக்கு நன்கு பரிச்சயம்.
3: சற்று அருகில் சென்று பார்க்கட்டுமா குருவே?
4: சுபமேகலை, வா, இப்போது சென்று யார் என்று பார்ப்போம்.
2: யார் நீங்கள் இருவரும் இந்த அடர்ந்த வனத்தில்?
3: முதலில் நீ யார் என்று சொல். உண்மையிலேயே பெண் தானா, இல்லை பெண் வேடத்தில் வந்திருக்கும் மாயாவியா?
2: எல்லாம் விதியின் விளையாட்டு. நான் ஜனகரின் மகள், இக்ஷ்வாகு குடும்பத்தின் மூத்த மருமகள், அயோத்திய அரசரின் பட்டத்து ராணி சீதை.
3: என்ன, தாங்கள் சீதையா? மிக்க மகிழ்ச்சி. எமது குரு எழுதும் ராம காவியத்தின் நாயகன் ஸ்ரீராமனின் நாயகி தர்ம பத்தினி சீதையா தாங்கள்? வணங்குகிறேன் தாயே.
4: சுபமேகலை, மழை நின்றுவிட்டது. வைதேகியை அழைத்துக் கொண்டு ஆசிரமத்திற்கு செல்வோம்.
2: தங்களின் தோற்றம் மகரிஷி போல் இருக்கின்றது. தாங்கள் யார் என்று கூறவில்லையே.
4: என் பெயர் வால்மீகி. தசரத குமாரன் ஸ்ரீராமனின் புகழை காவியமாக எட்டி வருகிறேன். இவர் சுபமேகலை, என் சிஷ்யை, எனது ஆசிரமவாசி.
2: பிரஜைகளின் தீர்ப்பை இறைவனின் ஆணையாக ஏற்று அரசாட்சி செய்து வரும்.

0: ரகுவம்சத்தின் அரசர் என்னை வனவாசத்திற்கு அனுப்பிவிட்டார்.
1: கவலைப்படாதே ஜானகி, சரியான இடத்திற்குத்தான் நீ வந்திருக்கிறாய் அம்மா.
0: என்ன சொல்கிறீர்கள் முனி சிரேஷ்டரே?
1: கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்திற்காக தன் தாய் வீட்டுக்கு செல்வார்கள், முடியாவிட்டால் சகோதரின் வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும். நீ வந்திருப்பது நைமிசாரண்யம். நீ உன் சகோதரன் வீட்டிற்கு

0: வீட்டுக்கு வந்திருக்கிறாள். இப்போது புரிகிறதா?
1: புரிந்துவிட்டது சகோதரரே. வாருங்கள், போகலாம். இறைவன் என்னை சரியான இடத்திற்குத்தான் அனுப்பியுள்ளான்.
0: மகிழ்ச்சி. சுபமேகலை, தங்கை சீதையை காப்பது உன் பொறுப்பு. குழந்தை பெருகாலம் சீதையை பத்திரமாக பார்த்துக்கொள்.
2: தம்பி லக்ஷ்மணா.
3: அண்ணா,
2: எனக்கு ராஜசூய யாகம் செய்யலாம் என்று எண்ணம். உன் கருத்து என்ன?
3: அண்ணா, அடியேனை மன்னிக்க வேண்டும். ராஜசூய யாகம் மேற்கொண்டால் அண்டை நாட்டினரோடு சண்டையிட்டு பகை வளர்க்க நேரிடும். அதனால் தாங்கள் அஸ்வமேத யாகம் வளர்க்கலாம் என்பது என்னுடைய எண்ணம்.
2: உன் கருத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான்.
3: ஆமண்ணா, ராமராஜ்யம் விரிவடைய வேண்டும். தாங்கள் அதன் ஒப்பிலா சக்கரவர்த்தியாக முடிசூட வேண்டும். உலகம் முழுவதும் தர்மம் தழைக்க வேண்டும்.
4: அயோத்தி மாமன்னருக்கு வணக்கம். பிரம்மரிஷி வசிஷ்ட பெருமான் வந்து கொண்டிருக்கிறார்.
2: ஆஹா, மகிழ்ந்தேன் மகிழ்ந்தேன். அவரை வரவேற்க நானே வருகிறேன். இஷ்வாகு குல அரசர்களின் குலகுருவும் எனது ஆன்மீக வழிகாட்டியுமான பிரம்மரிஷி வசிஷ்டர் பெருமானை வணங்கி வரவேற்கிறேன். தங்களின் வருகையில் அயோத்தி ஆசி பெற்றது. தயவு செய்து அமர வேண்டும்.
5: ரகுவம்சத்தில் உதித்த தசரத ராமா, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகட்டும். உன் முகவாட்டம் நீ உன் மனைவியை பிரிந்த துயரை காட்டுகிறது. ராமா, ஒன்றை நீ நினைவில் கொள்ள வேண்டும். நீ மகாவிஷ்ணுவின் அவதாரம். மானுட உருவெடுத்து பூமியில் வந்திருக்கிறாய். இந்த உலக விதிகளுக்கு கட்டுப்பட்டவன் நீ. ஆனால் உன் தனிப்பட்ட சோகம் நாட்டில் தர்ம பரிபாலனத்தை பாதித்துவிடக்கூடாது. அதனால் உன் பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்திக்காகவும் உன் அரசின் எல்லைகளை விரிவுபடுத்தி உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டவும் நீ அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும்.
2: தன்யனானேன் குருவே. நானும் லக்ஷ்மணனும் அது குறித்துத்தான் பேசிக் கொண்டிருந்தோம்.
5: ஆனால் ராமா, உயர்ந்த வேத விதிகளின்படி எந்த யாகத்தையும் கணவன் மட்டும் தனியாக செய்யக்கூடாது. உடன் அவன் மனைவியும் இருக்க வேண்டும்.
2: குருவே,
5: அதனால் நீ மறுமணம் செய்ய வேண்டும்.
2: என்ன? மன்னிக்க வேண்டும் மகரிஷி. நான் ஏகபத்தினி விரதன். என் ஊரிலும் உயிரிலும் கலந்திருக்கும் ஒரே பெண் என் மனைவி சீதா பிராட்டி மட்டுமே. குருவே, அப்படி மறுமணம் நிர்பந்தமானால் நான் இந்த யாக முயற்சியை கைவிடுகிறேன். யாகத்தை விட மனைவியின் மீதான என் அன்பு மிகப்பெரியது.
5: ரகுபுங்கவா, கலங்காதே. உபாயம் ஒன்று சொல்கிறேன். சீதாதேவியின் திருவுருவம் ஒன்றை சுத்த பொன்னால் செய்து அதை உன் அருகில் அமர்த்தி அஸ்வமேத யாகத்தினை வெற்றிகரமாய் நிறைவேற்று. அனுகிரகம் பெறுவாய். நான் விடைபெறுகிறேன்.
2: நமஸ்கரிக்கிறோம் குருவே.
5: ஆயுஷ்மான் பவா, ஆயுஷ்மான் பவா.
2: லக்ஷ்மணா, அஸ்வமேத யாகத்திற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்.
0: அம்மா சீதை, அங்கே பார். லவணியும் குசனியும் எப்படி வளர்ந்திருக்கிறார்கள் பார். அவர்கள் வில்லில் நான் ஏற்றி அம்பையும் நேத்தியையும் பாருமா. ரகுவம்ச குலக்குழந்தைகள் அல்லவா அவர்கள்.
1: அண்ணா, உங்களோடு தங்கியிருந்த இந்த 9 ஆண்டுகள் கனவை போல கடந்து விட்டன. லவனும் குசனும் கல்வி, கேள்வி, வாழ்வீச்சு, வில்வித்தை என்று வீரம் செறிந்து ஆயக்கலைகள் அனைத்தையும் கற்று எல்லாவற்றிலும் நிகரற்றவர்களாய் விளங்குகிறார்கள். தாய் மாமன் வளர்ப்பு அப்படி.
0: மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. இவர்களின் முன்னேற்றத்தில் தாயாகிய உன் பங்கு அளப்பரியது.
1: நைமி சாரண்யத்தில் நம் செல்வங்கள் அயோத்தி மாமன்னர் தந்தை ஸ்ரீராமர் அவரது பராக்கிரமத்தை, பரிசுத்தமான வாழ்வை, நீதி வழுவாது அறநெறியில் நடக்கும் அவரது ஆட்சியை பற்றி நீங்கள் எழுதும் பெரும் காப்பியத்தை பயின்று பயிற்சி பெற்று இத்தனை அழகாய் பாடுகிறார்கள்.
0: லவா, குஷா, இருவரும் இங்கே வாருங்கள்.
6: நமஸ்காரம்.

0: குரு என்று அழைத்து நமஸ்கரியுங்கள்.
1: ஜானகி, குரு என்பதை விட தாத்தா என்று அழைப்பதுதான் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. சரி, நேற்று நாம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பற்றி கற்றுக்கொண்ட பகுதியை பாடுங்கள் பார்க்கலாம்.
2: அயோத்தியும் மிதிலையும் இணைந்ததால் ராமகாதை வந்ததே,
3: ராமர் சீதை என்றாலே பிரபஞ்சம் நன்கு அறியுமே,
2: அன்னையர் மூவர் அவர்தம் குமாரர் நால்வரே,
3: கௌசல்யின் மூத்த நல் முத்து ராமரே,
2: பரதனும் தர்மிஷ்டன் கைகேயியின் புத்திரனே,
3: சுபத்திரையின் மணிவயிற்றில் லட்சுமண சத்ருகன் தோன்றினரே.

0: குசா, அங்கே மிக உயரத்தில் தெரிகிறதே அந்த இலக்கு. அதை ஒரு கண்ணை மூடிய வண்ணம் தாக்க வேண்டும். முடியுமா உன்னால்?
1: இதுதானா பாரியன் திறமையை?
0: அருமை அருமை, உன் கவன குவியம் அசாத்தியம். நீ நான் ஏற்றும் அழகே அழகு.
1: நீ மட்டும் சளைத்தவனா? தேவதா அஸ்திரங்களையும் பிரம்மாஸ்திரங்களையும் எய்வதில் உனக்கு நிகர் நீதான். லவா, குதிரை ஒன்று கணைக்கும் மொழி கேட்கிறதா உனக்கு? இந்த குதிரை கணைப்பை நம் நைமசாரினத்தில் இதுவரை கேட்டதில்லை. புதிதாயிருக்கிறது. வா, போய் பார்ப்போம். லவா, எத்தனை அழகு இந்த வெண்ணிற குதிரை! என்ன கம்பீரம்! நெற்றியில் தங்க பட்டயம். என்ன எழுதியிருக்கிறது? படி.
0: இது அசுவமேத யாக குதிரையாம். இது சென்று திரும்பும் இடமெல்லாம் அயோத்தி அரசருக்கு சொந்தமாம். ஏற்காதவர்கள் இந்த குதிரையை சிறைபிடித்து பின் அயோத்தி படைகளோடு போரிட வேண்டுமாம். இதுதான் ராஜநீதியா?
1: இந்த நைமிசாரண்யம் ரிஷிகளுக்கும் முனிகளுக்கும் சொந்தமானது. இயற்கை அன்னையின் வாழிடம். எந்த மன்னரும் உரிமை கோர முடியாது. இந்த அத்துமீறலை நாம் அனுமதிக்க முடியாது. அதோ தெரிகிற அந்த அரச மரத்தில் அஸ்வமேத யாக குதிரையை கட்டி வைப்போம். வா
0: வா, போகலாம்.
2: என்ன இது? ஆரண்யத்திற்குள் சென்ற இந்த யாக குதிரை இன்னும் திரும்பவில்லையே. காலம் கடந்து போகிறது. சரி, சென்று பார்த்து வருவோம்.
3: என்ன இது? குதிரை அரச மரத்தில் அல்லவா கட்டப்பட்டுள்ளது? இதை செய்தது யார்? அயோத்தி மாமன்னரின் அஸ்வமேதையாக குதிரையை தொட எவனுக்கு தைரியம் வந்தது? யாரடா அது? வெளியே வா.
0: குதிரையை கட்டியது நாங்கள் தான். தாங்கள் யாரோ? இந்த குதிரைக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு?
3: அடே, மரவுரி தரித்த காட்டு சிறுவர்களே, நான் இந்த அஸ்வமேத யாக குதிரையை காத்து வரும் படைகளின் தலைவன் சத்துருக்கணன். என் அம்புக்கு இரையாகும் முன் அந்த குதிரையை அவிழ்த்து விடுங்கள்.
1: முடியாது. அதிகார பேராசை கொண்டு எவன் ஒருவன் தர்மத்தின் எல்லையை மீறுகிறானோ அவன் பலம் எதுவானாலும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். இதுதான் நாங்கள் எங்கள் குருவிடம் கற்ற முதல் பாடம்.
3: யாரடா அந்த குரு?
0: அடக்கு உன் நாவை. மகரிஷி வால்மீகியின் சீடர்கள் நாங்கள். எங்கள் குருவை நீ அவமதித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. போய் உங்கள் மன்னரிடம் சொல், உலகத்தின் அரசர்கள் எல்லாம் அவருக்கு அடிபணிந்தாலும் இந்த தபோவனம் அடிபணியாது.
3: திமிர் பிடித்த அற்பர்களே, பேச்சு எதற்கு? என் அம்புக்கு பதில் சொல்லுங்கள்.
1: நாங்களும் தயார் குருவே நமக. இதோ எங்கள் பாணம்.
2: என்ன அருமையான நேர்த்தியான போர்த்திறன்! இந்த சிறுவர்களின் ஆற்றலை குறைத்து மதிப்பிட்டு விட்டேனோ?
3: அதோ அதோ ஒரு தேவதாஸ்திரம் என்னை தாக்க வருகின்றதே. நான்

0: எய்வதற்குள் என்னை தாக்கிவிடுமோ?
1: அயோத்தி மன்னருக்கு வணக்கம். அவசர செய்தியோடு ஒற்றன் ஒருவன் வந்திருக்கிறான்.
2: வரச்சொல்.
3: வணங்குகிறேன் பிரபுவே.
2: அப்படி என்ன அவசர செய்தி கொண்டு வந்துள்ளாய்?
3: அரசே, நம் அஸ்வமேதையாக குதிரை சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது.
2: என்ன?
3: மன்னிக்க வேண்டும் மகா பிரபு. கங்கை கரையை ஒட்டிய நைமசாரண்யத்தில் இரண்டு சிறுவர்கள் இந்த மா பாதகத்தை செய்திருக்கிறார்கள்.
2: அயோத்தி அரசனுக்கு எதிராக இரண்டு சிறுவர்களா? நம்ப முடியவில்லை. சத்ருகுணன் அவர்களை எதிர்த்து போரிடவில்லையா?
3: மகா பிரபு, நான் எப்படி சொல்வேன்? அவர்கள் சத்ருகுணனை போரில் மூச்சை அடை செய்து விட்டார்கள்.
2: என்ன?
3: மற்றொரு இளவல் லக்ஷ்மணனும் அவர்களோடு பேசி போரிட்டு பலன் இல்லாமல் போனது.
2: நிறுத்து! என்ன இது? ராமராஜ்யத்திற்கு இப்படி ஒரு சோதனையா? அப்படிப்பட்ட அசகாய சூரர்களா அந்த சிறுவர்கள்? அவர்களை நானே நேரில் சந்திக்கிறேன். யாரங்கே? புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யச் சொல்.

0: ஜோசா, அங்கே பார், தேர் ஒன்று வருகிறது.
1: ஆம்லவா, அதில் வருபவர் யாரோ மன்னரை போல தெரிகிறார். ஆஹா, அவர் முகத்தில் எத்தனை அமைதி, எத்தனை அழகு! தெய்வ பிறவி போலல்லவா காட்சி தருகிறார்.
0: அவர் தேரில் இருந்து இறங்கி நம்மை நோக்கிதான் வருகிறார்.
1: ஐயா, நமஸ்கரிக்கிறோம். யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்?
2: என்ன, இந்த சிறுவர்களா அஸ்வத்தை சிறைப்பிடித்து என் தம்பியரையும் வீழ்த்தியவர்கள்? இவர்களின் சாயல் சீதாதேவியை ஒத்துள்ளதே. இனம் புரியாத அன்பு இவர்கள் மேல் தலைப்படுகிறதே. எதனால்? என் கண்களில் என்னை அறியாமல் நீர் சுரக்கிறதே.
0: ஐயா, தாங்கள் ஏதோ ஒரு தேசத்தின் மன்னரை போல் தெரிகிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா?
2: குழந்தைகளே, உங்கள் இருவருக்கும் இந்த இள வயதிலேயே இத்தனை விவேகமா? இவ்வளவு வீரமா? ஆமாம், இந்த வித்தைகளையெல்லாம் யாரிடம் கற்றீர்கள்?
1: ஐயா, நாங்கள் பிரம்ம ரிஷி வால்மீகியின் சீடர்கள். அவர் எங்கள் தாத்தா, அவரிடமே கற்றோம்.
0: அது மட்டுமல்லாமல், வால்மீகி முனிவர் அயோத்தியின் மகா பிரபு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் நேர்மையான ஆட்சியை, வலுவாத நீதி பரிபாலனத்தை, மாண்புயர் பண்புகளை ஸ்ரீ ராமச்சந்திர காவியமாக எழுதி வருகிறார். அதையும் பயின்று வருகிறோம்.
2: ஓ, அப்படியா? சரி, தங்களின் பெற்றோர்கள் யார்?
0: ஐயா, தந்தையை நாங்கள் கண்டதில்லை.
1: எங்கள் தாய் பூமி புத்திரி ஜெகதாம்பிகா சீதாதேவி.
2: என்ன, சீதாதேவியா? அப்படி என்றால் என் பிள்ளைகளா இவர்கள்? ரகுவம்சத்தின் வாரிசுகளா? ஸ்ரீராமர் சீதாதேவியின் புத்திரர்களா? இந்த சிறு வயதில் அளவற்ற ஞானமும் அளப்பரிய ஆற்றலும் மிச்சத்தக்க வீரமும் கொண்ட மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருக்கிறார்களே. குழந்தைகளே, நான் அயோத்தி மன்னன் ஸ்ரீராமன். நீங்கள் சிறைப்பிடித்து இருக்கும் அஸ்வமேத யாக குதிரை என்னுடையது. நீங்கள் போரிட்டு வீழ்த்தியவர்கள் என் தம்பிகளே.
0: மகாபிரபு, நமஸ்கரிக்கிறோம். நாங்கள் வணங்கும் எங்கள் ஆதர்ச நாயகன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியா நீங்கள்?
1: பிரபோ, சிறுவர்கள் நாங்கள் அறியாமல் செய்த பிழையை நீங்கள் பொறுத்தருள வேண்டும்.
0: அதோ எங்கள் தாய் சீதாதேவியும் எங்கள் தாத்தா மகரிஷி வால்மீகியும் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
2: சீதே, சீதே, என் மகிழ்ச்சியின் எல்லையை நான் எப்படி விவரிப்பது? இன்று உண்மை மட்டுமல்ல, நம் பிள்ளைகளையும் கண்டேன்.
3: மகாபிரபு, மகாபிரபு, தாமரை மலரத்து தங்கள் பாதங்களை வணங்குகிறேன். தங்களை நேரில் காணும் பாக்கியம் வாழ்நாளில் கிட்டாமலேயே போகுமோ என அஞ்சு இருந்தேன். இன்று விமோச்சனம் கிடைத்தது. இதோ இந்த லவனும் குசனும்

0: மாமன்னர் ஸ்ரீராமர் தங்களின் வாரிசுகளே.
1: சீதே,
2: ஸ்ரீ ராமச்சந்திரா, இந்த வால்மீகி முனிவரின் ஆசிகள் உனக்கு உரித்தாகட்டும். உமது வருகையால் இந்த அரண்யம் புனிதம் பெற்றது. உன் மனைவியையும் அன்பு பிள்ளைகளையும் அஸ்வமேத யாக குதிரையையும் அழைத்துச் சென்று அயோத்தியில் அஸ்வமேத யாகத்தை சிறப்பாக நடத்தி ராமராஜ்யத்தை விரிவாக்கி உலகில் தர்மத்தை தழைக்கச் செய்.
1: நமஸ்கரிக்கிறேன் குருவே.
2: மங்களம் உண்டாகட்டும். ஆயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவ.
3: வானொலி நாடக விழாவில் நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சிராப்பள்ளி வானொலி படைத்தளித்த தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் புராண நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், மழபாடி ராஜாராம். இந்நாடகத்தில் நடித்தவர்கள் ஸ்ரீராமராக புதுக்கோட்டை எஸ் ராஜகுமார், சீதாதேவியாக ஆர் கே ரேவதி, வால்மீகியாக எம் வி சிதம்பரம், வசிஷ்டராக வி விஸ்வேஸ்வரன், லக்ஷ்மணனாக எஸ் சந்திரஜோதி, சத்ருகுணனாக எம் எஸ் ரமணி, ஒற்றனாக வி ராஜகோபாலன், சிறுவர்கள் லவனாக ஏ சுபகார்த்திக், குசனாக ஏ சுபாஷ், அமைப்பில் உதவி தனலட்சுமி மயில்வாகனன், அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன், படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.

0: நீங்க பண்ற வேலைக்கு தூக்கம் எப்படி வரும்? மெத்தைய வாங்கி வச்சுட்டு உக்காந்தே இருக்க வேண்டியதுதான்.
1: பாரா,
2: பூங்காத்து திரும்புமா?
0: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கண்ணு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
1: அது சரி.
0: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
1: ஐயோ,
2: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
0: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
3: என்ன கொடுமை சார் இது!
1: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
0: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கண்ணு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரிங்க. அப்பதான் பூங்காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
1: உடனே செய்யறேன். ஆமா, நீங்க
0: யாரா இருந்தா என்ன? சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு
4: நேர்கள் இணைவிற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பத்திரக்கடல் மற்றும் பரிசு எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு. வழக்கில்லா கணக்கு பட்டய கணக்காளர் சோஃபி ஆண்டனி அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நாளை நண்பகல் 12:10 மங்கையர் உலகம் என்னை தேடி என்ற தலைப்பில் நேயர்கள் உரையாடலாம். 12:50 பாப் கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 2:00 வேளாண் அரங்கத்தில் உரிய விலைக்கு சரியான வழி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கல்வியியல் உதவியாளர் முனைவர் பி ஐஸ்வர்யா அவர்கள். 2:30 திரைக்களஞ்சியம் இலுப்பைக்குடி மு கண்ணன் அவர்களின் தொகுப்பிலிருந்து.

0: And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் இடைவிடா இசைமழையாக இன்னிசை கீதங்களின் தொகுப்பாய் காற்றலைகளில் இனிய ராகம்.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இனிய ராகம் இடைவிடாத இசைமழை.

நேரம் 11 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை மணி 5:45 அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.